நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் எஸ்பிபி பாடிய இனிமையான பாடல் ஒலித்து ஓய்கிறது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 36 நிமிடம் ஆயிக்கொன்று. தொடர்ச்சியாக நீங்களும் எங்கிருந்தாலும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-725-3 அதே போல 0312-725-111 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் விலை இணைந்து கொள்ளுங்க. 0607-40-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக அமைந்து கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் வாஸ்தத்தின் உதயபூர்வமான முகடன் வழியாக அமைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பெரிய நீலா வளர்ந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா, எங்களையும் நிகழ்ச்சி உழைந்து கொண்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி புலத்கோப்பேட்டையிலிருந்து இளங்கோன் வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜு, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஜா மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அக்ரவத்து தேவி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் இன்றைய நாள் ஆசிரிய தினம் கொண்டாடும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மட்டுக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு கொழும்பாய்ந்து ஸ்டீபன் ஸ்டைலர்ஸ் வந்து ஸ்டீபன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கணபதி மனோகரன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. சிவா சைனத்தின நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும் உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூக்கடை மணி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் சிவானி நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். பன்குடாவிலையில் இருந்து சுதாகர் மேகலா வந்திருக்கிறாங்க. மகள் லக்ஷயா, பார்கவி, அதே போல ஷர்வின், அம்மா காளிமுத்து ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இந்துகள் இந்த அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். செவ்வாயகம் கொண்டு வரும் விடிகள் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். பாடல்களாம் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு பேருவலிருந்து ஷமட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அக்கா, ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர்கள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதாக புலச்செங்கிலிருந்து நிவேதி லலித் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் நலமா செவ்வாயிராகம் விடியல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு இங்கிருந்து ரவி வந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இளைய கவி பி லோகேஸ்வர் நிகழ்ச்சி உழைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நீண்டதொரு ஆசிரியக்கான கவிதையும் பதிவிட்டிருக்கிறாங்க. ரொம்ப இனிமையான கவிதை அது. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி உழைந்து கொண்டு மிக லோகநாதன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அருள் சந்திரா நம்பிக்கை கிராமத்தில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சுபயோகா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. லிந்துலையிலிருந்து எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாசன் இருக்கிறாங்க. நிஷா மாவட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு கலாதேவி ஐயாத்துறை மற்றும் முருகதாஸ் சபிக்ஷன், தவிக்ஷா, அங்கமுத்து, குணசீலன், ஏ எஸ் மாலச்சந்திரன், சண்முகநாதன், வீரையா, திருச்செல்வம், அதே போன்று அருள்மொழியும் நிகழ்ச்சி உழைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு கலாதேவி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கடற்கரையில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக விவேக் ஜூட் வந்திருக்கிறாங்க. அருண் மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாஸ்தமிழ் வணக்கங்களோடு பதில கேந்தக்குலையில இருந்து ராசமணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உலகின் அறிவு கண்களான அத்தனை ஆசிரியர்களுக்கும் ஆசிரிய தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இந்த குடும்பக்கு மஸ்கலியா பிரவுன் சேக்ல இருந்து மணிமோகன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு தொண்டைமான செல்வ செல்வி சுதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் பாடல் தொண்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். தொடர்ந்தும் நீங்களும் மலைப்பின் விளைவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் எங்கிருந்தாலும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடல் இது அண்ணாமலை திரைப்படத்துக்காக தேனிசை தென்று தெய்வாவின் இசையில் ஒழிக்கின்றது பாடல்.

0: அதிகாலை 5:45.
1: குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்டல் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

எஜமான் திரைப்படத்துக்காக பாடல் ஒளி துவக்கிறது. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 51 நிமிடமாகும். இந்த வழி நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக அவிசாவலை பேண்டகஸ்டில் இருந்து குமார் தங்கத்துறை வந்திருக்கிறாங்க. என்பது மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான கிருஷாந்தினி, துர்ஷந்தினி, ரகுனியாஷினி, அதே போல கோபி ஆஷன், சுரேஷ்குமார் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. தற்போது யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் வந்திருக்கிறாங்க. அன்பு நண்பன் கீர்த்தியையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அட்டளை சென்னை நௌஷத் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும், அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரிய தின வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. நமனுகல குற்றக்காதனையிலிருந்து நெக்லஸ் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் ஹட்டன் கேம் வெளியிலிருந்து சுந்தர் தங்கசுந்தரம். அவரை வாழ்த்துவதாக அன்பு மனைவி, மகள் சர்ணிதா, மகன் அகிஷன் மற்றும் மருமகன் சதுர்ஷனன் மற்றும் உறவினர்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகவி தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாகவும் வசனமேகம் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பண்டாரவிலிருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினு, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. யட்டியாந்தோடு நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சரோஜினி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு தேமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். எங்கள் குடும்ப ஆசிரியர்கள் மலர் ரூபி, ரோய் மற்றும் நித்யா மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் இனிய ஆசிரியர் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆசிரியர் வாழ்த்துக்களை மலர், ரூபி மற்றும் ரோய், நித்யா ஆகியோருக்கும் பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சிவகுமார் வந்திருக்கிறாங்க ஹட்டன்ல இருந்து. இனிமையான காலை பொழுது வணக்கம் சகோதரி. இந்த நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக செல்வகுமார் சுபாசினி வந்திருக்கிறாங்க. அபிஷன் மற்றும் அனன்யா ஆகியோரும் நிகழ்ச்சியடைந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம். நான் மீப்பிடிக்கந்தையை சேர்ந்த ஷான் என் அம்மாவுக்கு என் ஆசிதன வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் ஆசிதன வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். சகில சந்திரசேகரும் செங்கலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மட்டக்களப்பு புதுக்கோடி இருப்பது கடற்கரை வீதி செந்திரநாதன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவே இதமான இனிய காலை நேர வணக்கம் சிவானி. பகவந்தலாவ பெரிய அல்பட மேற்பிரிவை சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஜி சந்திரகுமார் வந்திருக்கிறாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றும் நான் தலை வணங்குகின்றேன். என் ஆசிரிய பெருந்தகைகள் அனைவருக்கும் ஆசிதன வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வட்டக்கோடியிலிருந்து விமலேந்திரம் வந்திருக்கிறாரு. அக்கறை பெற்று பொப்டையில நிசா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதுவே கந்தப்பளை சேர்ந்த ஜோன் சித்தன் வந்திருக்கிறாங்க. மனைவி மல்லிகாவின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவே லபுக்கிழந்த நாகராணி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு நிலாவத்திலிருந்து ஷைலாணி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அனுஷ்டங்களுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல்

0: சவராகம் கண்டுவரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 6 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

இன்று 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 6 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல

நேரம் காலை 10:32 மணியிலிருந்து 12 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:32 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:32 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் தாமதம், ரிஷபம் அச்சம், மிதுனம் எதிர்ப்பு, கடகம் வரவு, சிம்மம் நட்பு, கன்னி நன்மை, துலாம் செலவு, விருச்சிகம் ஆதரவு, தனுசு மகிழ்ச்சி, மகரம் சுகம், கும்பம் ஆதாயம், மீனம் சுபம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் தாமதம், ரிஷபம் அச்சம், மிதுனம் எதிர்ப்பு, கடகம் வரவு, சிம்மம் நட்பு, கன்னி நன்மை, துலாம் செலவு, விருச்சிகம் ஆதரவு, தனுசு மகிழ்ச்சி, மகரம் சுகம், கும்பம் ஆதாயம், மீனம் சுபம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்றைய

மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இங்க நேரம் காலை 6 மணி கடந்து 20 நிமிடமாகும். இந்த வழி நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக கேகாலை விடஸ்கர தோட்டத்திலிருந்து ராமையா வந்திருக்கிறாங்க. சுரேன் மற்றும் மனுஷா திருமண பந்தத்தில் இணைகின்றாங்களாம். குடும்ப உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சி சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். பனாவத்திலிருந்து புதிய மலர் வந்திருக்கிறாங்க. இன்று தன்னுடைய மாமி 84வது ஆகவ தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவர்களை வாழ்த்துவதாக மகன் சிவானந்தன், மருமகள் புதிய மலர், பேரப்பிள்ளைகளான கார்த்திக் மற்றும் கவிஷான் ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் இனிமையான அகிர்தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். வியோயா ரொக்கோட்டிலிருந்து விஜய் லலிதா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களையும் இன்றைய நாள் ஆசிரிய தினம் கொண்டாடும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரிய தின வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வெளிமடையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ராஜாராம் வந்திருக்கிறாங்க. மலர், கோகுல் மற்றும் பிரபா ஆகியோரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. 6:10 இதே தினம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. விஜயகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. ஹைமா, எப்படி இருக்கீங்க? பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு திஸ மகாரம் வந்து கீதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கீதா, நீங்க எப்படி இருக்கீங்க? வட்டவளையில இருந்து ஜெயந்தன் வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி அபி மற்றும் மகன் விரூன் ஆகியோருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதற்கின பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி ஆஷா, மகன்மார்களான கிருஷாலன் மற்றும் ஹரிஷ் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பவானி சந்திரகலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா, விடியல் நிகழ்ச்சியினுடைய பாடல் தெரிவுகள்லாம் அருமை, வாழ்த்துக்களை என்று பகிர்ந்து கொண்டு மெஸ்கலியா பிரவுன் சிக்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாரு. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக வீரமணிபாலன் வந்திருக்கிறாங்க. டிக்கோயா தரவாலை மேற்பிரிவு நேசர் இல்லம் துரைராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. மகாலட்சுமி துரைராஜ், துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள் மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு தேஜா வந்திருக்கிறாங்க. நாவலப்பேட்டையிலிருந்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிதன வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பு 14 மம்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உற்சாகமான காலை பொழுது வணக்கம் கேரளினால் இணைத்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். வட்டுவலை லொனக் பார்த்தீபன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதோடு அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிதன வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிதன வாழ்த்துக்கள். என்னுடைய அன்பு மனைவிக்கும் ஆசிதன வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மயிலம்பாவிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. இதுவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு அம்மா சனுஷா, அப்பா கமல், தாத்தா கண்ணையா, பாட்டி யோகம், சித்தப்பா கருணாகரன், பாட்டி மகேஸ்வரி அனைவரும் நிகழ்ச்சியிருந்து கூட பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கெரோலினாலிருந்து மித்துன் சாய் வந்திருக்கிறாங்க. இதுவேளை ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. கெரோலினாலிருந்து கிழித்தன கோல் போன் குரு வந்திருக்கிறாங்க. அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிதன வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. புவனேஸ்வரன் மங்கைகரசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப இனிமையாக இருக்கிறது. சாமி மலை சிங்காரவத்தினர் டி கே தினேஷ் வந்திருக்கிறாங்க. நல்ல பாடல் ஒன்று தாங்க. அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிதன வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எட்டாம் சிவச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பெர்னாட் சா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பேரவலை இறந்த குடியிருந்து ரிஷ்வன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு கிழவட்டன் பிரிவு குணசீலன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஐயா கண்ணு, வஸ்துகுமார், வீரயா திருச்சிரம், ஈரன், தனலட்சுமி, ராஜலட்சுமி, இதேவேளை கலாதேவி ஐயா துறை ஆகியோர் நிகழ்ச்சி உணர்ந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நிர்மலா பால நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து மொழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சிந்து விடைபெறுகின்றேன். தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் இன்றென்றும் உங்கள் மின்காற்றலின் காதலியார் ஜி சிவானி. நன்றி சொந்தங்களே.

வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையோடு இருந்து கொள்ள முடியும். இன்று அக்டோபர் மாதம் 6 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளடுகளில் வந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விளக்கங்களோடு இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. அந்த வகையில் பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்திதான பல்வேறு செய்திகள் பிரதான செய்திகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம். ஞானசார தேரருடைய எஞ்சிய தண்டனை காலப்பகுதியை அமுல்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதான விடயம் ஒன்று பிரதான செய்தியாக பிரசுரமாகியிருப்பதை நாங்கள் காணலாம். நீதிமன்ற வளாகத்தில் அவர் தெரிவித்திருந்த கருத்தும் காரசாரமான கருத்தாக பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பௌத்த தேரர்களுக்கு இது ஒரு படிப்பினை. இயேசுநாதர் கூறியது போன்று என் சதையை உண்ணுங்கள், விளக்கமறியலுக்கு செல்லும் போது ஞானசார தெரிவிப்பு என்பதாக பத்திரிகைகள் அவருடைய கருத்தையும் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு செய்தியும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிராந்தி முன்பிணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார், கோரியிருக்கின்றார். நாடு திரும்பும் போது தான் கைது செய்யப்படலாம் என்ற அச்சப்பட்டில் தான் இவ்வகையான ஒரு விடயம் நடந்திருப்பதாக இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்திகளை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல செய்திகள் நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான செய்திகளாக பத்திரிகைகளில் பிரசுரமாகியிருக்கிறது. திலீபனுடைய சிலை வைப்பு விவகாரம் தொடர்பாக 3 விசாரணை இடம்பெற்றிருப்பதாகவும், திலீபனுடைய சிலை யாழ் நீதிமன்றத்தினுடைய காவலில் வைக்கப்பட்டிருப்பதான தகவல்களும் பிரதான செய்திகளாக இன்றைய தினம் பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணலாம். தொடர்பான விடயங்களையும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்து, அதாவது இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் புதிய பயங்கரவாத சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படவிருப்பதான தகவல்களை மையப்படுத்தியதான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதானமான இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னென்ன விடயங்களை அடிப்படையாக கொண்டு அந்த விடயம் இடம்பெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பிரதமர் தலைமையில் உலக குடியிருப்பு தின தேசிய நிகழ்வு நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான தகவல்களுக்கும் பத்திரிகைகள் முக்கியத்துவம் தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு பிரதான விடயத்தினை மையப்படுத்தியதாக இன்றைய தினம் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 7 மீளாய்வுக்கான பேச்சு, IMF இலங்கைக்கு இடையில் அதிகாரிகள் மட்ட உடன் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே IMF தாளத்திற்கு ஆடாதீர்கள் என்ற விடயத்தினை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருப்பதையும், அதுபோலவே விஜித் ஹேரத் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார், அமெரிக்கா இம்மை அச்சுறுத்தவில்லை என்பதான கருத்தினை குறிப்பிட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் இன்றைய தினம் நாங்கள் உங்களுடன் விரிவாக பேச இருக்கிறோம். 100 தோட்ட வைத்தியசாலைகளை சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டு வர அரசு திட்டம் ஒன்றை தட்டியிருப்பதான ஒரு தகவலை மையப்படுத்தியதான செய்திகளும் பத்திரிகைகளில் பிரதான செய்திகளாக பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இன்றைய தினம் பேச இருக்கிறோம். மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 3 பகிர்ந்தளிக்கப்பட்டிருப்பதான செய்தியும் பிரதானமான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. இன்னும் பல செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றன. அவை குறித்தும் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். முதலாவதாக நாங்கள் பிரதானமான ஒரு செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். தமிழன் பத்திரிகை இந்த செய்தியை பின்வருமாறு தந்திருக்கிறது. ஞானசார தேரருக்கு மீண்டும் சிறைவாசம், 6 கடும் காவல் தண்டனையில் எஞ்சியுள்ள காலத்தை அமுல்படுத்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிங்கள பத்திரிகைகளும் அது குறித்த தகவலை பிரதானமான செய்திகளாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. லங்காதீவு பத்திரிகை பிரதானமாக தந்திருக்கிறது. ஞானசார ஹிமி யலித் ஹிரே என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இணைய பத்திரிகைகளும் அதனோடு இணைந்த செய்திகளை பிரதானமான செய்திகளாக தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே அந்த விடயங்கள் குறித்து இப்பொழுது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். 2018 நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக இனம் காணப்பட்டு பொதுமல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகுடாத்தி ஞானசார தேரருக்கு விதிக்கப்பட்ட 6 கடுங்காவல் சிறை தண்டனையில் எஞ்சியுள்ள காலத்தை அமல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்றைய தினம் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவிட்டிருப்பதை பிரதானமாக அடையாளப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையும் பிரதானமான செய்தியாக அதனை தந்திருக்கிறது. 6 கடூழிய தண்டனையில் எஞ்சிய காலத்தை அமல்படுத்துங்கள், ஞானசார தேரர் விவகாரத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு, மீண்டும் சிறைக்கு சென்றார் தேரர் என்பதாக அதனை தந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதனைத் தொடர்ந்து ஞானசார தேரரை சிறைச்சாலை அதிகாரிகள் பொறுப்பில் எடுக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கமைய இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுதே மாயாதோன கொராயா மற்றும் லக்மாலி கருணரத்ன ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிசர்கள் அடங்கிய குழாம் இந்த உத்தரவையை பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு நேற்றைய தினம் அழைக்கப்பட்ட பொழுது முன்னர் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட திறந்த பிடியாணையின் கீழ் கைது செய்யப்பட்ட கலகுடாத்தே ஞானசார தேரர் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். இதன்போது பிரதிவாதியான ஞானசார தேரர் சார்பில் சட்டத்தரணி இரேஷ் செனவிரத்ன ஆஜரான நீதிமன்றில் இன்னும் பலரும், அதாவது சட்டத்தரணி சுதஜ சுந்தர நீதிமன்றில் கருத்து தெரிவித்திருந்தார்கள். கணம் நீதிபதி அவர்களே, பிரதிவாதியான தேரர்
கடந்த நாட்களில் மனரீதியாக பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருந்தார். அதன் பின்னர் சிரேஷ்ட தேரர்களுடைய அறிவுரைக்கமைய அவர் தியான ஆச்சிரமம் ஒன்றில் தங்கியிருந்தார். மன அமைதியை பெற்றுக் கொள்வதற்காகவே அவர் தங்கியிருந்தார். மாறாக நீதிமன்றத்தை தவிர்க்கும் எண்ணம் அவருக்கு இருக்கவில்லை என தெரிவித்திருந்தார். அப்போது கேள்வி எழுப்பிய நீதியரசர் லக்மாலி கர்ணரத்து, அப்படியானால் பிரதிவாதி சட்டத்தன்னைகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்க ஏன் நடவடிக்கை எடுக்காது ஏன் என அவர் கேள்வியினை கேட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த சட்டத்தன்னி, கணம் நீதிபதி அவர்களே, பிரதிவாதியான தேரர் தங்கியிருந்த இடத்தில் தொலைபேசி சமிஞ்சை பலவீனமாக இருந்தது, அதனாலேயே சட்டத்தரணிகளுடன் தொடர்பு கொண்டு அறிவுறுத்தல்களை வழங்க முடியாமல் போனது என்ற விடயத்தினை தெரிவித்திருந்தார். மேலும் கருத்து தெரிவித்த சட்டத்தரணி சுதத் ஜெயசுந்தர, கணம் நீதிபதி அவர்களே, பிரதிவாதியான ஞானசார தேரருடைய பாதுகாப்பு தொடர்பில் நீதிமன்றில் சில விடயங்களை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அவருக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் குறித்து ஆராய்ந்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அவருக்கு சிறைச்சாலையினுள் தேவையான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு கேட்டுக் கொள்கிறேன். அத்துடன் ஞானசார தேரருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை வழங்குவது தொடர்பான உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் கேட்டுக் கொள்கிறேன் என வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சட்டம் அதிபர் சார்பில் அரசு சட்டத்தரணி சஜித் பண்டாரவுடன் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ரஜித் பெரிரா நீதிமன்றில் சுட்டிக்காட்டுகையில், கணம் நீதிபதி அவர்களே, நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டுக்காக பிரதிவாதியான ஞானசார தேரருக்கு 2018 மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் 2019 மே மாதம் 23 அவருக்கு ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. எனினும் அந்த ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் பிரதிவாதிக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு சட்டத்தின் முன் செல்லுபடியற்றதென கடந்த செப்டம்பர் 10 தீர்ப்பளித்திருந்தது. அதற்கமையவே இந்த மனுவை நாங்கள் தாக்கல் செய்தோம். பிரதிவாதிகளுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையுடைய எஞ்சிய காலத்தை அமுல்படுத்துவதற்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு இந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்கிறேன் என்பதாக அவர் தெரிவித்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் தினமன பத்திரிகையும் அதனை பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மைத்ரிகே ஜனாதிபதி சமாப அஹோசி என்பதாக அதனை அடையாளப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன இருந்த சந்தர்ப்பத்தில் தான் இவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதனை மையப்படுத்தி அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதன் பின்னர் எழுந்திருந்த ஞானசார தேரருடைய சட்டத்தரணி சுதத் ஜெயசுந்தர தனது கட்சிக்காரரான தேரர் நீதிமன்றத்தில் சுருக்கமான உரையாடலை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். எனினும் ஞானசார தேரர் சார்பில் சட்டத்தரணி ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளதால் அந்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்க முடியாது என மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் தெரிவித்திருந்தது. முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் ஞானசார தேரருக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையில் அனுபவிக்க வேண்டிய எஞ்சிய காலத்தை அமுல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. கூடுதலாக ஞானசார தேரரின் பாதுகாப்பு மற்றும் மருத்துவ சிகிச்சைகளை வழங்குவது தொடர்பில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் அந்த உத்தரவில் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற விடயம் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சமூக வலைதளங்களிலும் முக்கியமான பேசுபொருளாக இந்த விடயம் மாறியிருந்ததை நாங்கள் காணலாம். இதே சந்தர்ப்பத்தில் வீரகேசரி பத்திரிகை மற்றொரு விடயத்தை இதனோடு இணைந்த செய்தியை அடையாளப்படுத்தியிருக்கிறது. பௌத்த தேரர்களுக்கு இது ஒரு படிப்பினை. இயேசுநாதர் கூறியது போன்று என் சதையை உண்ணுங்கள், விளக்கமறியலுக்கு செல்லும் போது ஞானசாரர் தெரிவிப்பு என்பதாக புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தியை தந்திருக்கிறது. சுயநலமின்றி கடந்த 25 உழைத்தேன், மன உளைச்சல் காரணமாகவே தியானம் செய்தேன் என்பதாக அவருடைய கருத்துக்கு உபத்தலைப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். கடுமையான மன உளைச்சல் காரணமாகவே லேனகிரிய ஆரண்ய சேனாசனத்துக்கு சென்று தியானத்தில் ஈடுபட்டிருந்தேன். நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பயந்து மறைந்து கொள்ளவில்லை. பௌத்த மத தலைவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரிலேயே நான் அங்கு சென்றேன். பௌத்த தேரர்களுக்கு இந்த சம்பவம் நல்லதொரு படிப்பினையாகும் என்று பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர் தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட 6 சிறை தண்டனையை நேற்று 5 முதல் மீண்டும் அமுல்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து சிறைச்சாலை அதிகாரிகளுடைய பாதுகாப்பின் கீழ் விளக்கமறியலுக்கு அழைத்து செல்லப்பட்ட போதே ஊடகங்கள் முன்னிலையில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். இன்னும் பல விடயங்கள் குறித்து அவர் அடையாளப்படுத்தி பேசியிருந்ததையும் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். நாட்டுக்காக உழைக்கும் போது இது ஒரு நல்ல பாடமாக இருக்கட்டும். நாட்டில் எல்லோரும் உழைக்கிறார்கள். நான் இந்த நாட்டுக்காகவே உழைத்தேன். நான் சிறைக்கு செல்கிறேன். எனக்கு இந்த நீதிமன்றத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த நாட்டு மக்களின் நலனுக்காக, மக்களை மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக நான் சுயநலமின்றி கடந்த 25 உழைத்தேன். வேண்டுமென்றால் என்னை இயேசுநாதர் சொன்னது போல் என் சதையை உண்ணுங்கள் அல்லது என் இரத்தத்தை அருந்துங்கள். 25 நான் இந்த நாட்டுக்காகத்தான் உருகினேன். யாருமே அறியாத ஒரு விடயம். இதையே மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் கேட்கப்பட்டிருந்தது. 100 இடங்களில் கொண்டு வைக்க தீவிரவாதிகள் திட்டமிட்டிருந்தார்கள். நான் 2014 இதை பற்றி கூறி வருகிறேன். இந்த மக்களுக்கு மனிதாபிமானம் இல்லையா? என்னை சிறையில் அடைத்தால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடுமா? இதற்கு பயப்பட

அதில் எனக்கு மகிழ்ச்சியும் குறைவில்லை, பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை. இந்த தெற்கின் இரத்தத்துக்கு எந்த பயமும் கிடையாது. மனிதன் ஒரு முறைதான் மரணிக்கிறான், ஆனால் நான் சத்தியத்திற்காக உழைக்க வேண்டும் என்றார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் ஞானசார தீரருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை தொடர்ந்து மாயதுன கொரையா மற்றும் லக்மாலி கருணநாயக்க ஆகிய அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் நேற்றைய தினம் அதாவது 5ஆம் தேதி குற்றவாளியாக காணப்பட்ட ஞானசார தீரருக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு உத்தரவிட்டிருந்தவை கூறப்படத்தக்கது என்பதாக அந்த செய்தியும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழன் பத்திரிகையிலும் இன்னும் ஒரு செய்தி அதனுடன் இந்த செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. ஞானசாரருக்கு சிறையில் ஜம்பர், சிறைச்சாலை நிர்வாகம் நடவடிக்கை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற கலகுடாத்தி ஞானசார தேரருக்கு கைதிகளுக்காக நிர்ணயிக்கப்பட்ட சிறைச்சாலை சீருடை நேற்று பிற்பகல் வழங்கப்பட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் சேனக்க பல்லேதன் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி அவருடைய காவி உடை அகற்றப்பட்டு உரிய சீருடன் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் அவர் சாதாரண கைதிகள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற வார்டு ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்டதை தொடர்ந்து கலகுடாத்தி ஞானசார தேரருக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையுடைய எஞ்சிய காலப்பகுதியை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. கைது செய்வதற்காக திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த ஞானசார தேரரை சிறைச்சாலை அதிகாரிகள் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் பின்னாக இவ்வகையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் அந்த விடயத்தை அடையாளப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணலாம். அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றும் ஒரு பிரதான விடயம் குறித்து அவதானம் செலுத்தியிருக்கிறோம். முன்பிணை கோரி ஷிராந்தி மனு என்பதாக வீரேசரி பத்திரிகை முதற் பக்கத்தில் அந்த செய்தியினை அடையாளப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த செய்திகளுக்கு பிரதானமான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிங்கள நாளிடுகளிலும் அது குறித்த செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிங்கப்பூர் வீதி எத்தி அல்லா நேபா என்பதாக லங்காதிப பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிங்கப்பூரிலிருந்து பொழுது கைது செய்ய வேண்டாம் என்பதாக அந்த விடயத்தினை அடையாளப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணலாம். தமிழன் பத்திரிகையிலும் அது குறித்த செய்தி பிரதானமான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. இணைய பத்திரிகையிலும் அது குறித்த செய்திகளை நாங்கள் காணலாம். முன்பிணை கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய மனைவி ஷிராந்தி ராஜபக்ச மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் தனது சட்டத்தடைகள் ஊடாக நேற்று அவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். சிறிலிய சவிய மோசடி விவகாரத்தில் ஷிராந்தி ராஜபக்சவுக்கு எதிராக நிதி குற்றப்புல ஆய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. அதன்படி ஷிராந்தி ராஜபக்சவை விசாரணைகளுக்காக நிதி குற்றப்புல ஆய்வு பிரிவு அழைத்திருந்த பின்னணியில் அவர் சிங்கப்பூர் நோக்கி பயணம் செய்திருக்கின்றார். இந்த நிலையில் இதுவரை நாடு திரும்பாமை தொடர்பில் தற்பொழுது பல்வேறு கருத்துக்கள் உலாவி வருகின்ற நிலையில்தான் இவ்வகையான விடயங்கள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக சட்டம் அதிபர் திணைக்களத்தினுடைய ஆலோசனைக்கு அமைய நிதி குற்றவியலாய்வு புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறது. அதன்படி ஷிராந்தி ராஜபக்சவுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்ற உத்தரவிற்கு அமைய நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் விசாரணைகளுக்கு ஆஜராவதை அவர் தொடர்ந்து தவிர்த்தால் அவருக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடை பெற்று உரிய சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்க நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு தயாராகி வருகிறது. இந்த நிலையிலேயே நேற்றைய தினம் 5ஆம் தேதி தனது சட்டத்தரணிகள் ஊடாக ஷிராந்தி ராஜபக்ச மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் முன்பிணை மனு கோரி தாக்கல் செய்திருக்கின்றார். இது தொடர்பான அறிவித்தல் மனுவினுடைய பிரதி விதைகளாக பெயரிடப்பட்டிருக்கின்ற நிதி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த மனு தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றம் பரிசீலனைகளை முன்னெடுக்க இருக்கிறது என்பதாகவே அந்த விடயமும் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் பிரதானமான செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் நாங்கள் அவதானம் செலுத்த இருக்கின்றோம். இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்தில் இது குறித்த செய்திகளை காணக்கூடியதாக இருந்தது. திலீபனினுடைய சிலை வைப்பு 3 மணி நேரம் விசாரணை என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்திருக்கின்ற தியாக தீபம் திலீபனுடைய நினைவாலயத்தில் தியாக தீபம் திலீபனுடைய சிலை வைத்தமை தொடர்பிலான விசாரணைகளில் தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த இருவரிடம் போலீசார் 3 மணி நேரம் வரை விசாரணைகள் மேற்கொண்டு வாக்குமூலம் பெற்றிருப்பதாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. தியாகம் தீபம் திலீபனுடைய நினைவாலயத்திலிருந்து தியாக தீபம் திலீபனுடைய சிலையை கடந்த 27ஆம் தேதி யாழ்ப்பாண தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் அகற்றியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து சிலை வைத்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள். அதேவேளை சிலை வைப்பு தொடர்பில் யாழ் மாநகரசபை உறுப்பினர் உள்ளிட்ட சிலரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கின்ற போலீசார் நேற்றைய தினம் தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த வரதராஜன் பார்த்திபன் மற்றும் நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் பத்மநாதன் மயூரன் ஆகியோரிடம் வாக்குமூலம் பெற யாழ்ப்பாண போலீஸ் நிலையம் அழைத்திருந்தார்கள். இதன்படி இருவரிடமும் காலை 9 மணி முதல் நண்பகல்
பிற்பகல் 12:30 வரையிலான 3 மணி நேரம் வரை யாழ்ப்பாணம் தலைமக போலீஸ் நிலையத்தில் உள்ள பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டிருந்ததாகவே அந்த செய்தி கூறப்படுகிறது. அதுபோலவே திரிவருடைய சிலை யாழ் நீதிமன்றத்தின் காவலில் என்பதாக புகைப்படத்துடன்

கூடிய ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனுடைய பிரதான நியமித்தொகுதியிலிருந்து அகற்றப்பட்ட தியாகம் தீபம் திலீபனுடைய சிலை போலீசாரால் யாழ்ப்பாணம் நீதிமான் நீதிமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை பாரப்படுத்தப்பட்டது. நல்லூரில் நினைவேந்தலுக்காக வைக்கப்பட்ட தியாகம் திலீபனுடைய சிலை கடந்த 27 தேதி போலீசாரால் வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டு போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பிலான வழக்கு தாக்கல் செய்ய யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் சிலையை நீதிமன்றில் பாரப்படுத்துவதற்கான அனுமதியை கோரிய போதும் அதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்க மறுத்திருந்தது. குறிப்பாக இந்த சிலை வழக்கில் எந்த ஒரு சந்தேக நபர்களுடைய பெயரும் குறிப்பிடப்படாததை அடுத்தே சிலையை பொறுப்பேற்க நீதிமன்றம் மறுத்திருந்தது. மேலும் சிலை தொடர்பான வழக்கை அடுத்த ஜனவரி மாதத்திற்கு நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இந்த நிலையில் யாழ் போலீஸ் நிலையத்தில் கடந்த 8 நாட்களாக வைக்கப்பட்டிருந்த திலீபனுடைய சிலை நேற்று யாழ்ப்பாணம் நீதிமான் நீதிமன்றில் பாரப்படுத்தப்பட்டது. போலீஸ் நிலையத்திலிருந்து வெள்ளை துணியால் மூடி கட்டப்பட நிலையில் போலீஸ் வாகனத்தில் ஏற்றி வரப்பட்ட திலீபனுடைய சிலை நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்காக ஒப்படைக்கப்பட்டது என்ற விடயம் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

பிரதமர் இடைவெளியின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிட்டுக்கொண்டோம். அடுத்ததாக தமிழன் பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்தில் பிரசுரமாயிருக்கிற ஒரு செய்தி குறித்து அவதானம் செலுத்திருக்கின்றோம். டிக்கோயா இரட்டை கொலை சந்தேக நபர் யாழில் கைது என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 13 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு என்பதாகவும் அதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நீண்டகாலமாக தலைமறைவாக இருந்த டிக்கோயா இரட்டை கொலை சம்பவத்தினுடைய பிரதான சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் அவரை எதிர்வரும் 13 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். குறித்த சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தில் கையடக்க தொலைபேசி ஒன்றை விற்பனை செய்வதற்காக வந்திருந்த நிலையில் கிளிநொச்சி பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அத்தியட்சகரின் வழிகாட்டலின் கீழ் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் பொறுப்பு அதிகாரி குமாரவேல் வழங்கிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கடந்த 2 தேதி அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனை அடுத்து சந்தேக நபர் கடந்த 3 தேதி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவரை எதிர்வரும் 13 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். சந்தேக நபருக்கு எதிரான வழக்குகள் நுவரெலியா, ஹட்டன் மற்றும் குருநாகல் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளதாகவும் நுவரெலியா நீதிமன்றத்தால் அவருக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள். டிக்கோயா நகரில் வயோதிப தம்பதியினர் இருவரை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டிருந்த 37 வயதுடைய மனோஜ் அல்லது மனோகரன் என அழைக்கப்படும் சந்தேக நபர் முன்னதாக கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிறைச்சாலை பாதுகாப்பிலிருந்து தப்பிச் சென்றிருந்தார். பதுளை திமோதரையைச் சேர்ந்த குறித்த சந்தேக நபர் இதற்கு முன்னர் பொஹவந்தலாப பகுதியில் பொதுமக்களின் உதவியுடன் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் ஹட்டன் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 2 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். பின்னர் அவர் கண்டி பல்லைக்கலையை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்த நிலையில் உடல்நல குறைவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிறைச்சாலை பாதுகாப்பிலிருந்து தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீசாரும் சிறைச்சாலை அதிகாரிகளும் பல்வேறு தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்திருந்தார்கள். இந்த நிலையில் சுமார் 6 மாதங்களாக தலைமறைவாக இருந்த சந்தேக நபர் தற்போது யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதுபோல பெக்கோ சமனினுடைய ரூபாய் 40 மில்லியன் சொத்துக்கள் முடக்கம் என்பதான ஒரு சேதியம் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கிறது. அதை தமிழன் பத்திரிகை 3 பக்கத்தை தந்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான பெக்கோ சமன் என்ற நிர்மல பிரசங்க என்பவருக்கு சொந்தமானதாக கூறப்படுகின்ற 40 மில்லியன் ரூபாய் பருமதியான சொத்துக்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளை முடக்குவதற்கான உத்தரவை போலீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு பிறப்பித்திருக்கிறது. குறித்த உத்தரவு நேற்று 5 தேதி முதல் 14 வேலை நாட்களுக்கு செல்லுபடியாகும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சொத்துக்களில் 20 மில்லியன் ரூபாய் பருமதியான அதிசொகுத்து பென்ஸ் ரக கார் ஒன்றும் 2 தனியார் வங்கிகளில் உள்ள 20 மில்லியன் ரூபாய் பருமதியான 2 நிலையான வைப்பு கணக்குகளும் அடங்குகின்றன. நிமந்தி போன்சேகா என்ற பெண்ணின் பெயரிலேயே குறித்த சொத்துக்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் CW விக்ரமசேகரவின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது. அதுபோல முன்னாள் அமைச்சர் குமார் ஜெயக்குடிக்கு எதிரான வழக்கு மேலதிக சாட்சி விசாரணைக்கு நவம்பருக்கு ஒத்திவைப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 2014 ஆண்டு இலங்கை உரக்கூட்டு தாபனத்தில் கொள்முதல் முகாமையாளராக பணியாற்றிய பொழுது அந்த கூட்டு தாபனத்தினுடைய களஞ்சிய வளாகத்தில் காப்பட்ட அமைக்கும் ஒப்பந்தத்தை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சாதகமாக வழங்கியதன் மூலம் அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தற்போதைய அரசாங்கத்தினுடைய முன்னாள் அமைச்சர் குமார் ஜெயக்குடிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணையை நவம்பர் மாதம் 3 தேதிக்கு ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த குடவேல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது இந்த விடயம் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தமிழன் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்தில் அது ஒரு செய்தி பிரதானமான செய்தியாக பிரசுரமாயிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற பிரதிவாதியான குமார ஜெயக்குடி நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார். இதன்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளினுடைய வழிகடத்தலின் கீழ் முறைப்பாட்டாளருடைய சாட்சியாளர்களின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. அதன் பின்னர் பிரதிவாதி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி நரிந்த இந்திரதேசவின் குறுக்கு கேள்விகளுக்கும் சாட்சியாளர் பதிலளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து மேலதிக சாட்சி விசாரணையை நவம்பர் மாதம் 3 தேதி வரை ஒத்திவைத்திருக்கிறது. 2014 ஆண்டு இலங்கை உரக்கூட்டு தாபனத்தினுடைய கொள்முதல் முகாமையாளராக பணியாற்றிய பொழுது அதன் களஞ்சிய வளாகத்தில் காப்பட்ட அமைக்கும் ஒப்பந்தத்தை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சாதகமாக வழங்கியதன் மூலம் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் முன்னாள் அமைச்சர் குமார் ஜெயக்குடிக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை கூறப்படத்தக்கது. அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்தியிருக்கிறோம். இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளும் குறித்த செய்தி
பிரதானமான செய்தியாக பிரசுரமாக இருந்தது. மங்கள அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சிறப்பு கட்டுரையும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. எனவே நேற்றைய தினம் சர்வதேச ஆசிரியர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. இன்று இலங்கையில் அது தேசிய ஆசிரியர் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. சர்வதேச ஆசிரியர் தினம் வைர விழாவில் தடம் பதிக்கும் மகத்தான பணி என்பதான ஒரு சிறப்பு கட்டுரை பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐக்கிய நாடுகளினுடைய கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ 1966 அக்டோபர் 5 ஆசிரியர்களுடைய உரிமை பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க உலகளாவிய ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. இதன் தொடர்ச்சியாக இலங்கை அரசு அக்டோபர் 6 தேசிய ஆசிரியர் தினமாக பிரகடனப்படுத்தியது. இந்த ஆண்டு அக்டோபர் 5 சர்வதேச ஆசிரியர் தினம் 60 ஆண்டை எட்டுகிறது. இந்த மனைவிழாவை முன்னிட்டு இலங்கை கல்வி அமைச்சு ஆசிரியர்களுடன் துணை நிற்போம், தொழிலை பாதுகாத்து அந்தஸ்தை உயர்த்தி எதிர்காலத்தை வடிவமைத்த 60 எனும் தொலைநோக்கு வாசகத்தை இந்த ஆண்டின் துணை பொருளாக அறிவித்திருக்கிறது. ஆசிரியர்களுடைய நலன் காப்பதில் தொடர்ச்சியாக வந்த அரசுகள் கவனம் செலுத்தி வந்தாலும் 2025 வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட தொடர்ந்து 3 சம்பள நிலைமாற்ற அதிகரிப்பு ஆசிரியர் சமூகத்திற்கு பெரும் மகிழ்ச்சி அளித்திருக்கிறது. அத்துடன் கல்வி சீரமைப்பு சபையினுடைய பரிந்துரைகளை அமைய ஆசிரியர்களுக்கான பாடமற்ற நடைமுறைகளை சீரமைத்தல், தரக்கணுப்பிட்டு படிவங்களினால் ஏற்படும் பணிச்சுமையை குறைத்தல், கற்பித்தலுக்கான அனுமதி அட்டை வழங்கி தரங்களை உயர்த்துதல், சுபேதினி ஆணைக்குழுவினுடைய எஞ்சிய நிலைவுகளை சமப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் முழுமையாக செயற்படுத்தப்படும் பொழுது ஆசிரியர் சமூகத்தினுடைய அந்தஸ்து மேலும் உயரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இலங்கை உட்பட பல நாடுகளில் அக்டோபர் 6 ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டாலும் சர்வதேச அளவில் வெவ்வேறு திகதிகளில் இது சிறப்பிக்கப்படுகிறது. ஆசிரியர் பணி என்பது வெறும் தொழில் அல்ல, அது இறைமை மகிமையினுடைய வெளிப்பாடு என்பதை நமது ஆன்மீக வழிகாட்டல்கள் உணர்த்துகின்றன. எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் ஆதி சுழிந்த விடயத்திலே சொல்கிறது. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உலக என்பதாக திருக்குறள் கூறப்படுகிறது. இவ்வகையாக வரலாற்று காலத்து புலவர்கள் முதல் அல்பர்ட் ஐன்ஸ்டீன் உட்பட பலரும் இவ்வகையாக ஆசிரியர்களால் வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். முதன்மை ஆளுமைகள் பலர் ஆசிரியர்களாக பணியாற்றி உலகை வழிநடத்தியிருக்கிறார்கள். அவ்வகையான பெருமைமிகு தொழிலாக அந்த தொழில் அமைந்திருக்கிறது என்ற விடயத்தினையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். அதுபோல நாங்கள் இன்னும் பல விடயங்கள் குறித்து பேச இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையின் உட்பக்கத்திலும் இது குறித்த புதிய செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. புதிய ஆசிரியர் சேவை யாப்பு திருத்தம், அரசாங்கம் உரிய நடவடிக்கை முன்னெடுப்பு, பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகையுடைய 3 ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கல்வியியல் பட்டதாரிகளை ஆசிரியர் சபையில் இணைத்துக் கொள்வதில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய ஆசிரியர் சபை யாப்பு திருத்தத்தை மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதுபோல அது தொடர்பில் ஆசிரியர் மற்றும் அதிபர் சங்கங்களுடைய பிரதிநிதிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரியவனுடைய தலைமையில் இசுறுபாய கல்வி அமைச்சில் நடைபெற்றிருக்கிறது. அதன்பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் அரசு சபை ஆணைக்குழுவினுடைய வழிதாட்டுதலுக்கு அமைவாக ஆசிரியர் சபை யாப்பில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் குறித்த சேவை யாப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டவுடன் கல்வியியல் பட்டதாரிகளை ஆசிரியர் சபையில் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். அத்துடன் ஆசிரியர் பயிற்சி, ஆசிரியர் கல்லூரிகளினுடைய அபிவிருத்தி உள்ளிட்ட விடயங்களுடன் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உள்ளிட்ட 6 சேவைகளுடைய தொழில்சார தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கல்வி தொழிற்சார் பேரவை ஒன்றை ஸ்தாபிப்பதற்காக அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன் பொழுது பிரதமர் விளக்கம் அளித்திருப்பதான தகவல்களும் அதனோடு இணைந்த செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்த செய்தியும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தரம் 6 மாணவர்களுக்கு புதிய பாடம் அறிமுகம் என்பதாக தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 2027 முதல் 6 தர மாணவர்களுக்காக தொழில் முனைவோர் மற்றும் நிதியியல் அறிவு தொடர்பான புதிய பாடத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். நிதியியல் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய பொழுதே பிரதமர் இதனை தெரிவித்திருந்தார். புதிய பாடத்திட்ட மறுசீரமைப்பின் கீழ் 6 தரம் முதல் 9 தரம் வரையிலான மாணவர்களுக்கு தொழில் முனைவோர் மற்றும் நிதியியல் அறிவு தொடர்பான கல்வியை வழங்க திட்டமிட்டிருப்பதாகவும் பிரதமர் இதன் பொழுது பிரதானமாக கூறப்பட்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோல இதன் முதற்கட்டமாக 2027 முதல் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் 6 தர மாணவர்களுக்கு இந்த புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் பாடசாலை மாணவர்கள், இளைஞர்கள் சிறு வயதிலிருந்தே தொழில் முனைவோர் செயற்பாடுகள் மற்றும் முதலீடு தொடர்பான நடைமுறை அறிவை பெற்றுக் கொள்ளும் வகையிலேயே ஸ்டாக் மார்க்கெட் கேம் மற்றும் பாடசாலை மூலதன சந்தை சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நிதியியல் அறிவை வழங்கும் போது நிதி தொடர்பான ஒழுக்க நெறிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்பதாகவும் பிரதமர் இதன் பொழுது வலியுறுத்தியிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் பிரதானமாக காணக்கூடியதாக இருக்கிறது. சகல முன்பள்ளிகளுக்கும் ஒரே பாடத்திட்டம் அடுத்த
ஆண்டு முதல் அமுலாகும் கல்வி அமைச்சருடைய செயலாளர் அறிவிப்பு என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்தில் மற்றொரு செய்தியும் பிரசுரமாகியிருக்கிறது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பொழுது உரையாற்றுகின்ற பொழுது இந்த விடயத்தினை அவர் தெரிவித்திருக்கின்றார். நாட்டினுடைய மனித வள மேம்பாட்டுக்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு முக்கிய பொறுப்பை வகிக்கிறது. தற்போதைய கல்வி சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக முன்பள்ளி கல்வியியலிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும். அடுத்த ஆண்டு முதல் முன்பள்ளிகளுக்கான கல்விக்கான ஒரே பாடத்திட்டம் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும். நாடு முழுவதும் உள்ள முன்பள்ளிகள் இந்த புதிய பாடத்திட்டத்தை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். இதன் மூலம் ஒவ்வொரு முன்பள்ளியும் தனித்தனியான பாடத்திட்டங்கள் அல்லது வெவ்வேறு கற்பித்தல் முறைகளை பின்பற்றும் நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருடைய செயலாளர் நாளக்க கழுவு தெரிவித்திருந்த கருத்துக்களை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதுபோல நாட்டினுடைய கல்வி முறைமை தொடர்பாக விரிவான மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி மற்றும் உயர்கல்வி உள்ளிட்ட கல்வியினுடைய மூன்று முக்கிய துறைகளிலும் சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் பிரகாரம் அடுத்த ஆண்டு முதல் ஆறாம் தரம் முதல் புதிய கல்வி சீர்திருத்தத்தை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன என்பதனை அவரும் இதன் பொழுது உறுதிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் தொடர்பில் நாங்கள் தொடர்ந்தும் விரிவாக பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

விளம்பர இடைவெளியின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் மற்றொரு பிரதான விடயம் குறித்து அவதானம் செலுத்திருக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகை அதனை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது. நாணய நிதியத்தினுடைய 7வது மூலாய்வுக்கு உடன்பாடு. மத்திய கிழக்கு மோதல்களால் அபாயமான நிலைமைகள் நீடிப்பதாக எச்சரிக்கை. வங்கிகள் தொடர்ந்தும் லாபத்தில் இயக்கம். பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டும். திவ்வா அனர்த்த முயற்சியை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதாக உபத்தரப்புகளுடன் அந்த செய்தி பிரசுரமாகியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையும் பிரதான தலைப்புச் செய்தியாக அதனை தந்திருக்கிறது. 7வது மதிப்பாய்வை நிறைவு செய்தது IMF. இலங்கைக்கு $345 மில்லியன் நிதியுதவி வழங்க இணக்கப்பாடு. நிர்வாக சபை ஒப்புதலுக்கு பின் தொகை விடுவிப்பு. முக்கிய நிபந்தனைகளும் முன்வைக்கப்பட்டதாக தகவல் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயம் குறித்தும் இப்பொழுது நாங்கள் பிரதானமாக அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். சர்வதேச நாணய நிதியத்தினுடைய விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இலங்கை முன்னெடுக்கும் பொருளாதார மறுசீரமைப்பு திட்டத்தினுடைய 7வது மதிப்பாய்வை நிறைவு செய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பணிப்பாளர் குழுவுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் பணியாளர் மட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கின்ற விடயத்தினை மையப்படுத்தி இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இந்த உடன்பாட்டிற்கு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிறைவேற்று சபை ஒப்புதல் வழங்கிய பின்னர் இலங்கைக்கு சுமார் $345 மில்லியன் நிதியுதவி கிடைக்கப்பெற இருப்பதுடன் இதன் மூலம் இந்த திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு இதுவரை கிடைத்த மொத்த நிதியுதவி சுமார் $2.7 பில்லியன் அதிகரிக்க உள்ளது. எனினும் நிறைவேற்று சபையினுடைய இறுதி ஒப்புதலுக்கு முன்னர் 2027 வரவு செலவு திட்டத்துக்கு அமைவாக அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல் மற்றும் நிதி உத்தரவாத மதிப்பாய்வை பூர்த்தி செய்தல் என்பன அவசியம் என சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை விதித்திருக்கிறது. தொடர்ச்சியான பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு மத்தியிலும் இலங்கையினுடைய பொருளாதாரம் கணிசமான மீள்தன்மையை காட்டியிருப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தினுடைய இலங்கை தூதுக்குழு தலைவர் தெரிவித்திருக்கிறார். இவான் பபாட்ஜியோர் இது தொடர்பான கருத்துக்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதன்படி 2026 இரண்டாம் காலாண்டில் இலங்கையினுடைய பொருளாதாரம் 4.2% வளர்ச்சி அடைந்திருப்பதுடன் ஆகஸ்ட் மாத முடிவில் நாட்டின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு $6.9 பில்லியன் அதிகரித்திருக்கிறது. மேலும் செப்டம்பரில் பணவீக்கம் 8% நிலவியுள்ளதுடன் கடன் மறுசீரமைப்பு பணிகளும் பெரும்பாலும் நிறைவடைந்திருக்கின்றன. எனினும் மத்திய கிழக்கு யுத்தம் மற்றும் அதன் தீவிரத்தன்மை, உலகளாவிய வர்த்தக கொள்கைகள் மற்றும் எல்லினோ காலநிலை தாக்கம் காரணமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கு தொடர்ந்தும் ஆபத்துக்கள் நிலவுவதாக அந்த நிதியம் எச்சரித்திருக்கிறது. இதனால் உலக சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப உள்நாட்டு எரிபொருளுக்கு விலைகளை சீரமைத்தல், குறைந்த வருமானம் பெறுவோருக்கு இலக்கு வைக்கப்பட்ட நிவாரணங்களை வழங்குதல், மத்திய கால வருமான உத்திகளை தயாரித்தல், விநியோக நெகிழ்வுத்தன்மை மற்றும் ஊழல் எதிர்ப்பு சட்ட கட்டமைப்பால் பாதுகாத்தல் போன்ற பரிந்துரைகளையும் சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்திருக்கிறது. அத்துடன் உலக சந்தையினுடைய விலை அதிகரிப்புக்கு ஏற்ப உள்நாட்டில் எரிபொருள் விலையை திருத்தம் செய்யவும், செலவை ஈடு செய்யும் வகையில் மின்சாரம் மற்றும் எரிசக்தி விலையை கொள்கையை பேணவும் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. அத்துடன் மத்திய கிழக்கில் நிலவுகின்ற யுத்தச்சூழல், உலகளாவிய வர்த்தக நிச்சயமற்ற தன்மை மற்றும் எல்லினோ வானிலை தாக்கம் ஆகியவற்றின் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்திற்கு மீண்டும் அபாயம் உருவாகி வருவதாகவும் சர்வதேச நாணய நிதியம் இதன் எச்சரிப்புகளை வழங்கியிருப்பதையும் நாங்கள் அந்த செய்தி மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனோடு இணைந்த மற்றொரு செய்தியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்கத்திலும் அது குறித்த செய்தி பிரதானமான செய்தியாக பிரசுரமாக இருந்தது. தினக்குரல் பத்திரிகை முதற் பக்கத்தில் அதனை தந்திருக்கிறது. IMF-இன் தாளத்துக்கு ஆடுவதை நிறுத்துங்கள், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் வலியுறுத்து என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். திரைசேரியில் உள்ள பணத்தை கொண்டு சலுகை வழங்குமாறு சஜித் வலியுறுத்து என்பதாகவும் அதற்கு உபத்தலைப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணய நிதிய பிரதானிகளுக்கும் பிரதிநிதிகளின் ஜனாதிபதியை சந்தித்து செலவு மீட்பு ஆற்றல் விலை நிர்ணயம் அடிப்படையில், அதாவது செலவை ஈடு செய்யும் எரிபொருள் விலைக்காக நாட்டினுடைய எரிபொருளுடைய விலைகளை அதிகரிக்க வேண்டும் என யோசனை தெரிவித்திருக்கிறார்கள். செலவை ஈடுகட்டும் எரிபொருள் விலையை அல்லாமல் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் விலைக்கு எரிபொருட்களை பெற்றுக் கொடுப்பதையே ஜனாதிபதி மக்களுக்கு பெற்றுக் கொடுத்த வாக்குறுதியாக காணப்படுகிறது. வரிகளை நீக்கி திரைச்சேரிக்கு செல்லும் பணத்தொகையையும் நிறுத்தி அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் செல்லும் கமிஷன் தொகையையும் நீக்கிவிட்டு துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் விலைக்கு எரிபொருட்களை பெற்றுத் தருவோம் என ஜனாதிபதி பிரஸ்தாபித்திருந்தார். ஆகவே நாணய நிதியத்தின் தீர்மானங்களுக்கு ஏற்ப செயற்படுவதற்கு மக்கள் இவ்வாறு வாக்களிக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நாணய நிதியத்தின் இணக்கப்பாட்டை அரசாங்கம் மாற்றியமைக்கும் என்ற எதிர்ப்பிலேயே மக்கள் மன்னிக்க வேண்டும், எதிர்பார்ப்பிலேயே மக்கள் ஆணை வழங்கினார்கள். ஆனால் அதை நிறைவேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காததால் இந்த நாணய நிதியத்தினுடைய இணக்கப்பாடு அரசாங்கத்துக்கே திருப்பி தாக்கும் ஆயுதமாக மாறி காணப்படுகிறது. JVP தலைமையிலான அரசாங்கத்தால் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கிறது. IMF உடன் கைச்சாதிரப்பட்ட கடன் நிலைப்பெறாக்கள் இணக்கப்பாட்டை மாற்றியமைப்பும் என வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த பொழுதிலும் அந்த வாக்குறுதி தற்சமயம் மீறப்பட்டு பழைய நடைமுறையிலேயே பழைய இணக்கப்பாடே நடைமுறைக்கு பயன்
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்சமயம் நாட்டின் ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் எரிபொருட்களிய விலைகளை கூட்டுவதற்கு எவ்வித உரிமையும் கிடையாது என்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே காலை முரசு பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது. மரணப்புறையிலிருந்து மக்களை மீட்டெடுங்கள் என்பதாக அவருடைய கருத்துக்கு முன்னுரிமை எடுத்திருந்ததையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. தமிழன் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்தில் இதுகுறித்த ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அமைச்சர் விஜித ஹிரத்தூர் கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா எம்மை அச்சுறுத்தவில்லை, தலையீடுகளுக்கு அரசாங்கம் ஒருபோதும் அடிப்படையாது என அமைச்சர் விஜித் தெரிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். சர்வதேச கடற்பரப்பில் உள்ள ஈரானிய கப்பல்களுக்கான பொருள் சேவை விநியோகம் குறித்து ஐக்கிய அமெரிக்கா இலங்கைக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலையும் விடுக்கவில்லை என்றும், அவ்வாறு அச்சுறுத்தல் எதுவும் வருமாக இருந்தால் அதற்கு அடிப்பணிந்து செயற்பட அரசாங்கம் தயாராக இல்லை என்றும் வெளிநாட்டாளர்கள் அமைச்சர் விஜித் ஹிரத் தெரிவித்திருக்கின்றார். கப்பல் விவகாரத்தில் எமக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் விடுக்கப்படவில்லை என்பது குறித்து அவருடைய தன் கருத்தினை தெரிவித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை அரசாங்கம் சர்வதேச சமுத்திர சட்டத்தின் பிரகாரமே செயலாட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கழுத்துறை பேருவளையில் நேற்று முன்தினம் 4ஆம் தேதி நடைபெற்ற 2026 ஆண்டுக்கான உலக சுற்றுலா தினத்தினுடைய பிரம்மாண்ட அதிகாரப்பூர்வ விழாவில் பங்கேற்று உரையாற்றுகின்ற பொழுதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். நாட்டின் இருப்பிடத்துடன் பல்வேறு உலக நாடுகள் எம்மை அண்மித்த கடல் எல்லையை அவர்களுடைய கப்பல் பயணங்களுக்காக பயன்படுத்துகின்றன. நாடு என்ற அடிப்படையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு கப்பல்களுக்கு அவசியமான ஒத்துழைப்பையும் பெற்றுக் கொடுக்கிறோம், வழிகாட்டுதல்களையும் பெற்றுக் கொடுக்கிறோம். அண்மைக்காலமாக எம்மை எம் நாட்டை அண்மித்த பகுதிகளில் அண்ணவாக 47 வரையான கப்பல்கள் நங்கூரம் என்று சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அந்த கப்பல்கள் எமது கடற்பரப்பில் இல்லை, கடல் எல்லைகளுக்கு அப்பாலேயே அந்த 47 கப்பல்களும் இருக்கின்றன. எமது நாட்டில் மட்டுமல்லாமல் மலேசியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை அண்மித்த வகையில் சர்வதேச கடற்பரப்பில் கப்பல் போக்குவரத்துகள் இடம்பெறுகின்றன. தற்போதைய நாட்களில் ஹோமுஸ் நீரிணையில் ஏற்பட்ட நிலைமைகளுடன் கப்பலின் போக்குவரத்துகளில் பாதிப்பு நிலை உருவாகி இருக்கிறது. இந்த 47 கப்பல்களில் 19 வரையான கப்பல்களுக்கு ஈரானுக்குரியவை. இந்த கப்பல்கள் நீண்ட காலம் கடல் எல்லையில் இருக்கின்றன. இந்த கப்பல்களுக்காக உணவு அல்லது நீர் விநியோகிக்க அமெரிக்கா தடை விதித்துள்ளதாக சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இலங்கைக்கு அமெரிக்கா அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அவ்வாறு எந்த ஒரு அச்சுறுத்தலும் விடுக்கப்படவில்லை. எந்த ஒரு விதத்திலும் ஐக்கிய அமெரிக்கா அரசாங்கத்துக்கு எந்த ஒரு அறிவிப்போ தலையீடோ அல்லது அச்சுறுத்தலோ விடுக்கவில்லை. அப்படி ஒரு அச்சுறுத்தல் விடுக்க படாது. ஆனால் இதுகுறித்து முழுமையான நிலைப்பாடொன்றை சமூகத்தில் ஏற்படுத்தி வருகிறார்கள். அச்சுறுத்தல் வரவும் இல்லை, அவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு இலங்கை அடிப்பணிய போவதில்லை என்றும், எமது சுயாதீன தன்மை அடையாளம் மற்றும் இறையாண்மையை பாதுகாத்தே சகல தீர்மானங்களையும் எடுக்கிறோம். மனநிலை காரணங்களின் அடிப்படையில் தேவை ஏற்படுமாக இருந்தால் தேவையான தலையீட்டை பெற்றுக் கொடுப்போம். ஈரான் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் உயிரிழந்த கப்பல் பணியாளர்கள், தாக்குதலுக்குள்ளானவர்களை மீட்கும் பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம், அவர்களையும் மீண்டும் ஈரானுக்கு அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை எடுத்திருந்தோம். ஈரான் வெளிநாட்டாளர்கள் அமைச்சரையும் அண்மையில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. மிகவும் நட்புறவுடன் இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். இன்னும் தாக்குதலுக்குள்ளான ஈரானிய கப்பல் திருகோணமலை துறைமுகத்தில் இருக்கிறது. அதன் பராமரிப்பு பணிகளை இலங்கை அரசாங்கமே முன்னெடுத்து வருகிறது. அந்த கப்பலின் புனரமைப்பு பணிகளுக்காக 19 மாலுமிகள் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, பாதுகாப்பு வழங்கி வருகிறோம். எனவே அவ்வாறான அதிகபட்ச ஒத்துழைப்புகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். இந்த பணிகளுக்காக அமெரிக்கா எந்த ஒரு விதத்திலும் அச்சுறுத்தல் விடுக்கவோ தலையீடு செய்யவோ இல்லை என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்திலும் ஒரு செய்தி பிரதானமான செய்தியாக பிரசுரமாக இருந்தது. 100 தோட்ட வைத்தியசாலைகளை சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டு வர அரசு திட்டம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக் விஜயமுனி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஊழியர் பற்றாக்குறை காரணமாக சில தோட்ட வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதையும், ஏனையவையும் மூடப்படும் அபாயம் இருப்பதையும் கருத்தில் கொண்டே இவற்றை சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டு வர அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது. இந்த நடவடிக்கையின் கீழ் வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிலையங்கள் 100 அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஊழியர் பற்றாக்குறை காரணமாக சில சுகாதார நிலையங்கள் ஏற்கனவே மூடப்பட்டுள்ளதாகவும், பல தோட்ட மருத்துவமனைகள் இன்னும் சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டுவரப்படாமல் தோட்ட நிறுவனங்களின் கட்டுப்பாட்டிலே இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிறுவனங்களை அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவர செயல்முறை ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும், முதற்கட்டமாக 100 நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இந்த நிறுவனங்களில் மத்திய மருந்தகங்கள், மகப்பேறு பிரிவுகளுடன் கூடிய மத்திய மருந்தகங்கள் மற்றும் பிற சிறிய சுகாதார நிலையங்களும் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த தோட்ட மருத்துவமனைகளுக்காக ஆரம்பத்தில் மருத்துவர்கள், தோட்ட மருத்துவ அதிகாரிகள் என்ற பெயரிலேயே தனியாக நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த முறைமை இப்போது நடைமுறையில் இல்லை என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்களையும் அதனோடு இணைந்த தகவலாக அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இதனால் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுடைய
பற்றாக்குறை காரணமாக இந்த மருத்துவமனைகளில் பல தற்போது மூடப்படும் அபாயத்தில் இருக்கின்றன என்று அவர் கூறினார். சில தோட்ட மருத்துவமனைகள் கிராமப்புற மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டிருந்தாலும் மற்றவை தோட்டங்களின் கட்டுப்பாட்டிலேயே நீடிக்கின்றன. இந்த நிறுவனங்களை அரசு கையகப்படுத்தியவுடன் தற்போது இருக்கின்ற கட்டிடங்கள், பிற உட்கட்டமைப்புகள் மற்றும் அரச வளங்கள் ஆகியவை இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும். இந்த நிறுவனங்களில் சில முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல என்றாலும் மக்கள் மருத்துவமனைக்கு செல்ல பல கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டிய நிலை உண்டு என்ற விடயத்தையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசுகின்ற விடயங்களையும் பிரதானமான விடயங்களாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்த இருக்கின்றோம். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு புதிய சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றில் சமர்ப்பிப்பு என்பதாக பத்திரிகைகள் பிரதானமான செய்தியாக அதனை அடையாளப்படுத்தியிருக்கின்றன. தினகரன் பத்திரிகை முதற்பக்கத்தில் அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயம் குறித்தும் இப்பொழுது நாங்கள் பிரதானமாக பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருந்தது. பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழன் பத்திரிகையும் அதனை தந்திருக்கிறது. புதிய பயங்கரவாத சட்டம் மூலம் இன்று சபைக்கு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலம் முதலாம் வாசிப்பாக பாராளுமன்றத்தில் ஒழுங்கு பத்திரத்தில் இன்று 6ஆம் தேதி உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஒழுங்கு பத்திரத்தின் பொது பணிகள் ஆரம்பிக்கப்படும் போது இந்த சட்ட மூலத்தை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறார் என்ற விடயமும் அதில் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதனுடைய உள்ளடக்கங்கள் தொடர்பாகவும் செய்திகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பையும் மக்களையும் பயங்கரவாத செயல்கள், பயங்கரவாதம் தொடர்பான குற்றங்கள் மற்றும் நாட்டுக்காக அல்லது நாட்டுக்கு வெளியே மேற்கொள்ளப்படுகின்ற பயங்கரவாத செயல்களாக வகைப்படுத்தப்பட்ட குறிப்பிட்ட செயல்களிலிருந்து பாதுகாப்பதே இந்த முன்மொழியப்பட்ட சட்டத்தினுடைய நோக்கமாகும். மேலும் நாட்டுக்கு வெளியே பயங்கரவாத நடவடிக்கைகளை தயாரிப்பதற்காக இலங்கை பிரதேசமும் இலங்கை மக்களும் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதையும் இந்த சட்டம் மூலம் நோக்கமாக கொண்டிருக்கிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத செயல்கள் அல்லது பயங்கரவாதம் தொடர்பான ஏனைய குற்றங்களை செய்ததாக குற்றம் சாட்டப்படும் நபர்களை கண்டறிதல், அடையாளம் காணுதல், கைது செய்தல், தடுத்து வைத்தல், விசாரணை செய்தல், வழக்கு தொடர்தல் மற்றும் தண்டனை வழங்குதல் தொடர்பான ஏற்பாடுகளும் இந்த சட்ட மூலத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பிடத்தக்க வகையில் 1979 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தை ரத்து செய்வதற்கான ஏற்பாடும் இந்த முன்மொழியப்பட்ட சட்ட மூலத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சட்ட மூலத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற அமர்வுகள் இன்று, அதாவது இன்று 6ஆம் தேதி முதல் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை கூட இருக்கிறது. முதல் வாசிப்புக்காக இன்று அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது என்ற விடயம் பிரதானமான செய்தியாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்தியிருக்கிற இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் அது குறித்த செய்தி பிரதானமான செய்தியாக பிரசுரமாக இருந்தது. அதுபோல இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்திலும் அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த விடயம் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். அனோஜன் மீது சக கைதிகள் சவுதி சிறையில் தாக்குதல், அவரது தலையில் காயங்கள் என்பதாக கேள்விக்குறியுடனுடைய செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் பிரசுரமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை அதனை பின்வருமாறு தந்திருக்கிறது. சிவராசா அனோஜன் விவகாரம் சவுதி சென்றது விசேட சட்டத்தணிகள் குழு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். சவுதி அரேபியாவில் தற்போது மரண தண்டனையை எதிர்கொண்டிருக்கின்ற சிவராசா அனோஜன் சிறைச்சாலையில் ஏனைய கைதிகளால் தாக்கப்பட்டிருக்கிறார் எனவும் அவரது தலையில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன எனவும் மிகவும் கவலைக்குரிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. தமது தொடர்பாளர்கள் மூலம் சிவராசா அனோஜன் பற்றிய விடயங்கள் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே நேரத்துடன் தகவல்களை வெளியிட்டு வரும் சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜிகாந்த் இந்த தகவல்களை தமது முகப்புத்தகம் மூலமாக நேற்று வெளியிட்டிருப்பதை மையப்படுத்தியதாகவும் இந்த செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. அனோஜனுடைய பாதுகாப்பை உடனடியாக உறுதிப்படுத்துங்கள் என்ற தலைப்பில் அவரால் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. சவுதி அரேபியாவில் தற்போது மரண தண்டனை எதிர்கொண்டிருக்கின்ற சிவராஜ் அனோஜனின் சிறைச்சாலையில் ஏனைய கைதிகளால் தாக்கப்பட்டிருக்கிறார் எனவும் அவரது தலையில் காயங்கள் ஏற்பட்டுள்ள எனவும் மிகவும் கவலைக்குரிய தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் மீண்டும் தாக்கப்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் சிறைச்சாலைக்குள் அவரது உயிருக்கும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும் தீவிரமான கவலை எழுந்திருக்கிறது. எனவே சவுதி அரேபிய சிறைச்சாலை அதிகாரிகள், இலங்கை அரசு, வெளிவகார அமைச்சு மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகம் இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட்டு அனோஜனுடைய உயிர்காக்கும் உடல் பாதுகாப்புக்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அவசரமாக கேட்டுக் கொள்கிறோம். அவர் மீதான வழக்கு அல்லது வழங்கப்பட்டிருக்கின்ற தண்டனை எதுவாக இருந்தாலும் அரச காவலில் இருக்கும் ஒருவரின் உயிரையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய பொறுப்பாகும் என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சிவராசா அனோஜனுடைய விவகாரம் தொடர்பாக சவுதி சென்றிருக்கிறது விசேட சட்டத்தரணிகள் கூட என்ற செய்தியும் இன்றைய தினப்பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனைக்குள்ளாக இருக்கிற இலங்கை இளைஞரான சிவராசா அனோஜன் விவகாரம் தொடர்பிலான சட்ட நடவடிக்கைகளுக்காக விசேட சட்டத்தரணிகள் குழு சென்றிருக்கிறது. நேற்று திங்கட்கிழமை நாட்டில் இருந்து அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் குமார பெருமையை நேற்றைய தினம் தொடர்பு கொண்டு இது குறித்து வினவிய பொழுதே அவர் இந்த விடயத்தினை
உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்ற விடயமதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதனை தொடர்ந்து இச்சாட்டு விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகின்ற நிலையில்தான் இந்த விடயம் தற்பொழுது பிரதானமான விடயமாக பேசப்பட்டிருக்கிறது. எனவே சவுதி செல்லுகின்ற இந்த குழுவில் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான ஃபைசர் முஸ்தபா, சட்டம் அதிபர் திணைக்களத்தினுடைய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அசாத் நவாவி, ஜனாதிபதி சட்டத்தரணி ஹாஃபிஸ் பாரிஸ் ஆகியோர் உள்ளடங்குகிறார்கள். இந்த குழுவினர் நாளை புதன்கிழமை அல்லது நாளை மறுதினம் வியாழக்கிழமை சவுதி அரேபியாவில் உள்ள இரண்டு சட்டத்தரணிகள் சங்கங்களுடைய பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது தண்டனையை குறைக்க கோரும் மேன்முறையீடொன்று சட்ட அதிபர் திணைக்களம் ஊடாக சவுதி அரேபிய உச்ச நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதரகம் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், ராஜதந்திர வழிகள் ஊடாக சவுதி அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயற்பட்டு வருவதாகவும் வெளிவார அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. அனோஜனுக்கு பொது மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் குறித்து இப்போது ஆழமாக ஆராயப்பட்டு உள்ளதாகவும், தற்போது இடம்பெற்று வரும் வழக்கு விசாரணைகளுக்கு எவ்வித பாதிப்பும் இன்றி பொது மன்னிப்பிற்கான கோரிக்கையை எவ்வாறு சவுதி மன்னர் தலைமையிலான அரசாங்கத்திடம் முன்வைப்பது என்பது குறித்து சட்ட நடைமுறைகள் குறித்து ஆராய உள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் குமார பெரும தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மையப்படுத்தியதாகவும் அந்த செய்தி பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான செய்தியையும் நாங்கள் காலை முரசு பத்திரிகையில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த விடயங்கள் குறித்தும் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இளம் பெண்ணை குத்தி கொலை செய்த இளைஞர் ரயில் முன் பாய்ந்து உயிர் மாய்ப்பு, யாழ்ப்பாணத்தில் அதிர்ச்சி சம்பவம் என்பதாக காலை முரசு பத்திரிகை அந்த செய்தியினை அடையாளப்படுத்தியிருக்கிறது. யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் இருக்கின்ற வீடொன்றில் அத்துமீறி நுழைந்த இளைஞர் ஒருவர் ஒரு இளம் பெண்ணை கத்தியால் குத்தி படுகொலை செய்துவிட்டு ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவே செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் இன்னும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கோவில் வீதியில் உள்ள வீடொன்றில் நேற்று மாலை அத்துமறி நுழைந்த இளைஞர் அங்கிருந்த இளம் பெண் மீது சரமாரியாக கத்தி குத்து தாக்குதலை நடத்தியிருக்கிறார். அந்த பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாகரமாக உயிரிழந்திருக்கிறார். தாக்குதலை தடுக்க சென்ற அந்த பெண்ணின் தாயார் மீது மருதி இளைஞர் கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்டு அவர் படுகாயமடைந்திருக்கிறார். உடனடியாக மீட்கப்பட்ட தாயார் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். தாக்குதலை தொடர்ந்து கத்தியுடன் அங்கிருந்து தப்பிய அந்த இளைஞர் அரியாலை பகுதியில் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணத்தை இரவு தபால் ரயில் முன் பாய்ந்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதாக செய்தி குறிப்பிடப்பட்டது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: புலம்பரடைவலையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் மற்றும் ஒரு பிரதான விடயம் குறித்து அவதானம் செய்திருக்கின்றோம். ருஹுனு பல்கலைக்கழகத்தில் பரவும் வைரஸ் தொற்று என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை உட்பக்கத்தில் ஒரு செய்தியை அடையாளப்படுத்தியிருக்கிறது. ருஹுனு பல்கலைக்கழகத்தினுடைய விவசாய பாடத்தினுடைய இறுதி ஆண்டு மாணவர்களை தவிர ஏனைய மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை இணைய வழிமுறையில் முன்னெடுப்பதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்மானித்திருக்கிறது. வேகமாக பரவி வருகின்ற வைரஸ் காய்ச்சல் நிலைமை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த இரண்டு வார கால பகுதியில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களில் சுமார் 30 பேர் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வைரஸ் காய்ச்சல் மேலும் பரவுவதை தடுக்கும் நோக்கிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நடைமுறை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை அமுலில் இருக்கும் என்றும் ருஹுனு பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மையப்படுத்தியதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. அனைத்து பாடசாலைகளுக்கும் அதிவேக ஃபைபர் இணைய வசதி என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கைக்கான பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசு உயர்ஸ்தானிக மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற கிராந்தி நயா நசீரை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம் நேற்று 5ஆம் தேதி கொழும்பில் உள்ள அந்த நாட்டு உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் சிநேகபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். இந்த கலந்துரையாடலின் பொழுது இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்கள் தொடர்பில் கருத்து பரிமாறல்கள் இடம்பெற்றதுடன் பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவருக்கு நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கி கௌரவித்திருக்கிறார். இதனை இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவினுடைய கிராமத்துக்கு தொடர்பான திட்டமும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சும் இணைந்து நடைமுறைப்படுத்துகின்ற அரசாங்கத்தின் அனைத்து இடைநிலை பாடசாலைகளுக்கும் அதிவேக ஃபைபர் இணைய வசதிகள் வழங்கும் வேலை திட்டம் தற்காலிகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் அமைந்திருக்கின்ற 6,225 இடைநிலை பாடசாலைகளுக்கு அதிவேக ஃபைபர் இணைய இணைப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதுடன் அதன் முன்னேற்றம் தொடர்பான கருத்துக்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் 1,264 பாடசாலைகளில் ஃபைபர் இணைய இணைப்புகள் இருந்தன. இந்த திட்டத்தின் கீழ் 2,345 பாடசாலைகளுக்கு புதிய ஃபைபர் இணைய இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை தற்போது 2,616 பாடசாலைகளில் ஃபைபர் இணைய இணைப்புகள் வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் மேல் மாகாணத்தில் 285 பாடசாலைகளிலும் மத்திய மாகாணத்தில் 275 பாடசாலைகளிலும் தென் மாகாணத்தில் 300 பாடசாலைகளிலும் வடமாகாணத்தில் 172 பாடசாலைகளிலும் கிழக்கு மாகாணத்தில் 347 பாடசாலைகளிலும் வடமேல் மாகாணத்தில் 334 பாடசாலைகளிலும் வடமத்திய மாகாணத்தில் 153 பாடசாலைகளிலும் ஊவா மாகாணத்தில் 176 பாடசாலைகள் சபரகுமரம் மாகாணத்தில் 303 பாடசாலைகளிலும் அதிவேக ஃபைபர் இணைய இணைப்புகள் வழங்கப்பட இருக்கின்றன. அத்துடன் மேற்படி பாடசாலைகளுக்காக மாதாந்தம் 5,130 ரூபாய் என்ற கட்டணத்தில் வரையறையற்ற இணைய பொதிகளை பெற்றுக் கொள்வதற்காக 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் 150 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2027-28 ஆண்டுகளில் நாடு முழுவதும் உள்ள 3,832 ஆரம்ப பாடசாலைகளுக்கும் அதிவேக இணைய வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப பாடசாலைகளுக்கும் இந்த வசதியை வழங்கிய பின்னர் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் அதிவேக இணைய வசதிகளுடன் இணைப்பதே இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக பேராதனை கொழும்பு ரயில் தடம் புரள்வு என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய 7ஆம் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பேராதனையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கடுகதி ரயில் கடுகமுவ பகுதியில் நேற்று 5ஆம் தேதி அதிகாலை தடம் புரண்டிருந்தது. ரயில் பாதையில் மண் சரிவு மற்றும் கற்கள் விழுந்திருந்ததினாலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருந்தது. தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டு புனரமைக்கப்பட்ட பின்னர் பேராதனையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த முதலாவது அலுவலக ரயிலை இவ்வாறு தடம் புரண்டிருக்கிறது. இந்த விபத்தினால் ரயிலினுடைய முன்பக்கம் சேதமடைந்திருக்கிறது. ரயிலின் பாதையின் குறுக்கே மண் சரிந்து விழுந்ததனால் மண் தட்டில் மோதியவுடன் ரயில் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. அவ்வாறு மோதிய வேகத்திலேயே பாறையொன்றில் மோதி சேதம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த அனர்த்தம் ஏற்பட்ட பகுதி ஏற்கனவே தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பகுதி அல்ல என்ற விடயமும் பிரதானமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது இந்த வீதி பணிகள் பூரணப்படுத்தப்பட்டு சேவைகள் வளமில் நம்பிக்கை திரும்பியிருப்பதான தகவல்களும் பிரதானமான விடயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே மக்கள் இதன் மூலமாக தங்களுடைய பயண நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்ற விடயத்தினையும் நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகின்றோம். ஹட்டனில் பார ஊர்தி கேப் வாகனம் மோதி விபத்து சாரதி படுகாயம் என்பதான ஒரு செய்தியும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஹட்டன் புளியாவத்து வீதியில் நேற்று 5ஆம் தேதி காலை 7 மணியில் பார ஊர்தியும் கேப் ரக வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. மொன்றாகலை பகுதிக்கு மணல் ஏற்றுவதற்காக சென்ற டிப்பர் ரக பார ஊர்தியும் எதிர் திசையில் வந்த பால் சேகரிக்க வந்த கேப் ரக வாகனம் மோதி இதில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் தமிழன் பத்திரிகையுடைய 7ஆம் பக்கத்தில் ஒரு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. காயமடைந்த சாரதி உடனடியாக டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து காரணமாக அந்த வீதியுடனான போக்குவரத்து சுமார் 2 மணி நேரம் பாதிக்கப்பட்டிருந்தது. பின்னர் ஹட்டன் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தியதை அடுத்து போக்குவரத்து வழமைக்கு திரும்புகிறது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்தியா இலங்கை புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பதான ஒரு செய்தி வீரகசிரிப்பதனுடைய முதற் பக்கத்தில் பிரதான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகத்தை இலகுப்படுத்தும் நோக்கில் இந்தியாவினுடைய தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனம் மற்றும் இலங்கையினுடைய கூட்டுறவு சம்மேளனம் ஆகியவற்றுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் வணிக தொடர்புகளை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பினரும் கலந்துரையாடி இருக்கிறார்கள். மேலும் இலங்கை இந்தியா சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை மேம்படுத்துவது உட்பட இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்கள் குறித்தும் இதன் பொழுது அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயமும் பிரதானமான விடயமாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறைந்த எடையுடைய பான் விற்பனை நாடளாவிய ரீதியில் 35 சம்பவங்கள், நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினம் வீரகசிரிபத்தினுடைய 3 பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட எடையை விட குறைவான எடையுடைய பான்களை விற்பனை செய்தவை அவற்றின் விலைகளை தெளிவான முறையில் விற்பனை நிலையங்களில் காட்சிப்படுத்தாமை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் தொடர்பில் கடந்த செப்டம்பர் 29ஆம் தேதி நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் நாடளாவிய ரீதியில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதுகுறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபை பல்வேறு தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறது. மேற்குறித்த சோதனை நடவடிக்கைகளில் 71 பேக்கரிகள் உட்பட 107 வர்த்தக நிலையங்களில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் பொழுது குறைந்த எடையுடைய பான் விற்பனை தொடர்பாக 35 சம்பவங்களும், பானினுடைய எடையை காட்சிப்படுத்தாமை தொடர்பில் 85 பேக்கரிகளும், பானினுடைய விலையை தெளிவாக காட்சிப்படுத்தாத 55 பேக்கரிகளும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் கண்டறியப்பட்டிருக்கின்றன. குறித்த எடையை கொண்ட பான் விற்பனை செய்த அல்லது சில்லறை வர்த்தக நிலைய விற்பனையாளர்கள் தொடக்கம் அதனை உற்பத்தி செய்த பேக்கரி உரிமையாளர்கள் வரையில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும், விசாரணைகளின் பொழுது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக பேக்கரி உற்பத்தி செயல்முறைகள் திருத்தியமைக்கப்பட வேண்டும் எனவும், போதுமான ஆதாரங்கள் கிடைக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நீதவான் நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடர நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரையிலாக மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 81 பேக்கரிகள் உள்ளிட்ட 118 வர்த்தக நிலையங்கள் 54 எடை குறைந்த பான் விற்பனை செய்தமை தொடர்பான சம்பவங்கள் கண்டறியப்பட்டன. அதன்படி குறித்த இரு சோதனை நடவடிக்கைகளின் பொழுதும் மொத்தமாக 225 பேக்கரிகள் மற்றும் கடைகள் உள்ளடங்கலாக 89 எடை குறைந்த பான் விற்பனை சம்பவங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. இதுபோன்ற குற்றங்கள் தொடர்பாக நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியான சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும், விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் பிரதானமான விடயங்களாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளை தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். செவ்வாய் கிரகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி, அளப்பரிய மகிழ்ச்சி. சரி, இனினாலும் ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் இப்பொழுதுதான் வேலைக்கு போறதுக்காக ரெடியாகி கொண்டு போய் கொண்டிருப்பீங்க. இன்னைக்கு டிராபிக் தரும் எப்படி? சரி, வளமே போலதான் இல்லையா? டிராபிக் பெரிதான மாற்றங்கள் இல்லை. ஏதாவது விபத்துகள் இருந்தால் கட்டாயம் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். சரியா? அதே போல பாதைபுரங்களை பார்க்கும்போது ராஜகிரி பகுதியில் மூன்று வழி பாதையாக கொழும்புக்கு போறதுக்கான பாதை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போதும் அங்கு வாகன நெரிசல் வளமை போல இருக்கிறது. அதே போல பம்பளப்பட்டி வெள்ளவத்த பகுதியிலும் வாகன நெரிசல் இருக்கிறது. நீங்கள் சி சைடை பயன்படுத்தலாம். சரிதானே? அதே போல பாத்தீங்கன்னா மகரகம பகுதியில் பாத்தீங்கன்னு சொன்னா மகரகம சந்தியில் கொஞ்சம் வாகன நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. இப்பொழுது நுகைகூட மேம்பாலத்து கீழ் பாத்தீங்க சொன்னா இப்பொழுது வாகன நெரிசல் கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது. நீங்கள் மேம்பாலத்தை பாய்ப்பது நல்லது. சரி, இப்படியான விஷயங்கள் இருக்கிறது. ஏராளமான விடயங்கள் உங்களோடு நான் இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். விளையாட்டு, அதே போல உலக தகவல்கள் என்று ஏராளமான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் வசந்தம் கேட்டீங்கன்னு சொன்னால் எல்லா தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டே போக முடியும். நேற்றைய நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் கப்பற்களத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 2481 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜெட் சுப்பர் இலக்கம் 39, வெற்றி இலக்கங்கள் 5, 47, 50, 55. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 39, வெற்றி இலக்கங்கள் 5, 47, 50, 55. நேற்றைய நாளில் 1 கோடி ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு ஜாக்பாட் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 9 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 2,42,06,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 38,02,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான இளஞ்சிவப்பு நிற கப்ருக்கு அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்வி ஸ்வீப் அப்பூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்ளவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 3,131 சீட்டிழப்பு வாரத்துக்கான அத கோடிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத கோடிபத்திரத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 40, 52, 60, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 40, 52, 60, 70. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 92,93,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,65,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான கருநீல நிற அத கோட்டிபதி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் டிஎல்பி ஸ்வீப் அப்பூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 513 சீட்டிழப்பு வாரத்துக்கான ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 0, 6, 4, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 0, 6, 4, 9. நேற்று நாளில் மொத்தமாக 2,50,000 பரிசுகள் வெல்லப்படவில்லை. 50,000 பரிசுகள் 27 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 62,50,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான மஞ்சள் நிற ஜாயசம்பத அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப்பீர் ஜன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 2, 6, 0, 6, 4, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 2, 6, 0, 6, 4, 9. நேற்றைய நாளில் 37,60,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,19,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற சுப்பிரிதன சம்பத்திட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 3,305 சீட்டிழப்பு வாரத்துக்கான சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 6, 24, 45, 63. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 6, 24, 45, 63. சூப்பர் கேஸ்ட் லெபு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 5, 2, 4, 4. சூப்பர் கேஸ்ட் லெபு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 5, 2, 4, 4. 2,00,000 பரிசுகள் 7,000 பெற்றுக்கிறது. மொத்தமாக 70,71,280 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,33,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லப்புக்கான இள நீல நிற சூப்பர் பால் அச்சிடப்பட்டுள்ள தட்டுகிறது. டிஎல்பி சீபே பூடாக டிஜிட்டல் தட்டுகின்றன. இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5017 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 37, 48, 49, 53. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கடகம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 37, 48, 49, 53. 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நேற்று நாளில் 1,64,99,640 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 33,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்டுள்ள தட்டுகிறது. டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் தட்டுகிறனை இன்று கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சன்னிதளத்திற்கான வெற்றி முடிவுகள். 5,466 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து யூ. ஆங்கில எழுத்து யூ. வெற்றி இலக்கங்கள் 18, 27, 29, 80. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யூ. வெற்றி இலக்கங்கள் 18, 27, 29, 80. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 6, 5, 9, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் லக்கி சான்ஸ் சீட்லெபு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 6, 5, 9, 7. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,91,880 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,51,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான பச்சை நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள தட்டுகிறது. டிஎல்பி ஸ்ரீபேப்பூடாக டிஜிட்டல் தட்டுகிறனை இன்று கொள்ளுணவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,135 சீட்டிலப்பு வாரத்துக்கான சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 17, 18, 43. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 17, 18, 43. 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 38,45,840 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு

0: 84. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 29, 84, சிறப்பு இலக்கம் 9, சிறப்பு இலக்கம் 9. நேற்று நாள் 10 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. அதேபோன்று எலக்ட்ரிக்கல் மோட்டார் சைக்கிள் அல்லது 5 லட்சத்துக்கான பரிசுகள் 3 மற்றும் 50,000 பரிசுகள் 11, 25,000 பரிசுகள் 113 வெல்லப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்ட மொத்த பண பரிசு தொகை 94,62,220 ரூபாய். அடுத்த சீட்லிப்புக்கான செம்மஞ்சள் நிற வாசி அச்சிடப்பட்டுள்ள தொட்டிகள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் தொட்டிகளினை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். இவைகள்தான் நேற்று நாளில் சீட்லிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும்
4: நினைக்கிறேன்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
5: 2 இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் டிஎல்பி வாசி. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். 2 இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 5 லட்சம் ரூபாய். அல்லது இபை கொண்டு 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 10 லட்சம் ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் டிஎல்பி வாசி.
6: இன்றைக்கு எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும்.
7: நீங்க கேக்குற மாதிரி 2ல 1 சொல்ல ரொம்ப நாளாகும்.
6: 2ல 1 சொல்ற வரைக்கும் நான் போறதா இல்ல.
8: 2ல் 1 தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்படவே.
9: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: காலை இப்பொழுதை உற்சாகப்படுத்துகின்ற வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். விவசாய காணி ஒன்று நீங்கள் கொள்முதல் செய்ய போறீங்க. பொருளாதார மேம்பாட்டுக்காக நீங்கள் விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்யும் போது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயங்கள் இல்லையா? நம்பகரமான ஒரு நிறுவனத்தில் வாங்க வேண்டும். அதாவது அக்ரோ மூமெண்ட் மூலமாக நீங்கள் காணிகளை கொள்முதல் செய்யும் போது அது நம்பகரமாக இருக்கிறது. 2007 கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது என்பதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறதாக இந்த விடத்தை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் பொருள் கொடுக்க வேண்டும் இல்லையா? அது நாங்கள் எப்படி கைகோர்ப்பது என்று சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியதாக சொன்னால், போதைப் பொருள் விநியோகம் பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிந்தால் நீங்கள் என்ன அழைப்பினை ஏற்படுத்தி அதை பற்றிய தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல புனர்வாழ்வுக்காக நீங்கள் ஒருவருக்கு உதவ போறீங்க. யாராவது புனர்வாழ்வு தேவை என்று சொன்னால் 147 இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அந்த விடயங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். நேற்றினாளில் 447 வெற்றி முடிவுகள் பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுப தவாசகத்திற்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மேஷம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 10, 26, 36, 30. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மேஷம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 10, 26, 30. நேற்று நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 80,81,600 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோவிசத்தலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 4,573 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை. வெற்றி இலக்கங்கள் 41, 43, 45, 73. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை.

0: வெற்றி இலக்கங்கள் 41, 43, 45, 73. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 250,000 பரிசுகள், 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,02,93,280 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,68,42,890 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட மகாஜன சாம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,331 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 8, 0, 2, 4, 3, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 8, 0, 2, 4, 3, 2. நேற்று நாளில் 25 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் பரிசுகள், 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,11,54,120 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,10,33,336 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான இல்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான இல்லத்திற்கான வெற்றி முடிவுகள் 2,361 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 13, 66, 67, 68. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ. வெற்றி இலக்கங்கள் 13, 66, 67, 68. 2 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 52,04,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 8,89,62,211 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் இல்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,679 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டபிள்யூ. சூப்பர் இலக்கம் 21. வெற்றி இலக்கங்கள் 5, 25, 40, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ. சூப்பர் இலக்கம் 21. வெற்றி இலக்கங்கள் 5, 25, 40, 60. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள், 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 78,48,40 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,84,33,466 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,640 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கன்னி ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 34, 36, 42, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கன்னி ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 34, 36, 42, 62. நேற்று நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள், 14 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 90,70,660 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 34,17,943 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 906 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 2, 4, 3, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 2, 4, 3, 2. நேற்று நாளில் 50,62,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 599 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 0, 8, 9, 0. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து யு. வெற்றி இலக்கங்கள் 0, 8, 9, 0. நேற்று நாளில் 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 38 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 66,46,680 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: என்னன்னு சொல்ல
2: யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

நேயர்களாக நல்ல நேரம் காலை 10:32 மணியிலிருந்து 12 மணி வரை, ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:32 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:32 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் தாமதம், ரிஷபம் அச்சம், மிதுனம் எதிர்ப்பு, கடகம் வரவு, சிம்மம் நட்பு, கன்னி நன்மை, துலாம் செலவு, விருச்சிகம் ஆதரவு, தனுசு மகிழ்ச்சி, மகரம் சுகம், கும்பம் ஆதாயம், மீனம் சுபம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் தாமதம், ரிஷபம் அச்சம், மிதுனம் எதிர்ப்பு, கடகம் வரவு, சிம்மம் நட்பு, கன்னி நன்மை, துலாம் செலவு, விருச்சிகம் ஆதரவு, தனுசு மகிழ்ச்சி, மகரம் சுகம், கும்பம் ஆதாயம், மீனம் சுபம். இவை இன்றைய

0: சின்ன தம்பி திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வருகிறது. பட்டி தொட்டி எங்கும் பரவிய பாடல், பட்டி தொட்டி எங்கும் ஒழித்த பாடல் என்று சொன்னால் இந்த சின்ன தம்பி திரைப்படத்தில் இந்த பாடலை சொல்லலாம். பாடும் விழாவும் சொல்லத்தாவர்களும் பாடினார்கள், இருவருமே இல்லை இருந்தாலும் இந்த பாடல் எங்களுக்கு பெரிய ஒரு பொக்கிஷம். இசைஞானியின் இசையில் வாலியவர்கள் வரி எழுது அட்டாட காலை வேளையிலே இந்த பாடலை கேட்டுக்கொண்டு அப்படி டிரைவ் பண்ணும்போது என்ன ஒரு சுகம் இல்லையா? நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 8:02.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: இன்றைய அறிந்ததும் அறியாததும் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். உலகின் உயர்வான மற்றும் பிரபலமான ஃபார்முலா பந்தயத்தை பற்றி தான். இந்த பந்தயத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன தெரியுமா? இந்த F1 பந்தயத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன தெரியுமா? ஒற்றை இருக்கை கார்கள். இந்த பந்தயத்தில் பயன்படுத்தப்படும் கார்கள் திறந்த சக்கரங்களை மற்றும் ஒற்றை இருக்கை கொண்ட அதிநவீன தொழில்நுட்பத்தை வடிவமைக்கப்பட்டவை. இக்கார்கள் மணிக்கு 350 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் செல்லக்கூடியவை. ஆச்சரியம் என்னவென்றால், 0 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 2.6 வினாடிகளில் எட்டிவிடும். சர்வதேச போட்டிகள். ஒரு பருவத்தில் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு நாடுகளில் 20-க்கும் மேற்பட்ட பந்தயங்கள் நடைபெறும். இவை கிராண்ட் பிரைஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த சீசனின் முடிவில் எந்த கார்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சாம்பியன் ஆவார்கள், அதற்கான 2 பிரதான சாம்பியனின் கோப்பைகள் வழங்கப்படுகின்றன. ஓட்டுநர் சாம்பியன் அதிக புள்ளிகள் பெறும் சிறந்த பந்தய வீரருக்கான வழங்கப்படுகிறது. தயாரிப்பாளர் சாம்பியன் அதிக புள்ளிகள் பெறும் சிறந்த கார்கள் தயாரிப்பு நிறுவனத்திற்கு, அதாவது அந்த அணிக்கு வழங்கப்படுகிறது.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.

என் ராசாவின் மனசுல திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு ரசித்தோம் சுனலதாவின் குரலில். சரி, இப்படி இருக்கும்போது நாங்கள் ஏராளமான சொந்தங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை இணைத்துக் கொண்டு நாங்கள் அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது வழக்கம் வசந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போது நாங்கள் முக்கியமான ஒரு செய்திக்கு நாங்கள் செல்ல போகிறோம். 48 வழத்தியாளங்கள் நீர் வெட்டு என்ற செய்தி கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியை கட்டாயம் நீங்கள் தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் பாத்தீங்கன்னா இந்த செய்தி அமலுக்கு வருகிறது. அதாவது 48 மழத்தியாளர்கள் நீர் வெட்டு எங்கன்னு சொன்னா கட்டுக்கோஸ்தட்ட பிரதேசத்தில் பல பகுதிகளில் பாத்தீங்கன்னா இன்றைய நாள் 48 மழத்தியாளர்கள் நீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வருத்தமும் சொல்லியிருக்காங்க. நாங்களும் கொஞ்சம் கவலைப்படுறோம். ஆனால் இது கட்டாய சுத்திகரிப்பு பராமரிப்புக்காகத்தான் இந்த நீர்வெட்டு அமலுக்கு வருகிறது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இன்று முதல் இன்று காலை 9 மணி முதல் பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி காலை 9 மணி வரை இந்த நீர்வெட்டு அமலில் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, முக்கியமாக பாத்தீங்கன்னு சொன்னா கட்டுக்கோஸ்தர பகுதியில் உடவாவில ராஜபிகில்ல அதே போல கோணிகோட ஆகிய இந்த பகுதிகள் தான் இந்த நீர் விநியோகம் தடைப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நீர் விநியோகம் தடைப்படுவதற்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் முடிந்தவரை இன்றைய நாளில் நீரை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாயிரும் இல்லையா. ஆக இன்றைய நாள் இன்னும் நேரம் இருக்கிறது. 9 மணி வரை எங்களுக்கான நேரம் இருக்கிறது. நீரை நீங்கள் சேமித்துக் கொள்ளுங்கள். அந்த பகுதி தெரிந்தவர்கள் அதே போல யார் சரி இருந்தால் நீங்கள் உடனே கால் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி 48 மழத்தியாளர்கள் நீர் தடை இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இலங்கை சிறைச்சாலைகளை பார்த்தீங்கன்னா இந்த ஏராளமான தமிழக மீனவர்கள் பிடிக்கப்படுறாங்க, அதே போல விடுவிக்கப்படுறாங்க போன்ற செய்திகள் அதே போல இந்தியாவிலும் அப்படித்தான் இல்லையா தொடர்ந்து இந்த விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக. இந்த கடத்தொழிலாளர்கள் இது பிடிபடுவதற்கான காரணம் இந்த எல்லை பிரச்சனை தான் இல்லையா. எல்லையை தாண்டி வந்து மீன்பிடிகள் ஈடுபட போது இந்த இங்கிருக்கின்ற போலீசார் அவர்களை கைது செய்வார்கள். ஆக இந்த தொடர்பான வழக்கு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பார்த்தீங்கன்னா நேற்று விசாரணை கெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையின் போது மத்திய அரசு தகவல் செய்தியில் செய்த பதில் மனுவில் இலங்கை சிறைச்சாலையில் தற்போது 39 இந்திய கடத்தொழிலாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அவர்கள் 12 பேர் யாழ்ப்பாண சிறையிலும் 18 பேர் வவுனியா சிறையிலும் 9 பேர் வெளிக்கடை சிறையிலும் வைத்திருக்கிறதாக இப்பொழுது அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய கடத்தொழிலாளர்கள் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகள் உணவு மற்றும் மருத்துவ வசதிகளை வழங்குவதற்கு நாங்கள் உதவி வருகின்றோம். மத்திய அரசு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்திய கடத்தொழிலாளர்களையும் அவர்களுடைய படகுகளை மீட்பதற்காக நாங்கள் இலங்கை அரசாங்கத்துடன் கலந்துரையாட இருக்கணும், பேச்சுவார்த்தை நடத்த இருக்கணும். சோ அந்த விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. இதனிடையே பார்த்தீங்கன்னா 12 இந்திய கடத்தொழிலாளர்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல 16 கடத்தொழிலாளர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. மீதமுள்ள 11 கடத்தொழிலாளர்களும் 3 முதல் 6 மாதம் வரையிலான சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான தண்டனை காலம் குறைக்கப்பட்டு அவர்களை விடுவிப்பதற்காக நாங்கள் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் இந்த விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இது எப்படியா இருந்தாலும் இந்த எல்லை பிரச்சனை என்பது மீன்பிடி எல்லை பிரச்சனை என்பது ரொம்ப காலமாக போய்கொண்டிருக்கின்ற பிரச்சனை தான் இல்லையா. ஸோ இதில் இருக்கும்போது நாங்கள் பல விஷயங்களை பார்க்க வேண்டும். இந்தியாவும் சரி இலங்கையும் சரி இந்த விஷயம் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கான சரியான ஒரு தீர்வு இதுவரை எட்டப்படவில்லை என்றால் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம்
2: பொருளாதாரமா பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
3: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
4: மற்றும்
5: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
6: நிலா காயும் நேரம் சரணம்,
5: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

ஜெர்மனியின் செந்தேன் மலரே பாடல் கேட்டு ரசித்தோம். உங்களுக்கு தலைவலி வருதா காலையிலேயே? போரிசனா கொஞ்சமா தலைவலி இருக்குது, என்ன செய்யலாம்? நீங்க ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க, தலைவலி காய்ச்சலாம் பறந்து போயிடும். சிறகெடுத்து பறந்து போகணும் சொன்னா நீங்க மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான பாராசிட்டமோல். அதே போல நீங்கள் சுயாதீன ஊடக வலைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் நடைபெறுகளை செய்கிறத வேலைத்திருந்தான் நடைபெறுகிறது. ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த வேலைத்திட்டம் நடைபெறுகிறது. இரண்டாவது கட்டமாக நடைபெறும் இந்த வேலைத்திட்டத்தில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வு, அதே போல சமிஞ்சைகள் சம்பந்தமான விழிப்புணர்வை போன்ற விஷயங்களை நாடக வடிவிலும் அதே போல கருத்தரங்க வடிவிலும் இந்த விஷயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், லக்கண்ட ஐடி இணைந்து செய்கின்ற ஒரு செயல் திட்டமாக இந்த டே கே ஆர் வேலு திட்டம் நடைபெறுகிறது. நாங்க ஒரு நாள் போட்டியே T20 மாதிரி விளையாடுவோம், சரிதானே? அப்ப T20 போட்டி எப்படி விளையாடுவோம்? சாரி, ஓகே. அதாவது இன்றைய நாள் 7 மணிக்கு போட்டி நடக்கிறது. இந்தியா மற்றும் மேற்கு தீவுகள் அணிகள் மோதும் போட்டி இன்று 7 மணிக்கு நடைபெறுகிறது. T20 போட்டி, முதலாவது T20 போட்டி இன்றைய நாளில் லக்னோவில் நடைபெறுகிறது. இந்த போட்டியை பொறுத்த மட்டில் நாங்கள் எதிர்பார்ப்புக்க போட்டியாக இருக்கப் போகிறது. ஆகிய 2026 இறுதியாக நடைபெற்ற போட்டியில் பொறுத்தமட்டில் இந்திய அணி 5 விக்கெட்களால் வெற்றி வாகையை சூடியது மேற்கு தீபகத்திற்காக. அதுக்கு முன்னுக்கு 2023 ஆகஸ்ட் 13 மேற்கு தீபுகள் வென்றது. சரி, இப்படிலாம் ஹிஸ்டரி இருக்கிறது. ஆனால் நாங்கள் பார்க்க வேண்டியது ஸ்கேடை. நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? இந்த அணி உபரங்களில் கட்டாயம் பார்க்க வேண்டும். இந்திய அணியின் தலைவராக ஸ்ரேயாஸ் ஐயர் செயல்படுவார். அணித்தலைவர் திலக் வர்மா, வைஸ் கேப்டன் அபிஷேக் சர்மா, அதே போல அர்ஷதீப் சிங், சிவம் டூபே பரவாயில்லை அடித்தாடக்கூடியவர், இஷான் கிஷான் இப்பொழுது சமீப காலத்தில் ஃபோர்மில் இருக்கின்ற ஒரு வீரர் இஷான் கிஷான், குல்தீப் யாதவ், அதே போல நமன்தீர், நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், பிரின்ஸ் யாதவ், ரவி பிஷ்ணோய், சஞ்சு சாம்சன், வைபவ் சூரியவன்சி, டோப்போட பேட்ஸ்மேனாக அவரது வைபவ் சூரியவன்சி இணைக்கப்பட்டுகிறார், மயங்க் யாதவ். ஆக இந்த வீரர்கள் 15 பேர் கொண்ட வீரர்கள் இந்த குழாத்தில் இருக்கிறார்கள். அதே போல மேற்கு தீவிர அணியும் ஒரு தரமான ஒரு அணி தான் இப்பொழுது களமிறங்கப் போகிறது. இன்றைய நாளில் சாயோப் தலைமையிலான அணி, ஜவால் ஆண்ட்ரூ, ரோஷன் செஸ், மேத்யூ ஃபர்ட், சிம்ரன் ஹெட்மேயர், அதே போல அகில் ஹொசைன், அமீர் ஜான்கோ, ஜோசப் மோட்டியா, கீமோ பவுல், அதே போல பூரான், ரோமன் பவுல், ரதர்ஃபர்ட் போன்ற வீரர்கள் இந்த குழாத்தில் இருக்கிறார்கள். அதே போல ஷெஃபாட் போன்ற வீரர்களும் இந்த குழாத்தில் இருக்கிறார்கள். ஆக இன்றைய நாள் ஒரு வான வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு போட்டியாக மேற்கு தீவுகள் மற்றும் இந்திய அணிகள் மோதுகின்ற போட்டியை நாங்கள் பார்க்கலாம். பார்ப்போம் என்ன நடக்கும் என்று சொல்லி இல்லையா, என்னென்ன சாதனை எல்லாம் முறியடிக்கப் போகிறார்கள் சொல்லி பார்க்கலாம். சில வேளையில் நாங்கள் எதிர்பார்ப்போம், ஆனால் அதுபோல் நடக்காது. சில வேலை நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், சில வேலை வென்றுவாங்க இலங்கை அணி மாதிரி. சரி, இது ஒரு பக்கம் இருக்க நாங்கள் இப்பொழுது ஆப்பிரிக்கா பக்கம் போக போயிரும். ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நாடு பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கின்ற விலங்குகளை வைத்து தன்னுடைய வளத்தை காட்டுவார்கள். இப்போ இலங்கையை பொறுத்தமல்ல எத்தனை யானைகள் இருக்கிறது சொல்லால் அந்த யானை இருப்பதற்கு அழக நாங்கள் சொல்வோம், அந்த யானைகளை நாங்கள் பராமரிக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் சொல்லுவோம். யானை என்பது மிகப்பெரிய சொத்து என்று சொல்வார்கள். ஆனால் ஆப்பிரிக்க நாடான போஸ்வானா கடந்த 60வது சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கிறாங்க, கடந்த 30வது தேதி. சரி, இந்த 30வது தேதி கொண்டாடும் விஷயம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 30வது தேதி கொண்டாடுறதுக்கு பார்த்தீங்கன்னு இதை கொண்டாட்ட விருந்துக்காக பார்த்தீங்கன்னா 23 யானைகளை சுட்டுக்கொள்ள அந்த நாட்டு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான அனுமதியை வழங்கியிருக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் மக்களுக்காக நீங்கள் இறைச்சிகளை கொடுக்க வரணும்னு சொன்னால் நீங்கள் 23 யானைகளை சுட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே அதிக எண்ணிக்கையாக சுமார் 1.3 லட்சம் யானைகள் வாழும் நாடாக இப்பொழுது போஸ்ட்வானா இருக்கிறது. ஆக கிராமப்புறங்கள் மக்களுக்கு வாழும் இந்த மக்களுக்கு இறைச்சி கொடுக்கறதுக்காக தான் இந்த யானையை இப்படி செய்திருக்கிறாங்க. இந்த விஷயம் காரணமாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற நிறைய வனவிலங்கு ஆர்வலாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை இது சரியில்லை, இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற யானைகளும் மற்ற யானைகளுக்கு சுட்டுக்கொள்ளும் போது அது மனிதர்களோடு தாக்க ஏற்படும், மனிதனுக்கும் விலங்குமான மோதல்கள் அதிகரிக்கும் போன்ற விஷயங்கள் பல விஷயங்கள் எச்சரித்திருக்காங்க. ஆனாலும் கூட இந்த விஷயங்கள் எதிர்பார்ப்பது போல் நடக்கவில்லை. ஆனால் அவர்கள் சொன்ன சட்டத்தின் நடவடிக்கையில் 23 யானைகள் சுட்டுக் கொல்லப்பட்டு இறைச்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விஷயம் பொழுது பொதுமக்கள் மத்தியில் கொஞ்சம் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இது பேசு பொருளாக அந்த இடத்தில் மாறியிருக்கிறது. 23 யானைகளை நீங்கள் சுட்டுக்கொண்டு இறைச்சி ஆக்கிறீர்களே, இது நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

ஆசை நூறு வகைப்பாய்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

என்ன டான்ஸ் நிறைய பேர் அப்படியே டான்ஸ் பண்ணி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க. சந்தோஷம் சந்தோஷம் டான்ஸ் பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கும், சரியா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, நீங்க தலைவலி காய்ச்சல் வருதுன்னு ஒன்றுமே யோசிக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்தீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் சிறகடித்து பறந்து போகும். ஓகே, நீங்கள் மறந்துடாதீங்க, எப்போதுமே மெல்டோல் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு வகையான பாராசிட்டமோல் தான். சரி, அதே போல இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்கள் விவசாய காணிகளை கொள்ளணும் செய்ய போறீங்க. பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணிகளை கொள்ளணும் செய்வது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா அக்ர மொமெண்டம் மூலமாக நீங்கள் அந்த காணிகளை கொள்ளணும் செய்யுங்கள். நல்ல விஷயம், சரியா? இப்படி கொள்ளணும் செய்யும் போதாக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்த அக்ர மொமெண்டாக நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் காணிகளை கொள்ளணும் செய்து கொள்ளுங்கள் என்பதையும் நான் சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்கான ஸ்டார் ஆஃப் த டேயாக வந்து கொண்டிருக்கிறார் பாத்தீங்கன்னு சொன்னால் பாடலாசிரியர் புலமைப்பித்தன். ஆக இவரை பற்றி நாங்கள் பேச போனால் இன்றைய நாள் முழுக்க பேசிக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு திறமையான ஒரு பாடகர்தான் சொல்ல வேண்டும், பாடலாசிரியர். இவர் பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா நெசவு தொழிலாளியாக தான் பணியாற்ற

0: பாடல்களை எழுதுகிறார். இதன் மூலமாக திரையுலகுக்கு அறிமுகமாகிறார். ஆக அவர்தான் இன்றைய நாளில் ஸ்டார் ஆஃப் தி டேயாக அவருடைய பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்று அவருடைய ஜனன தினம்.
1: திரையுலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
2: மனசே சரியில்லாசன்
3: இன்னைக்கு
2: இல்ல என்னன்னு தெரியல, ரொம்ப குழப்பமாவே இருக்கு.
3: அதுக்கு நீங்க வசந்தத்திடம் மதிய நேர குதூகலம் கேட்டீங்கன்னு சொன்னா, சிரிக்கிற புள்ளோல் ஆடும், ஆடுற புள்ளோல் பாடும்.
2: அப்படியா?
3: கேட்டு பாருங்க, கவலை பறந்தோடும்.
2: சரி, நான் கேட்கிறேன் வசந்தத்துல மதிய நேர குதூகலம். வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை.

அடுத்தவர்களது பாடல் மனோ சுனலதா பாடிய பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்க. 102.6, 102.8 நிலவரசிகள். அதே போன்று நீங்கள் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். www.vasantham.fm இணையதளம் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். கொழும்புல உள்ள சில பகுதிகளில் பாத்தீங்கன்னா சொன்னா தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இல்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தை நான் உங்களோட கட்டாயம் பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து மனது கொள்ளுங்கள். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம் தொடர்ந்து மடிந்து கொள்ளுங்கள். 10 மணி வரை நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 9 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி நகர சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: சிங்கப்பூரிலிருந்து நேற்றிரவு நாடு திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவுக்கு நிதி குற்ற புலனாய்வு பிரிவு அழைப்பு விடுத்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 13ஆம் தேதி நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் ஆஜராகுமாறு அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கையளிக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. 49 குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கிய இந்த பிரேரணையில் கையொப்பங்களை பெறும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாக உள்ளது. இந்நிலையில் நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்படுவதற்கு முன்னரே சபாநாயகர் பதவி விலக வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்துள்ளார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஏமனில் ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போரிட்டு வரும் சவுதி தலைமையிலான கூட்டணி தலைநகர் சானாவில் உள்ள ஏவுகணை தளம் மற்றும் சாதா மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஏவுகணை கிடங்கை தாக்கி அழித்துள்ளதாக சவுதி அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 20 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அழிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பதிலடியாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ரியாத் நகரிலும் பலத்த விழிச்சத்தங்கள் கேட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வ

சாந்துபட்டு சந்தனப்பட்டு நல்ல ஒரு டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடல் தான் ஒளி தோன்றிருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6, 102.8 எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm இணையதளம் சென்னீங்க ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும் சொந்தங்களை. சரி, இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நான் முன்னதாக சொல்லியிருந்தேன், இந்த தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள பாத்தீங்கன்னா எரிபொருள் இல்லை அப்படின்னு ஒரு பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுக்கான காரணம் என்ன? தற்போது டீசல் மற்றும் சூப்பர் டீசல் மாத்திரமே சில எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பில் நுகர்வோர் மற்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் ஊழியர்கள் தங்களது கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, கடந்த முறை மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை திருத்தத்தின் போது தனியார் நிறுவனங்களுக்கு எரிபொருள் மானியம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. தற்போதுள்ள செலவுகளுக்கு ஏற்ப எரிபொருளை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தனியார் நிறுவனங்கள் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதன் பின்னணியில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் சில பகுதிகளில் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இல்லாது மக்கள் நீண்ட வரிசையை காத்திருப்பது என்று பல விஷயங்கள் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இதேவேளை எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளால் தனியார் நிறுவனங்களுக்கு பாரிய நட்டம் ஏற்படுவதால் எரிபொருள் விநியோகத்தை அவர்கள் மேலும் மட்டுப்படுத்தியுள்ளதாக அகில இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கி உரிமையாளர் சங்கத்தின் செயலாளர் டி வி சாந்த சில்வா இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஆக நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த விஷயங்களும் இப்படி இருக்கிறது. அதே போல இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும், போதைப் பொருள் குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பேர் உங்களுக்கு நல்லா தெரியும், பேரு சொன்னாலே தெரியும். கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் மஹிந்த காந்தகம உள்ளிட்ட இருவர் மத்திய குற்றப்புலன் ஆய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இவர் பாத்தீங்கன்னா போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டு நடைபெற்றதன் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய குற்றப்புலன் ஆய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக இப்பொழுது காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னும் பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. தொடர்ந்து மனதில் கொள்ளுங்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம் வாழ்வின்

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாளில் பல விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே போல ஒரு முக்கியமான விடய பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். காரணம் பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளில் முக்கியமான ஒரு நபர் எங்களோடு இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளப் போகிறார். கருப்பையா பிள்ளை பிரபாகரனாக இவரை பொறுத்து மட்டும் உங்களுக்கு தெரியும், இசைத்துறையில் நாங்கள் ஏராளமான நேர்காணல் இவர் மூலமாக கண்டிருக்கிறோம். அதே போல இவருடைய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெறப் போகிறது, இசை நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறது. எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒரு இசை நிகழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ் கலைஞர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு இசை நிகழ்ச்சியாக இருக்கிறது. எதிர்வரும் 10ஆம் தேதி இந்த இசை நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. அது பற்றிய விடயங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நேரத்தை பார்த்துவிட்டு அவரோடு நான் இணைந்து கொள்ளப் போகிறேன். நேரம் இப்போது 9:18.

0: செத்த.
1: என்னைக்காச்சும் ரெண்டுல ஒண்ணு சொல்றியா தங்கம்?
2: ரெண்டுல ஒண்ணு சொல்ல எனக்கு டைம் வேணும்.
1: முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, ரெண்டுல ஒன்னு நான் பாத்துக்கிறேன்.
3: இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: அப்படியானால் நீர் அன்றையிலிருந்து கூலி வேலைதான் செய்கிறேன். சொல்லும் பார்ப்போம். உனக்கு திடீரென்று தங்கடகை வாங்க, எலக்ட்ரிக் பைக் வாங்க, இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சது?
5: தெரியாதா சார், இப்ப எல்லா இடத்துலயும் வாசி தானே.
4: எங்க இருந்து வாசின்னு தான் மனசே கேக்குறேன்.

0: இரண்டு இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் டிஎல்பி வாசி. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். இரண்டு இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய். அல்லது இ பைக் ஒன்று. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 1,00,000 ரூபாய் விசேட பரிசுடன். மேலும் பல பரிசுகள். இரண்டு இலக்கங்களின் மந்திரம் டிஎல்பி வாசி.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நான் முன்னதாக சொன்னது போல எங்களோடு கருப்பையா பிள்ளை பிரபாகரன் அண்ணா வந்திருக்கிறார். நிறைய விஷயங்கள், 80s 90s பாடல்கள் பற்றி நிறைய விஷயம் பேச போறோம். அதே போல இந்த 10ஆம் தேதி என்ன ஸ்பெஷல் அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் பேச போகிறோம். வணக்கம் அண்ணா.
3: வணக்கம். வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நான் ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கிறேன்.
2: காலையிலே உங்களை சந்தத்தில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் திடீரென்று.
3: எனக்குமே சர்ப்ரைஸ் தான்.
2: சரி, நாங்கள் வசந்தம் என்று சொன்னாலும் அப்படித்தான் திடீரென்று ஒரு வேலைகள் செய்வோம். அதுவும் சரியான வேலையா இருக்கும். சொல்லுங்கண்ணா, இந்த இசை நிகழ்ச்சி இது எந்த நோக்கத்துக்காக இது நீங்க ஆயத்தம் பண்ணீங்க?
3: உள்ளூர் உற்பத்திகள் பெருக வேண்டும் எனில் இறக்குமதிகள் மட்டுப்படுத்த வேண்டும். இது கலைக்கும் பொருந்தும். இதுதான் அந்த ப்ரோக்ராம் இன்விடேஷன்லயே போட்டிருக்க தலையங்கம். அப்ப இது ஏன் செய்யறோங்கிறது வந்து ரசிகர்களுக்கு இந்த ஒரு லைன்லயே புரிஞ்சிருக்கும். அதுல ப்ரோக்ராம் டைட்டில் வந்து நல்லதோர் வீணை செய்தே. அப்ப அதுக்கு உள்ளுக்கால ஒளிஞ்சிருக்கிற அர்த்தம் அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ. இதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு ஒரு தகவல் சொல்றோம். அதாவது எங்களுடைய இண்டஸ்ட்ரி முக்கியங்கிற இது வந்து ஒரு இசை நிகழ்ச்சி அப்படிங்கறத விட ஒரு
2: சங்கமம்.
3: ஆமா, சங்கமம் இல்ல, இது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வு. அப்ப இதுல நல்ல ஆரோக்கியமான ரசிக்கக்கூடிய இசையை வழங்குறது தான் ஒரு இந்த ப்ரோக்ராம்ட ஒரு கன்செப்டா எடுத்துக்கிறோம்.
2: நிச்சயமாக பிரபாகரன், நாங்கள் அடிக்கடி பேசி இருக்கிறோம். அதாவது நீங்கள் இந்திய கலைஞர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இசைஞானியின் இசை பிரியர் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது உடைய பாதியாரும் சரி அப்படி எல்லாம் இருக்கும்போது நாங்கள் ஆனாலும் கூட எங்களுடைய உள்ளூர் கலைக்கான ஆசையும் ஆர்வமும் அதை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பும் உங்களிடம் இருக்கிறது, மூத்த கலைஞர் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் இது போன்ற ஒரு செயல் திட்டத்தை செய்யும் போது எங்களுக்கு உண்மையாக மகிழ்ச்சியா இருக்குது. அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கும் போது மாற்று கருத்தை கிடையாது. இதன் மூலமாக நீங்கள் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்றீங்க. அதை எந்த வகையில் எதிர்பார்க்கறீங்க?
3: நம்ம மக்கள் பாத்தீங்கன்னாக்க, இப்ப இன்றைக்கு சிங்கள மக்கள் சிங்கள கலைத்துறையின் எடுத்துக்கிட்டாக்க, அவங்க உலகளாவிய ரீதியில டெவலப் ஆயிருக்காங்க. இன்றைக்கு உலகம் முழுக்க டிராவல் பண்றாங்க. சிங்கள இசை அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிட்டாங்க. நம்ம மக்கள் வந்து தொடர்ந்து இப்ப இங்க உள்ள ஊடகங்கள் கூட, அதாவது இங்க உள்ள தொலைக்காட்சி வானொலிங்கிறத தாண்டி அவங்க வந்து இப்ப சேட்டலைட் மூலமா எல்லாரும் ஆல்மோஸ்ட் முழுக்க முழுக்க நம்ம தமிழ் குடும்பங்கள்லாம் 95% வெளிநாட்டு நிகழ்ச்சியை பாக்குறதுதான் இதை வச்சிருக்காங்க. லோக்கல் சேனல் பாக்குறதுக்கான சிஸ்டமே வீட்டுல இல்ல, நியூஸ் கூட பாக்குறாங்க. இதனால இங்க வந்து லோக்கல் அந்த அந்த துறை வந்து கவனிக்கப்படாம போனதுனால லோக்கல்ல உள்ள ப்ரொடக்ஷன் இப்ப இங்க மாதிரி ஆக்களுக்கான வேலை வேணும்னாக்க ஒரு ஊடகம் வந்து சக்சஸா வெற்றிகரமா பயணிக்கணும், என்னது லாபம் ஈட்டுற விஷயமா இருக்கணும் வர்த்தக ரீதியா. அப்ப அது வந்து மக்கள் அதை இல்லாம ஆக்கிட்டாங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு.
2: உண்மையிலேயே நீங்கள் சொல்லதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருத்தமான ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். இந்த இடத்துல எங்களுடைய திறமைகளை கூட நாங்கள் இந்தியாவில் போயிட்டு நிரூபிக்க வேண்டி இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா?
3: அதான் ரொம்ப தலைகுனிவா நான் இதை சொல்றேன்.
2: எல்லோருக்கும் அந்த வாய்ப்புகள், நிறைய பேருக்கு கொழும்புக்கு வந்து சாதிக்கிறது பெரும் கஷ்டமா இருக்குது. இப்ப இருக்கிற சூழ்நிலை, இப்ப நாங்கள் தென்னிந்தியாவுக்கு போய் தான் எங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி நாங்கள் வெளியே வர வேண்டும் சொன்னாலும் அது எட்டா கனியாக மாறிவிடும் இல்லையா? இல்லை, உங்களுடைய முயற்சி அதாவது தான் இருக்கும் நினைக்கிறேன்.
3: நிறைய ஏன்னா நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருக்குது. ஏன்னா இப்ப எங்க வீட்லயே, அதாவது இப்ப நம்ம வீட்லயே கூட இந்த மாற்றம் இல்லைங்கறத நான் உணர்ந்தேன். எப்படின்னாக்க, நந்தா இன் நீலா நீலா அந்த பாட்டு,
2: நீலா
3: இந்த பாட்டு வந்து ஒரு வெளியூர் ஒரு ரியாலிட்டி நிகழ்ச்சியில ஒரு பையன், மலையகத்துல உள்ள பையன் போய் பாடினாரு.
2: ஆமா,
3: அவர் பாடினாருன்னு சொல்லி நம்ம அக்கா வந்து அது சூப்பர் பாட்டுன்னா இதை கேட்ட பிறகுதான் இந்த பாட்டை ஞாபகம் வருதுன்னு. அப்ப அது அங்க போய் பாடணும்னா அவங்க ரீச் ஆகி, இதே பாட்டு நாங்க இங்க ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில எம் சிவகுமார் பாடி அந்த பதிவு அழகா இருக்குது. அது ஒரு நாள் பேசினது இல்லை. அப்ப அது வெளி அது அது என்னது எங்க குடும்பத்திலேயே இது இப்படித்தான் இருக்குன்னா, என்னன்னா இந்த அறியாமை, மக்கள் வந்து இப்படி டியூன் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. வெளியில வரல அப்படிங்கிற நேரம் கவலையா இருந்துச்சு. நாங்க இவ்வளவு மெனக்கெட்டு செஞ்சோமே, இது பேசப்படவே இல்லையே. அப்ப அப்படி இங்க இருக்கும் வரைக்கும் மதிக்கிறாங்கல்ல, அங்க போயிட்டு சும்மா தலையை காட்டிட்டு வந்தா பெரிய விஷயமா நம்ம மக்கள் கொண்டாடுறது ஏங்கறத எனக்கு புரியவில்லை.
2: உண்மையில் நீங்க சொன்ன தலைப்பின் அடிப்படையில உள்ளூர் உற்பத்திகள் பெருக்க வேண்டும், தரமான உற்பத்திகள் இருக்கிறது, சந்தையில் மார்க்கெட் இல்லை. சந்தைகள் நாங்கள் சந்தை வந்தது எங்களுடைய சந்தை பலமாக இல்லை, அதான் சொல்லுங்க. எங்களுடைய சந்தையை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான விஷயம் இல்லையா? அந்த அதுக்கான ஒரு பெரிய ஒரு முயற்சி. உண்மையிலேயே வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி பற்றி நாங்கள் வரும், இந்த நிகழ்ச்சியில யார் யாரெல்லாம் பங்கு பெற்றாங்கன்னா,
3: இந்த நிகழ்ச்சியில வந்து இந்த நிகழ்ச்சியை நான் வடிவமைச்சேன் எப்படின்னாக்க, இன்றைக்கு வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த என்னது இந்த ட்ரெண்டையே வந்து மாத்தி விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல இசையை ரசிக்க எல்லாருமே வந்து என்னது ஒரு பப் ஸ்டைல உள்ள நிகழ்ச்சியை மட்டுமே மக்கள் கவனம் செலுத்துறாங்க. ஆனா ஒரு 90s பாட்டுக்கு முழுக்க ஒரு நாளே லீவ் போட்டுலாம் பாட்டு கேட்கறதுக்கு ஆக்கள் இருக்காங்கிறத நீங்க வசந்தமிலையும் இதுக்கான ஒரு நிகழ்வு இருக்குது.
2: நிச்சயமாக இன்றைய
3: அப்ப ஒரு ஒரு அதுக்கு ஒரு தனி பலம் இருக்குனாக்கா அதை வந்து நாங்க இல்லாமக்குறது முறையா. அதனால இந்த நிகழ்வுல வந்து என்னுடைய இந்த நிகழ்வுல வந்து முழுக்க முழுக்க 90s வந்த பாட்டு தான். அப்ப அதுக்காக நாங்கள் பிரத்யேகமா வயலின் கலைஞர்கள் எல்லாம் உள்வாங்கி ஒரு வயலின் ஓர்கெஸ்ட்ரேஷன் எல்லாம் போட்டு ஒரு நீங்க வளமையா பார்த்த எங்களுடைய இசைக்குழுவை விட வேற மாதிரி இதை வடிவமைச்சிருக்கிறோம். வித்தியாசமான பாடகர் செலெக்ஷன். இந்த பாடல்களுக்கு எமது இணைஞ்சிருக்கும் பாடகர்கள் எங்களோட 90s இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு திறமை ரீதியா தன்னை ப்ரூஃப் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் நிலைக்கிற எமது பாடகர்கள்ல கே மகேந்திரகுமார், ஜோர்ஜ் ஸ்டான்லி, இன்றைய புது வரவில் ட்ரெண்ட்ல இருக்கிற பாடகர் ராய் ஜாக்சன், மலையகத்திலிருந்து இலங்கையை திரும்பி பார்க்கறது ஒரு சிறந்த பாடகர், அவருக்கு இன்னும் சரியான அங்கீகாரம் கிடைக்கலங்கிறத என்னுடைய ஆதாரம் அதங்கும். அவர் வந்து ராஜாஜி
2: சிவகுமார்.
3: நல்ல ஒரு பாடகர், அவருக்கான சரியான அடையாளம் இன்னும் நம்ம மக்கள் மத்தியில கிடைக்காம இருக்கு. ஏன்னா மலையகத்துல இருந்து இருக்கிறதுனால பாக்காம இருக்காங்களோ தெரியல.
2: நிச்சயமாக உண்மையில பிரபா, இன்னொரு விஷயம், ஒரு நிகழ்ச்சிக்காக இவரை நான் தேடினேன், இவருடைய நம்பர் வேணும்னு சொல்லி, சரியான முறையில் எனக்கு நம்பர் கிடைக்கவில்லை.
3: ஆமா,
2: அதுவும் எங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு
3: அப்ப. அதோட சேர்த்து பாடகர் இர்ஃபான், நிலுக்ஷி ஜெயவீரசிங்கம், சாரா ஜெயராம், நித்ய கலா மகேந்திரகுமார், அண்ணன் முத்தழகர் அவர்கள், கலாவதி சின்னசாமி அவர்கள், எஸ் செல்லதுரை, அதாவது அப்சராசுங்கிற ஒரு மாபெரும் இசைக்குழுவை உருவாக்கியவர் எஸ் செல்லதுரை, அவரை உள்வாங்கி இருக்கிறோம். கிருஷ்ணகுமார், மற்றது ஸ்ருதி பிரபா, ஹட்டன் சலீம், ரணில் ஜிஜேந்திரா. இது தவிர வெளிநாட்டில இருந்து மூன்று கலைஞர்கள், புலம்பெயர் எமது கலைஞர்கள் இதுல இணைகிறாங்க. UK இருந்து கஜன் அவர்கள், சுவிஸ்ல இருந்து ரேஷ்மா, நோர்வேல இருந்து சபேஷன். ஆனா இவங்க இங்க வந்து பாடல, நாங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி அன்றைக்கு அந்த ப்ரோக்ராம்ல அவங்கள இணைச்சு பாட வைக்கிறோம். இதுவும் ஒரு புது வித்தியாசமா இருக்கும்.
2: அருமை. உண்மையிலேயே இந்த இசை நிகழ்ச்சியை நானும் பார்க்க வேண்டும் சொல்லி ஆசையாக இருக்கிறது. இது பற்றிய தகவல்களை இன்னும் நாங்கள் எங்க நடக்கிறது, எத்தனை மணிக்கு நடக்கிறது போன்ற பல விஷயங்கள் நாங்கள் உங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம். இந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் பல விஷயங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.

0: இன்று அக்டோபர் மாதம் 6 திகதி, சர்வதேச புவி பல் வகைமை நாள் இன்று. நாம் வாழும் இந்த பூமியை பற்றி நினைக்கும் போது மரங்கள், செடிகள், விலங்குகள், பறவைகள் என உயிரினங்களை பற்றித்தான் முதலில் நினைப்போம். ஆனால் உயிர்கள் இல்லாத இயற்கையின் மற்றொரு மிகப்பெரிய உலகம் நம்மை சுற்றி இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் 6 திகதி சர்வதேச புவி பல் வகைமை நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. பூமியின் பாறைகள், கனிமங்கள், படிமங்கள், மண், மலைகள், பள்ளத்தாக்குகள், ஆறுகள், ஏரிகள், கடற்கரைகள் போன்ற இயற்கை அமைப்புகளின் பல்வேறு தன்மைகளை புரிந்து கொள்வதற்கும் அவற்றை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கும் தான் இந்நாள். புவி பல்வகைமை என்பது எங்கோ தொலைவில் இருக்கும் மலைகளில் மட்டுமில்லை, நாம் தினமும் பார்க்கும் மண், கற்கள், மலைகள், ஆறுகள், ஏரிகள், கடற்கரைகள் என நம்மை சுற்றியுள்ள இயற்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இது இருக்கின்றது. நாம் நடக்கும் மண்ணுக்கு கூட ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது. நாம் பார்க்கும் ஒரு பாறை கூட பூமியின் பல கோடி ஆண்டுகால மாற்றங்களுக்கு சாட்சியாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் புவி பல்வகைமை மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. விவசாயத்திற்கு தேவையான மண்ணும் நீரும், நாம் பயன்படுத்தும் பல்வேறு இயற்கையின் வளங்களும் பூமியின் புவியியல் அமைப்புகளுடன் தொடர்புடையவை. அது மட்டுமல்லாமல் ஒரு நிலப்பரப்பில் புவியியல் அமைப்பு அங்கே உருவாகும் உயிரியல் சூழலுக்கும் அடித்தளமாக இருக்கின்றது. அதனால் புவி பல்வகைமையும் உயிர் பல்வகைமையும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. ஆனால் இயற்கை வளங்களை அளவுக்கு மீறி பயன்படுத்துவது, நிலப்பரப்பை மாற்றுவது, சுற்றுச்சூழல் பாதுகாப்புகள் போன்றன இந்த இயற்கை அமைப்புகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அதனால் இந்நாளில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்மை சுற்றியுள்ள இயற்கையை கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். ஒரு மலை, ஒரு பழமையான பாறை, ஒரு ஆறு, ஒரு கடற்கரை, நாம் தினமும் பார்க்கும் மண்ணுக்கு கூட ஒரு கதை இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வோம். பூமி என்பது வெறும் நாம் வாழும் இடம் மட்டுமில்லை, பல கோடி ஆண்டுகளாக உருவாகி வந்த ஒரு இயற்கை வரலாற்று புத்தகம். அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பாறையையும், ஒவ்வொரு மண்ணும், ஒவ்வொரு நிலப்பரப்பும் ஒரு கதை சொல்கிறது. அந்த கதையை புரிந்து கொள்வோம், இயற்கையை மதிப்போம். எதிர்கால தலைமுறைக்காக இந்த பூமியின் இயற்கை வளங்களை நாம் பாதுகாப்போம். இயற்கையின் ஒவ்வொரு அடுக்கிலும் ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றையும் நம் பூமியின் புவி பல்வகைமையையும் போற்றி பாதுகாக்க வேண்டிய இந்த அழகான நாளை நினைவு கூர்வதில் பெருமிதம் கொள்கிறது வசந்தம் எஃப்எம்.
1: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வந்தா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மெல்டோர் எடுத்துக்கொண்டு, மெல்டோர் எடுத்துக்கொண்டு சொன்னா தலைவலி காய்ச்சல் அப்படி சிறகடித்து பறந்து போகும். இது ஒரு வகையான பாராசிட்டமோல் தான், ஆக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் பார்த்தீங்கன்னு நான் சொல்கிறேன். அதே போல உங்களுக்கு தெரியும், விவசாயத்துக்காக நீங்கள் காணிகள் கொள்ளும் செய்யறீங்க, பொருளாதார மேம்பாட்டுக்காக நீங்கள் காணிகள் கொள்ளும் செய்யும்போது நீங்கள் செய்ய வேண்டியது அக்ரோ மொமெண்டன் மூலமாக நீங்கள் காணிகளை கொள்ளும் செய்யுங்கள். 2007 ஏழாம் விளக்கு கம்பெனி சட்டத்தின் கீழ் இது பதிவு செய்யப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் கைகோர்க்க வேண்டும். போதைப் பொருள் என்பது எங்களுடைய நாட்டையும் வீட்டையும் சமுதாயத்தையும் அழிக்க வல்லமை கொண்டது. ஆக இதுக்கு எதிர்ப்பாக நாங்கள் எப்படி செயல்படலாம், அதாவது உங்களுக்கு போதைப்பொருள் விநியோகம் சம்பந்தமான ஏதாவது விஷயம் தெரிந்தால் நீங்கள் 18 18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அதை பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ரகசியமாக பயணப்படும் நீங்கள் சொல்கின்ற தகவல்கள். அதே போல இருமுறை விஷயம் இருக்கிறது, புனர்வாழ்வுக்காக யாருக்காக உதவி செய்ய போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவருக்கான புனர்வாழ்வுக்கான உதவிகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போது எங்களோட கருப்பையா பிள்ளை பிரபாகரன் அண்ணா, நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் இந்த நிகழ்ச்சி பற்றி, 10 நிகழ்ச்சி பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இது எந்த இடத்தில் என்ன நேரத்தில் நடைபெறுகிறது?
2: அதுக்கு முதலாவதாக இந்த நிகழ்ச்சி வந்து எந்த கொடுப்பனவும் இல்லை, இலவசமான நிகழ்ச்சி. நிறைய பேர் வந்து கேட்டாங்க எவ்வளவு டிக்கெட் எவ்வளவு டிக்கெட்னு, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ, நீங்க வாங்க. இதை வந்து 10 10 2026 வார சனிக்கிழமை கொழும்பு பிஷப்ஸ் ஆடிட்டோரியம். இது வந்து இலக்கம் 11 பெரஹரா மாவட்டம் கொழும்பு 3. இந்த இடத்துல ஈவினிங் 6:30, அதாவது 6:30 ஆரம்பிக்கிறோம். நீங்கள் 6 இடையில வாங்க. எல்லாருக்கும் இது வந்து ஒரு இன்விடேஷன், நாங்கள் சில இடங்களை குறிப்பிட்டிருக்கோம், அங்கே இன்விடேஷன் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வாங்க. அப்போ தான் அந்த சீட் கணக்குக்கு அதுக்கு அந்த எண்ணிக்கையை கரெக்ட் வச்சுக்கிறக்காக தான் அந்த இன்விடேஷன்ஸ். அதனால அந்த இலவச அழைப்பதை வந்து எங்கே பெறலாங்கிறது நான் சமூக வலைத்தளங்களில் கொடுத்துருக்கிறேன், அதன் பார்த்துட்டு வரலாம். மற்ற என்னை கண்டெக்ட் பண்ணியும் பெற்றுக்கொள்ளலாம்.
1: விஐபி பாஸ், அந்த பாஸ் அதுபோல் விஐபி பாஸ் நிறைய இருக்குதானே, அந்த இடத்துல வந்து பெற்றுக்கொள்ள முடியுமா?
2: இப்ப நிறைய குடுப்பட்டு இருக்குது, மிகுதி இருந்தா அது வந்து அந்த நேரத்துல சில பேர் அவசரம் இறுதி நேரத்துல வரக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல வந்து அந்த ஷீட்ஸ் இருந்தாக்க நாங்க உள் வாங்கிக்கொள்வோம்
1: கட்டாயம். அதே போல வாருங்கள் எல்லோரும், 90s பாடல்கள் ரசிக்க முடியும் எங்களுடைய கலைஞர்களின் குரல்களில். நாங்கள் அநேகமான வானொலி டிவி நிகழ்ச்சிகளில் பார்த்த எங்களுடைய கலைஞர்கள் அவருடைய குரல்களை நாங்கள் நேரடியாக பார்த்து ரசிக்க வேண்டும். அதே போல அநேகமான மேடைகள் நாங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பிரபானா, இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது, நாங்கள் இந்த கலைஞர்கள் உள்வாங்கி இது பண்ணி ஒரு கோஆர்டினேஷன் இருக்குது இல்லையா, இது ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம் இல்லையா?
2: ஆமா,
1: நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி செய்யறீங்க, இதுக்கு உண்மையிலேயே உங்களுக்கான என்ன ஓட்டம் என்னவாக இருக்கிறது?
2: நீங்க என்னைய அறிந்த காலத்திலிருந்து நான் ஒவ்வொரு முறையும் இன்டர்வியூக்கு வந்தாலும் இது இல்லாட்டி நம்ம சந்திச்சுக்கிட்டாலும் பேசுற விஷயம் உங்களுக்கு நான் பிரத்யேகமா உங்களுக்கு சந்திச்சுக்கிட்டாவே இதை பத்தி தான் பேசுவேன். அப்ப கடந்த 10 வருஷங்கள்ல எங்களுடைய இண்டஸ்ட்ரி ரொம்பவே சரிவாயிட்டு, இப்ப நான் கூட அடுத்த ஒரு தொழில், அதாவது எங்க தொழில் ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் தான், முற்றாவே அடுத்த வேலையே இல்லாம இது வந்து வார ஒரு கட்டம் வார நேரம் ரொம்ப மன உளைச்சலுக்கான இது என்ன இப்படி போயிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு. அதனால இதுக்காக இந்த பொருட்செலவு, இது வந்து ஒரு என்ன சொல்றது, இது பெரிய பொருட்செலவு இது ஆர்கனைஸ் பண்றது. அப்ப இந்த உணர்வு உள்ள பல நல்லுள்ளங்கள் எங்களோட சுத்தி இருக்கிறாங்க, அவங்க எல்லாரோடையும் கதைச்சோம், எல்லாரும் ஒவ்வொரு விஷயங்களை பொருட்படுத்தி எல்லாரும் வந்து இதுல யாரும் எந்த தனிப்பட்ட ஆதாயமோ விளம்பரமோ தேடாம, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா எல்லாருமே சொன்னாங்க இதுல வந்து விளம்பரப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி உதவி இருக்கிறாங்க. அப்படி உதவி அவங்க எல்லாருடைய உதவிக்கரங்களோட தான் இந்த நிகழ்வு வந்து எங்களால் முடிஞ்ச அளவு பிரம்மாண்டமா தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம். ஏன்னா எல்லாமே பொருளாதாரத்தை தங்கிதானே இருக்குது, அப்ப விரலுக்கேத்த வீக்கம் அப்படிங்கிற மாதிரி எங்களால எவ்வளவு பெஸ்டா செய்யலுமோ அப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு இசை நிகழ்ச்சிங்கிற அதே தருணம், இது வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வு, அந்த ஒரு மைண்ட் செட்லயே வாங்க, நிகழ்வு கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பா தான் இருக்கும். இந்த மாற்றத்தை வேண்டிய ஒரு பயணம் இது
1: நிச்சயமாக. நாங்கள் இசை என்பது எங்களுடைய வாழ்வியலில் ஒன்றி போனது இல்லையா,
2: கண்டிப்பா
1: வாழ்க்கையில் எப்போதுமே ஒன்றித்து போயிருக்கிறது. நாங்கள் எப்போதுமே பாடல் பாடல்கள் மூலமாக எங்களுடைய இதயத்தையும் சரி எங்களுடைய சிந்தனைகளும் சரி எப்போதும் மாற்றக்கூட வல்லமை கொண்டது. அது கவலையாக இருக்கலாம், உற்சாகமா இருக்கலாம், போர்க்குணமாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் பாடல் மூலமாக இசை மூலமாக மாற்ற முடியும். அந்த வகையில் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இவ்வளவு காலம் உழைத்த உழைப்பின் ஒரு பரிணாம வளர்ச்சியாக நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் எங்களுடைய அடுத்த கலைஞர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டு முகமாக இது போன்ற செயல் திட்டம் மேலும் உங்களுக்கு ஒரு கவலை இருக்கும், இது நாங்கள் இளைஞர்களாக இருக்கும் போது செய்யலையே.
2: மாற்றம் வந்து எல்லாம் ஸ்மூத் ஆகி இது டெவலப் ஆகி இலங்கையில் நடக்குதுன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு நாங்க இருக்க மாட்டோம் நினைக்கிறேன். அப்ப ஒன்று ஒன்று நாங்க மரணிச்சிருக்கலாம், இல்லைனாக்க நம்ம முதியோரா இருக்கலாம், ஆனா அதுக்கு நாங்க இருக்கிற நேரமே மாற்றம் வந்தா சந்தோஷமா இருக்கும். மக்கள் அதை தாங்கன்னு கேக்குறேன்.
1: உண்மையிலேயே நீங்க சொல்றது போல ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா இந்திய திரைப்பட பாடல்கள் பின்னணி பாடல்கள் இலங்கை சிங்கள பாடல்களை பாடியிருந்தார்கள். ஆரம்பத்தில் நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் அதை பத்தி. அத்தோடு தான் எங்களுடைய தமிழ் இசை கலைஞர்களும் இங்க இருந்தார்கள். ஆனால் சிங்கள சகோதர மொழி பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சு விட்டது, பாரிய வளர்ச்சி அடைஞ்சு விட்டார்கள். அவர்கள் இப்போது ஏராளமான நாடுகளுக்கு சென்று கொண்டு தங்களுடைய கான்செப்ட்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இலங்கை அதிகமாக இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் இந்தியாவோட தென்னிந்தியாவோட எங்களுடைய கம்பரிஷன் செய்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா?
2: கண்டிப்பா, இது நம்ம அது சில நேரம் வெக்கமா இருக்கும். ஏன்னா இந்த நியூஸ் கூட நம்ம லோக்கல்ல என்ன நடக்குதுன்னு நம்ம தமிழ் மக்கள் தெரியாம இருப்பாங்க. அப்ப இந்திய அரசியலை பத்தி தமிழ்நாட்டு அரசியலை பத்தி எல்லாம் சும்மா அக்கு வேற ஆணி வேற பேசுறவங்களுக்கு நம்ம நாட்டுல எந்த துறை எந்த அமைச்சர் யார் பேர் என்ன இது இது தெரியாம இருக்கிற ஒரு சமுதாயமா நாங்க இருக்கிறோங்கிறது ரொம்ப தலை குனிங்க வேண்டிய விஷயம்.
1: இது நீங்கள் சொல்வது கோபத்தின் வெளிப்பாடு இல்லை, இது ஒரு கவலையின் உச்சக்கட்டம். கவலை இல்லையா, ஏன் இப்படி இருக்கிறீங்க? நாங்கள் உங்களை நம்பிதானே கலைத்துறையில் இறங்கி இருக்கோம்.
2: கலைத்துறை மட்டும் இல்ல, வேண்டிய ஒரு விஷயம்,
1: எந்த ஒரு விஷயமா
2: வேண்டிய ஒரு விஷயமா இருந்தாலும் இங்க உள்ள விஷயத்த வந்து

0: பாடகர் வந்த போது இவருக்கு நடந்த ஒரு ஒரு கசப்பான சம்பவம். இது போன்ற விஷயங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? நீங்களும் நிறைய அனுபவப்பட்டிருக்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கும் அடுத்த கட்டம் எங்களுடைய இசைக்களத்திலிருக்கு எதுவாரியான எதிர்பார்ப்புகள் நீங்க எதிர்பார்க்கறீங்க இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் மூலமாக?
1: அதாவது இங்க வந்து நிறைய திறமைகள் இருக்குது, இத வந்து மக்கள் வந்து இடம் கொடுக்காதனால இது வந்து வெளிப்படாமலே இருக்குது. அப்ப இதை பயன்படுத்திக்கிட்டு இப்ப வந்து நிறைய பேர் நினைக்கலாம், நாங்க இந்திய கலைஞர்களுக்கு எதிர்ப்பா பேசுறோமா இல்லாட்டி திறமையை ஒப்பிட்டு பேசுறோம்னா இல்ல, இந்திய பூமிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து வேர்ல்ட் மார்க்கெட் இருக்குது, அவங்க இங்க வந்து சம்பாதிக்கணும் அதெல்லாம் இல்ல, அவங்க பெரிய ரேஞ்சில இருக்கிறாங்க சரியா, அதுக்கு நாங்க தலை வணங்குகிறோம். அப்ப அப்ப பாருங்க, இப்ப இந்த ப்ரோக்ராம்ல கூட நாங்க இந்திய பாட்டு வாசிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தான் தள்ளப்பட்டிருக்கோம், ஏன்னா மக்கள் அதைத்தான் கேட்டு கேட்டு பழகி இருக்காங்க. அப்ப நாங்க வலுக்கட்டாயமா எங்க பாட்டை வந்து புகுத்த இயலாது, ஏன்னா அது பிரபல்யம் மக்கள் மத்தியில பரபரப்பான ஒரு விஷயமா இல்லை. அப்ப அதையும் தாண்டி இலங்கையில வந்த சினிமா பாட்டு மற்ற சுவாரஸ்யமான சில பாட்டுகளை வந்து நாங்க இந்த ப்ரோக்ராம்ல வந்து உள்வாங்கியிருக்கிறோம். அப்ப அடுத்த கட்டம் என்னங்கிறது, எங்களுக்கு பிற ஒரு ஜெனரேஷனை உருவாக்கணும், இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு வர்த்தக ரீதியா ஒரு தொழில் ரீதியா சக்சஸ் ஆன துறையா அதை மாத்துறதுக்கான நோக்கம் தான்
0: எதிர்பார்ப்பு. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் எடுத்து வருகிறது, அதையும் கேட்டுவிட்டு வரலாம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு. 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்
1: கருப்பையா பிள்ளை பிரபாகரன் லைவ் இன் கன்சர்ட். இதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அண்ணா. அதாவது நாங்கள் இப்போ சொல்ல வேண்டும், திரும்பவும் எந்த இடத்துல நடக்கிறது, நீங்கள் எப்படியெல்லாம் வரலாம், எந்த வழியில் வரணும் அப்படின்ற விஷயங்களை நாங்கள் அக்குவர் ஆணி வர அவங்களுக்கு சொல்லி விட்டுருவோம்.
2: அதாவது இந்த கங்காரம் பன்சலன்னு சொல்லுவாங்க,
1: ஆமாம்,
2: அந்த ஏரியாவில் தான் இந்த மண்டபம் இருக்குது. அதில் பெரேகரா மாவட்டம் பிஷப்ஸ் ஸ்கூலுங்கிறது எல்லா கொழும்புல ஒரு ஃபேமஸ் இடம் தானே, பிஷப்ஸ் ஆடிட்டோரியம். இலக்கம் 11 பெரேகரா மாவட்டத்தில் இலக்கம் 11
1: நாளைக்கு 101 பஸ் இசை மலையில் நனைந்து அப்படியே என்ஜாய் பண்ணலாம். பல விஷயங்களும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அந்த நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே அதான், எங்களுடைய கலைஞர்களின் திறமைகளை நீங்கள் பார்க்கணும். இது இந்திய கலைஞர் தானே இவ்வளவு நாள் நினைச்சிருந்தேன் நான் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க பாப்பீங்க. அப்படியான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஸோ இதில் என்ன எக்ஸ்ட்ரா விஷயங்கள் சேர்த்துறீங்க?
2: எக்ஸ்ட்ரா விஷயங்கள்னாக்க, நாங்கள் இப்போ இது ஒரு மியூசிக் ஷோ அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு மெசேஜ் சொல்கிற நிகழ்வு அப்படிங்கிறதுனால நிறைய அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், இந்த இவெண்ட் செய்கிறவங்க, ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருடைய கவனத்துக்கும் இந்த விஷயங்களை கொண்டு போகணுங்கிறக்க அவங்களெல்லாம் நாங்கள் அதிதிகளாக வெல்கம் பண்ணியிருக்கிறோம். உண்மையை சொல்ல போனாக்க இந்த நிகழ்வுக்கு வந்து பிரதம ரீதியா கௌரவ பிரதம மந்திரி தான் வர இருந்தாங்க. அப்ப எல்லாம் சரியா வந்து அப்புறம் அவங்களுக்கு ஒரு அவசர முக்கிய வேலை இருந்தது காரணமாக அவங்க ஒரு வாழ்த்து செய்தி கொடுத்திருந்தாங்க, நிகழ்வு நல்லபடியா நடக்கணும், எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு. இருந்தாலுமே வந்து இதை வந்து நாங்க கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போயிட்டோம். இது சம்பந்தமான மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அப்ப அது சம்பந்தமான இதை அடுத்த கட்டம் கொண்டு போறவங்களுக்கான சில பிரமுகர்கள் இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்குவாங்க. இதுல ஒரு ஒரு டைம்ல ஒரு சிங்களத்துல ஒரு உரை ஒன்று நான் செய்யறதுக்கு
1: இருக்கிறேன்.
2: அப்ப இதுல வந்து எங்களுடைய ஊடகங்களுடைய நலன், எங்கள் கலைஞர்கள், ஏன்னா ஊடகங்கள் லாபமா இயங்குனாதான் எங்களுக்கான வேலை வாய்ப்பு, எங்களுக்கான அடையாளம் மக்கள்கிட்ட போய் சென்று சேரும். அப்ப இந்த ஊடகங்களுக்கான அது சம்பந்தமாக நான் பேச இருக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன வியாபார ரீதியா சக்சஸ் அடையணும். நான் கேள்விப்பட்ட இதுல எல்லாம் நிறைய இடங்கள்ல நஷ்டத்துல இயங்குறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப இது என்னுடைய இது கேள்வி, நான் அறிந்த விஷயம்தான். அதுல மாற்றம் வந்தா கலைஞர்களுக்கான மாற்றமும் உயர்வும் கிடைக்கும். அப்ப இது எல்லாத்தையும் அரசாங்கத்திற்கு கவனத்து கொண்டு போயிட்டு இதை டெவலப் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் அவங்க யோசிங்க அப்படிங்கறத ஒரு எடுத்து கூறுறோம்.
1: நிச்சயமாக இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் கூட ஒரு ஐடியாவை நான் சொல்றேன். நான் சொன்னா நாங்கள் எங்களுடைய கலைஞர்களுக்கான கட்டமைப்பு ஒன்று சரியான முறையில் இருக்கிறது நினைக்கணும், அது சரியான முறையில் வலுப்பெற்றிருக்கிறதா, அதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் இல்லையா? எங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கின்ற அந்த கொடுப்பனவுகள், சலுகைகள் எல்லாம் சரியான முறையில் பெறுவதற்கான ஒரு சரியான ஒரு வழியை வகுக்க வேண்டும். காரணம் கீழ்மட்டத்தில் இருக்கின்ற கலைஞர்கள் வரை நாங்கள் அதை சென்றடையக்கூடிய அளவில் நாங்கள் ஒரு ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தால்
2: தான். ஏன்னா இந்த கட்டமைப்புன்னு வந்தாவே அது ஒரு ஒரு கூட்டம் சேர்ந்தாவே அதுகளுக்கு நிறைய முரண்பாடுகள்
1: வந்துருது.
2: ஒவ்வொருத்தரும் ஒரு மைண்ட் செட், ஏன்னா எல்லாருமே வந்து பொதுவா திங்க் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தாக்க இல்லை. அப்ப நானும் அந்த கட்டமைப்புல ஒரு மெம்பரா இருக்கிறேன். இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு நான் என் மூலமா ஏதாவது தேவையான உதவிகளோ என்னோட ஹெல்ப்போ வந்து நான் வழங்குவேன், எந்த கருத்தும் சொல்றதில்ல. ஏன்னா முரண்பாடுகளுக்கான ஆக்களும் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் தாண்டிதான் இப்ப இந்த விஷயம் வந்து நான் தனிநபரா இது உண்மையிலேயே ஒரு கட்டமைப்பா செஞ்சு அது பெரிய லெவல்ல இது பண்ணலாம். அப்ப சரி ரைட், அவங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்ல போற விஷயம் உண்மைதானே அப்படிங்கிற இதுல ஒரு தனிநபரா நான் இயங்கி செஞ்ச விஷயம்தான். இதை இனிவரும் காலங்கள்ல கட்டமைப்பும் சேர்ந்து செய்யுமா இருந்தாக்க மாற்றம் வெகு சீக்கிரம் வந்துடும், நாங்க இருக்கிற நேரமே வந்துடும்.
1: நிஜமா நீங்க சொல்றது போல அரசியல் பிரமுகர் எல்லாம் வாராங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல எங்களுடைய பேச்சு எடுபடும் இல்லையா?
2: கண்டிப்பா
1: வாக்குறுதி கொடுப்பார்கள், நாங்கள் இதை செய்து தரோம் சொல்லி வாக்குறுதி கொடுப்பார்கள். அந்த இடத்துல நாங்கள் புடிச்சுக்கொள்ளலாம்.
2: ஆமா, ஏன்னா வாக்குறுதி என்ன, நான் இப்ப நான் அழைச்சிருக்கவங்க கூட வந்து உண்மையிலேயே இத உணர்ந்து வாரவங்க தான். இந்த ஆடியன்ஸ் கூட நான் கூப்பிட்டது வந்து இதை ரசிக்கிறவங்க மட்டும் வாங்க.
1: ஆமா,
2: அப்ப வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவர் ஏனோ தானோன்னு கேட்கலாம், வர வேணும். இந்த இதான் இப்படி ஒரு ப்ரோக்ராம் நான் பார்க்க ஆசையா இருக்கு இன்னைக்கு நடக்குதுன்னு. அப்படியே க்ரௌட் வரலாம். மற்றது இப்ப நிறைய தமிழ் ஈவெண்ட்லாம் வீட்டு ஃபங்க்ஷன்னா கூட பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுல சூப்பர் சிங்கரை கூப்பிட்டு வந்து செய்யறது தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் சினிமால யாரோ பாடினது தானே பாடுறாங்க. அதான் அதே மாதிரி பாடுறவங்களுக்கு இங்க நிறைய பேர்
1: இருக்கிறாங்க.
2: அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரமாவது சரி உங்களுக்கு கிடைக்குமே. இப்ப ஒரு வியாபார ஸ்தலம் வர்த்தக வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுனாக்க அவங்க வெளிநாட்டுல இருந்து கூப்பிட்டு வந்தா கொஞ்சம் யோசிக்கணும். உங்களுடைய வர்த்தகத்துக்கு வந்து கஷ்டமா இருக்கிறது யாரு?
1: யாரு? ஆமா,
2: அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து அழைச்சிட்டு வந்து உங்களுடைய பலத்தை அப்படி காட்டுறதை விட இங்குள்ளவங்க நல்லா இருக்கட்டுமே ஏன் திங்க் பண்றீங்க?
1: இது கலைஞரின் வலி தானே. கலைஞர்களின் வலி ஒரு கலைஞரின் வாயில் வருகிறது. அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா நிறைய அனுபவப்பட்டிருப்பாரு, உங்களோட நிறைய கலைஞர்கள் பேசி இருப்பாங்க இல்லையா, உங்களுடைய வேலை செய்கின்ற சக கலைஞர்கள் பேசி
2: நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இடங்கள்ல அவங்களுடைய எண்ணங்களை பார்த்து தலை குனிஞ்சு நின்று வேண்டிய தருணங்களா இருக்குது. ஏன்னா நாங்க வந்து எங்களுடைய அந்த உணர்வை வந்து மதிக்காம ஏதோ நாங்க சாப்பாட்டுக்கு இல்லாம தொழில் சரியில்லாம நிக்கிறோம்ன்ற மாதிரி எல்லாம் கூட சில பேர் இது பண்றாங்க. நாங்க விஷயத்தை விளங்கப்படுத்த போற நேரம் அது வந்து சங்கடத்தை ஏற்படுத்துது.
1: நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம், வெளிப்படையாக பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம் அண்ணா. இந்த குறுகிய நேரத்துல நாங்கள் முடிந்த அளவு பேசிவிட்டோம். அதே போல மீண்டும் சொல்கிறேன், 6:30 நீங்க மறந்துடாதீங்க, 10ஆம் தேதி சனிக்கிழமை நீங்க வாங்க, எல்லோரும் 90s பாடல்கள், இடைக்கால பாடல்களை கேட்டு ரசிப்போம் அப்படின்னு சொல்லி வர நானும் கட்டாயம் வருவேன் அந்த இசை நிகழ்ச்சியில. முன் பகுதியில உட்கார்ந்து நான் பாடல்கள் ரசிக்க வேண்டும்.
2: கண்டிப்பா வாங்க,
1: ரொம்ப சந்தோஷம். நன்றி அண்ணா.
2: நன்றி புவனேஷ். மற்றும் இந்த அவசர நேரத்திலையும் கூட ஒரு விளக்கமான ஒரு மக்கள் மத்தியில் எடுத்து சொல்றதுக்கு ஒரு நேரம் தந்ததுக்கு இந்த வசந்தம் நிர்வாகத்துக்கு முழுமையான நன்றிகள்.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நானும் ஒலிக்க வருகின்ற பாலோடு விடைபெற போகின்றேன். இன்றைய ஸ்டார் ஆஃப் தியாக வந்து கொண்டிருக்கிறார் பாடல் ஆசிரியர் புலமைப்பித்தன். அதாவது இவரை பற்றி நாங்கள் சொல்ல விடு சொன்னால், எம்ஜிஆருடைய காலகட்டத்தில், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞராக சிறப்பாக பணியாற்றியவர்னு சொன்னால் அதை இவரை நாங்கள் சொல்ல முடியும். அவர் தான் இன்றைய ஸ்டார் ஆஃப் தியாக வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது அவருடைய ஜனன தினம் என்று. அந்த ஸ்டார் ஆஃப் தி பாடலோடு நானும் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தின் ராகம் சோமான நிகழ்ச்சியோடு எடுத்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைஞர் தலைமையில் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை, கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
0: நேரம் காலை 10:01.

0: தலைமுறைக்கு தோல் கொடுக்கும் ஓவியத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர் கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகளினால் சாதாரண உடையில் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ள அவர் கொழும்பு மேல் நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணைக்கமையவே ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். பழைய விவசாய ஓய்வூதிய திட்டத்தில் பங்களித்துள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவை ஓய்வூதியங்களை வழங்குவதற்கான திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை தீர்மானித்துள்ளது. இதற்கமைய திரைசேரியினால் வழங்கப்படும் நிதி ஒதுக்கீடுகளுக்கு அமைவாக 2025 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் 2026 ஏப்ரல், மே மாதங்களுக்குரிய நிலுவை ஓய்வூதியங்களை செலுத்தும் நடவடிக்கைகள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட்டன. இதுவரை சுமார் 38 மில்லியன் ரூபாய் தொகை 2910 விவசாயிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
1: அச்சுறுத்தல் காரணமாக பிரிட்டனின் விமான தளம் ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவின் B-1 ரக குண்டுவீச்சு விமானங்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த 27 தேதி விமான தளத்தை அண்மித்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமான 3 வாகனங்கள் தொடர்பில் தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து பாதுகாப்பு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதனையடுத்து சுமார் 12 B-1 ரக விமானம் அமெரிக்காவுக்கு மீள் அழைத்துச் செல்லப்பட்டதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. எனினும் குறித்த விமான தளத்தின் பாதுகாப்பு நிலைமை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரிட்டன் பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர்.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது. இந்த நேரம் யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் எழுந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் ரூபன். ரொம்ப உற்சாகமா நிகழ்ச்சியின் முதலாவது நேரம் வந்துக்கிறீங்க. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன மரக்கறி விலை கூடுதலா இருக்கு?
1: தக்காளி
0: எவ்வளவு?
1: தக்காளினா
0: 700 ரூபாய்க்கு வாங்கிட்டு 700 ரூபாய்க்கு வித்தா அங்க தேரும் அப்படின்றது மனசு சொல்லிச்சு. சரி சொல்லு.
1: என்ன
0: இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்
1: தானே?
0: எல்லாரையும் சொல்லுங்க. மரக்கறி எது? முருங்கைக்காய் கொஞ்சம் விலை குறைவுதான். ஆனா அந்த பழைய வரத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முதலாவது நேரம் வந்துக்கிறீங்க. நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க ரூபன்?
1: மனைவியான ரூபி, மகளான அக்ஷயா, மகளான தினகரன் மற்றும் சின்னக்கரை சந்த வியாபாரிகளுக்காகவும், திருநெல்வேலி சந்த வியாபாரிகளுக்காகவும், மற்றும் மண்டலில் இருக்கும் எங்க சொந்தங்களுக்காகவும், கோண்டாவளி இருக்கும் எங்க சொந்தங்களுக்காகவும், உங்களுக்காக என்ன காலம் கப்பங்கிருவான்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்த மைக்கே
1: அம்பியன்.

கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். 6:80 இதய ரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு அக்கறை பெற்ற பாப் டிரெய்லர் நிசார் வந்திருக்கின்றார். வணக்கம் கெர்பான், நான் கென்யா நசூர் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வ சன்னதியில் இருந்து சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல் தொகுப்புகளோடு நாங்களும் வசந்தம் FM கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மட்டக்கிழப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு மங்கே கரசி வந்துக்கிறாங்க. அன்பான அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் பசரை தம்பி ராஜா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு நாகராஜன் இணைந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்களை நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். சசி வந்திருக்கின்றார். சசிகுமார் வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் குறிப்பிடுகிற தேவிலை. தேமோதரையிலிருந்து ரூபா வந்துக்கிறாங்க. குறிஞ்சங்கனி அசுருதீன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிற தேவிலை. மருதமுனையிலிருந்து முனாஸ் வந்திருக்கின்றார். காமராஜ் வந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து எழுதுற பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற தேவிலை. ஹாப்டன் நவீன் எழுந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் கொழும்பு 5 ஸ்டீஃபன் எழுந்திருக்கிறேன் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிற தேவிலை. ஸ்ரீராம் எழுந்திருக்கின்றார். வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை பண்டாரவளையிலிருந்து அந்தோனி ஜூட் எழுந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களை நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நகரம்பிட்டிலிருந்து செல்வா வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஹரோலினா ஆகாஷ் இணைந்திருக்கிறேன் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஸ்ரீதாஸ் வந்திருக்கின்றார். செவ்வாய் ராகங்கள் தரம் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை புத்தளம் வடிவேல் பிள்ளை இணைந்துக்கிறாங்க. பூனாகலை இயேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை இன்று ஆசிரியர் தினம். ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னே நிகழ்ச்சியோடு நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி பத்தி மலர் குறிப்பிடுகிறது. இவளை ஜூன் ஏ ஹாம்பரம் இணைந்துக்கிறாங்க. அக்கரைப்பட்டிலிருந்து அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நேல் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ஒற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் சகுந்தலா தேவி வணக்கம். யாழ்ப்பாணம் கடும் வெயில் சொல்லி கேள்விப்படுறேன், உண்மையா? மாலையில ஒரு கடும் மழையொண்டு எதிர்பார்க்கறீங்கன்னு நான் நினைக்கிறேன். பெய்தா காணும் அப்படின்னு எல்லா ஞாபகங்களும் வந்து போகுது. அப்படியா? சரி, அந்த கவலைகள் எல்லாம் மறந்து இப்ப வந்து வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, சொல்லுங்க, யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு

காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் செவ்வாய் ராகமாய் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் பேஸ்புக் உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான்னு அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். அது போன்று இந்திரகளில் இருந்து அரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவர்களை கலை செல்வி இணைந்துக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவேளை பவானி வந்துக்கிறாங்க, பவானி சந்திர கலா இணைந்துக்கிறாங்க. நசார் வந்திருக்கின்றார் பேர்வலையிலிருந்து, இனிமையான இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், நானும் நிகழ்ச்சியோடு தான். மொரையின் எழுந்துக்கிறாங்க ராஜகிரியவிலிருந்து, ரொம்ப சந்தோஷமாக பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். ராஜன் உமா எழுந்துக்கிறாங்க, யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை தேன் போல் சுவையான பாடல்களை தரும் பாட்டு தலைவனுக்கு சபாஸ் அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிட்டுக்கிறாங்க. என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபயரூஸ் குறிப்பிட்டுக்கின்றார். வணக்கம் கிருபான்னா, நான் ஒஸ்போன் விஜயகுமார் நடந்திருக்கின்றேன், ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனைவி அற்புதமேரி மற்றும் சச்சின் பபி சிவாக் ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். நான் வட்டவளையிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டீனா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவலை திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா வந்துக்கிறாங்க. எட்டியாந்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக முகமது ஃபைசர் குறிப்பிட்டிருக்கின்றார். எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், சூப்பர் ப்ரோக்ராம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நானோயாவிலிருந்து சுதன் வந்திருக்கின்றார். வசந்த் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் பஸ்மா அணிந்திருக்கின்றேன், அருமையான பாடல் தெரிவுகள் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை தெஹியோவிட்டாவிலிருந்து தயாளன் வந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமா சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டு வேலையை தொடங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறார். சுதாகர் வந்திருக்கின்றார். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல்கள் தாருங்கள், மேகலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறது. இவளை கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் எழுந்துக்கிறாங்க. இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் ஜமுனா எழுந்திருக்கின்றேன், தங்கமலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். கண்ணப்பத்தி வந்துக்கிறாங்க. அதே போன்று ஃபயரூஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். மூதூர் பிரிதோஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவளை இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் பாட்டு தலைவா, வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் எங்கள் தையலகத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புத்தூரிலிருந்து குகன் வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:52 இப்போ நிகழ்ச்சியில். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
0: ரொம்ப உற்சாகமா வந்தாச்சு.
1: விளங்கி
0: கொண்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
1: நிகழ்ச்சியில
0: யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கீங்க நீங்க?
1: அண்ணாவுக்காகவும் வீட்டுல அனைவருக்கும்
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்க
1: நன்றி. நன்றி.

0: தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: காட்டுகாஸ் தொட்ட பகுதியில் உள்ள பல பிரதேசங்களில் இன்றைய தினம் 48 மணி நேரத்திற்கு நீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. காட்டுகாஸ் தொட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணி ஒன்றின் காரணமாகவே இந்த நீர் விநியோக தடை மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் நீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தென்மாகாணத்தில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் மக்கள் நலனை உறுதி செய்வதில் கடற்படைக்குள்ள பொறுப்புகள் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தென்மாகாண ஆளுநர் பேராசிரியர் சொரிபால மானவடுவவுக்கும் கடற்படை கட்டளை தளபதி ரியல் அட்மிரல் HNS பெரேராவுக்கும் இடையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: சவுதி ஆதரவு பெற்ற ஏமன் அரசு படையினர் பாப் அல் மந்துப் கடல் சந்தியை அண்மித்த பகுதியிலிருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களை வெளியேற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளது. துபாப் பகுதியில் பல முக்கிய இடங்களையும் மக்கா துறைமுக நகரையும் அரசு படையினர் மீண்டும் கைப்பற்றியுள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த அறிவிப்பை மறுத்துள்ளனர். இதேவேளை மக்கா மற்றும் மதீனாவுக்கு ஹவுதி அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள நிலையில் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பை வலுப்படுத்த துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ராணுவ உதவிகளை வழங்க இணங்கியுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன.
0: வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: விசைத்த கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். வசந்த பிரசன் அனுத்தியால செய்திகள், முக்கிய தகவல்கள் உடனுக்குடன்.

0: பாகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியில். வணக்கம்.
1: வணக்கம் கிருபா. வணக்கம்.
0: ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கீங்க. இப்ப வந்து சைக்கிள் வேலையிலயா இல்லாட்டி வயல் வேலையிலயா? அப்படியா? சரி, இப்ப வயல் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களோட ஒரு இடத்துல வந்து சோப்பரிசியா வெள்ளரிசியா கூடுதலா நடுதல் செய்வீங்க?
1: வெள்ளாம் போடுற கூட்டம் சாப்பாட்டுக்கு மட்டும் போடுவாங்க.
0: அதுதானே, நமக்கு சாப்பாட்டுக்கு வெள்ளரிசி இருந்தா போதும் அப்பா. சரி, அப்ப இப்ப வயலுக்கு போயிட்டு வந்து இப்ப வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சரி, அப்ப எடுத்து சைக்கிள் ஓடுற என்ன செய்து கொடுக்கலையே?
1: விளங்கிருப்பாரு.
0: சரி, சைக்கிள் வேலை முடிஞ்சது, நீ நம்மள தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இருந்தமைக்க
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் இந்நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சி நடந்து கொள்ளலாம். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருந்து நக்கீரன் இணைந்திருக்கின்றார். மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார். முத்தான பாடல்களை தரும் செவ்வாய் ராகங்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான், எங்களை நிகழ்ச்சி நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரொசான் வந்திருக்கின்றார். ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறேன். இதேவேளை கண்ணா அணிந்திருக்கின்றார். கடவுளையில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களை தரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜனா அணிந்திருக்கின்றேன் கல்முனையிலிருந்து. மனைவி பாமினி மற்றும் மகன் துசாதரன், ஜஸ்வீத் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பலாங்குடையில் இருந்து குமாரி வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? பாட்டு தலைவா, சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நான் அஜித் இணைந்திருக்கின்றேன் மஸ்கேலியாவிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை காத்தான்குடியிலிருந்து இர்ஷாத் இணைந்திருக்கின்றார். ஜெயந்தி இணைந்துக்கிறாங்க. எட்டியாந்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கிறது. இவளை ஆறுமுகம் வந்திருக்கின்றார். சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க சபாஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் தம்பி கிருப், அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ராசா டீசல் இன்ஜினியரிங்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பிரபா குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்திலிருந்து மனைவி சுசானா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜலா குமார் திசான் ஆகியோர் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஜலா அதே போன்று ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் நேர்குழம்பிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். மூதூர் பட்டித்திடலிருந்து கமலஹாசன் ஜசோதா வந்துக்கிறாங்க. நேர்குழம்பு பிரியா வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை ஜெகநாதன் வந்திருக்கின்றார். போல்ஸ்லேனிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கொழும்பு 15 அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை சங்கானையிலிருந்து கனகரத்னம் வந்திருக்கிறாங்க. மோதரையிலிருந்து வந்திருக்கின்றார். கொழும்பு 15 தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள். ஜெயந்தி மாலா வந்துக்கிறாங்க. பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் KKS ரோட் விக்னா ஹோட்டலில் ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் குறிப்பிடுகிறாங்க. சரீஃபா நிக்கவரட்டியாவிலிருந்து நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். விக்டர் நடந்துக்கிறாங்க. அதேபோன்று அமரா நிகழ்ச்சியில் இன்னையும் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை பலாங்குடையிலிருந்து வேணி வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் திருமாலன் இணைந்திருக்கின்றேன் வாழச்சேனையிலிருந்து. அஜய் அகிலன் அர்ச்சனா ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறது. இவளை செங்கல்டியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் நல்லதொரு பாடல் கேட்க நீங்க தயாரா இருக்கிறீங்க. இதோ உங்களுக்காக பாடல்.

0: நேரம் 11:32 இப்போ நிகழ்ச்சியில் வாணி வணக்கம். யார் பேசுறீங்க வாணி? இரண்ட குரல் மாறின மாதிரி இருக்கதான் பார்த்தேன். சரி சொல்லுங்க, இப்ப ஹட்டன் பக்கம் என்ன சொல்லுது?
1: நல்ல வெயில்.
0: நல்ல வெயில், இதுதானே நம்ம எதிர்பார்த்தோம். சரி, இப்ப வசந்தம் என்ன சொல்லுது? சந்தோஷம், இனிமை. அப்படியா? சரி, அப்ப வாணி, இப்ப வந்து உங்களுக்கு அதாவது வந்து இன்னும் ஒரு 5 நாள்ல மிக மவுஸ் உங்களோட பேருக்கு என்ன? அந்த நேரம் தான் உங்களுக்கும் ஒரே சிரிப்பு தான், எல்லாரும் நம்மளை பற்றி பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி நினைச்சது இருக்கா உங்க மனசுல? அதான் எப்பயுமே அம்மா அப்பா அப்படி எல்லாம் நம்மள நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கு. சரி சொல்லுங்க வாணி, இந்த நேர நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க? சரி, உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்?
1: எனக்கு
0: ரோஸ் பூ பிடிக்கும். சரி, ஓகே.
1: எனக்கு பாடல் பிடிக்கும்னா ரொம்ப.
0: என்ன பாடல்? ராத்திரியில் பூத்திருக்கும் தங்க
1: மகன்.
0: அது என்ன பாடி போட்டு சிரிக்கிறீங்க? நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு வாணி.
1: நன்றி. என்ன

வழங்கும் இந்த பாடல் தங்க மகன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடலுக்கான இசை இசைஞானி இளையராஜா.

0: நேரம் 11:40.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: தலைமுறைக்கு தோல் கொடுக்கும் கோபி சேர்த்தேன். இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும்.
1: நீங்க கேக்குற மாதிரி ரெண்டுல ஒண்ணு சொல்ல ரொம்ப நாளாகும்.
0: ரெண்டுல ஒண்ணு சொல்ற வரைக்கும் நான் போறதா இல்ல.
2: இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: பொருளாதாரமும் பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
4: என்னைக்காச்சும் ரெண்டுல ஒண்ணு சொல்றியா தங்கம்?
5: ரெண்டுல ஒண்ணு சொல்ல எனக்கு டைம் வேணும்.
4: முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துக்கிறேன்.
2: இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள் செவ்வாய் ராகங்கள்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் நடந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:45. இப்போ நிகழ்ச்சியில் நஃபீர் காத்தான்குடியிலிருந்து. வணக்கம்.
1: வணக்கம் குருபா அண்ணா. காத்தான்குடி தீன்வியிலிருந்து நஃபீர் அண்ணா.
0: எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
1: நாங்க நல்ல சுகமா, ராகம் சுகமானது நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம் குருபான. கடையில
0: இப்படியாவது சரி வெளியே ஓடட்டும் அவங்க.
1: இது என்ன சார் கூறதுன்னு சொல்லி எல்லாரும் வெளியாயிருவா கிருபாண்ணா.
0: அப்படியா? சரி
1: நீங்க பாடுங்க பாப்பா, அவ எல்லாரும் கேட்கட்டும்.
0: அதுதானே. என்ன சரி, இப்ப உங்களுக்கு எத்தனையோ பாடல்களை நான் போட்டுக்கொண்டே இருக்கிறேன் இல்லையா? சரி, அப்ப
1: குரல்ல பாடுறதுக்கு நேர்கள் எல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. என்னதான் நம்மட கிருபானோட குரல் அந்த மாதிரி குரல் சொல்றாங்க எல்லாரும்.
0: ஆஹா, அப்ப நான் கதைக்கிறது எல்லாம் பாடுற மாதிரி தான் இருக்குதா? சரி சொல்லுங்க, இப்ப வந்து என்ன பாடல் கேட்கலாம்ன்ட்டு ஓடி ஓடி வந்திருக்கிறீங்க?
1: சாம்புண்டி படத்துல இருந்து கிருபானா முத்து நகை பாடல் அந்த பாடல் கேட்போம்.
0: நகைப்புற விலை உங்களுக்கு தெரியுதா? இந்த விலை கேக்கல, அதையே ஞாபகப்படுத்துற மாதிரி அப்படி பாடல் கேக்குறீங்க.
1: அப்பா அப்பானே நல்ல பாட்டு கேட்டிருக்காரு சில நேர்கள்.
0: உண்மைதான், விலைக்கு வாங்கி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, வார்த்தையாலேயாவது நகையை பற்றி இந்த மனுஷன் யோசிக்குதே. சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாருடைய எழுந்து பாடல் கேட்கறதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்கறதுக்கு மால் பாசமத்மா சர்வசிபா, மற்ற நண்பர் மஹாஸ் தலகான் மசூர், மற்றது நம்ம கடையில இருக்கிற நோபர் நானா பைசனானா
0: நன்றி.

சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் மருதமுனையில் இருந்து ராஃபி வந்திருக்கின்றார் வசீகர குரலால். குரலுக்கு சொந்தக்காரன் கிருபா அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க. நானும் நிகழ்ச்சியோடு தான் தெஹிவலையிலிருந்து பிரியா அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறீங்க. தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க பிரியா. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நிலதர பாடல் தாருங்கள். மீனகை பண்டார வழியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். முரளிதரன் வந்திருக்கின்றார் மஸ்கேலியாவிலிருந்து. செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சி பாடல்கள் வேற லெவல் அப்படின்னு சொல்லி முரளிதரன் குறிப்பிடுகிறார். தேவலை ஆனல்ட் கிருபா வந்துக்கிறாங்க. ஹெவலக் ரோடு டீன் கார் குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். தேவலை பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். பன்னீர் இணைந்திருக்கின்றார் அப்புத்துளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை பிரகாஷ் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை காளிமுத்து வந்துக்கிறாங்க கொட்டக்கலையிலிருந்து. மஸ்கேலியாவிலிருந்து சிவா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கின்றார். நஸ்லியா வந்திருக்கின்றார். வளமை போல் என்ற நிகழ்ச்சியோடு தான் ரொம்ப சூப்பராக போய்கொண்டிருக்கிற ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சரவணா மனைவி ரஞ்சனி மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கின்றார். வணக்கம் ப்ரோ, அப்படி இருக்கிறீங்க? சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். போஸ்போன் விஜய் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று நிர்மலா பாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மொரீன் வந்துக்கிறாங்க. ராஜகிரியவில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். தேவி ஜோகேஸ்வரன் இணைந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார் ஊர்குடவத்திலிருந்து. வணக்கம் கிருபாண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் புசல்லாவையிலிருந்து சசிகலா சுரேஷ் குமார் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளே ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிமையான பாடுகளை தந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஓல்கோட் மாவட்டம் மேக்மிலன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே பத்தளையிலிருந்து தானுஷ் கோடி இணைந்துக்கிறாங்க. எட்டம்பலவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமான நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் கண்மணி இணைந்திருக்கின்றேன் செல்வாவிற்காக வேண்டி நல்லதொரு பாடல் தாருங்கள். நான் விடிவி கோட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியின் இறுதி பாடல் உலகம் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. ராகம் சுகமானது நிகழ்ச்சி தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்துக்கலாம். அதனை தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரோஃபினா. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்கள்.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: சிங்கப்பூரிலிருந்து வந்த ஷிராந்தி ராஜபக்ஷவுக்கு நிதி புலனாய்வு பிரிவு அழைப்பு. சாதாரண உடையில் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார் ஞானசார தேரர். தொழிற்கல்வியை நவீனமயப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானம். சவுதி அரேபியாவின் பாதுகாப்பை வலுப்படுத்த துருக்கி மற்றும் பாகிஸ்தான் இணக்கம். இலங்கைக்கு எதிரான T20 தொடருக்காக பாகிஸ்தான் அணியின் புதிய தலைவராக ஃபர்ஹான் நியமனம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர் கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். சிறைச்சாலை அதிகாரிகளால் சாதாரண உடையில் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ள அவர் கொழும்பு மேல் நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணைக்கமையவே ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இதேவேளை நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் குற்றவாளியாக கலகுடாத்தே ஞானசார தேரரின் எஞ்சிய தண்டனை கால பகுதியையும் அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதற்கமைய முன்னதாக விதிக்கப்பட்ட 6 வருட கால கடூழிய சிறை தண்டனையில் எஞ்சியிருக்கக்கூடிய 5 வருடங்களையும் மீள தண்டனை காலமாக உறுதிப்படுத்தி மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கமைய அவருக்கான எஞ்சிய தண்டனை கால பகுதியை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரிலிருந்து நேற்றிரவு நாடு திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்சவுக்கு நிதி குற்ற புலனாய்வு பிரிவு அழைப்பானை விடுத்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 13 தேதி நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் ஆஜராகுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிறிஸ் ஒப்பந்தம் தொடர்பான வழக்கில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு இந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. வழக்கின் தொடர்ச்சியான விசாரணைகளுக்காகவே நாமல் ராஜபக்ச இவ்வாறு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் கல்வித்துறைக்கு விசேட கவனம் செலுத்தி செயல்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் நலின் ஹேவகே தெரிவித்துள்ளார். NVQ 4 தகுதி பெற்ற 464 தொழிற்திறன் வாய்ந்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வொன்று கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதி அமைச்சர் நலின் ஹேவகே நாட்டின் கல்வித்துறையிலும் குறிப்பாக தொழிற்கல்வித்துறையிலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். நாட்டின் எதிர்காலத்திற்கு தேவையான திறன் வாய்ந்த மனிதவளத்தை உருவாக்குவதற்கு தொழிற்கல்வி முக்கிய பங்காற்றுவதாகவும் அதற்கேற்ப தொழிற்கல்வியை நவீனமயப்படுத்துவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். இதன்போது மோட்டார் வாகன தொழில்நுட்பம், மோட்டார் வாகன மின் தொழில்நுட்பம், மோட்டார் வாகன குளிரூட்டல் தொழில்நுட்பம், மோட்டார் வாகன வர்ணப்பூச்சி உள்ளிட்ட 6 தொழிற்துறைகளில் பயிற்சி பெற்ற 464 பேருக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டுள்ளன. தொழில் சந்தையின் தேவைகளுக்கேற்ப இவ்வாறான தொழிற்பயிற்சிகளை விரிவுபடுத்துவதன் மூலம் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு உருவாக முடியும் எனவும் பிரதி அமைச்சர் நலின் ஹேவகே இதன்போது மேலும் குறிப்பிட்டார். அரசு துறையின் நிலையான டிஜிட்டல் மாற்றத்தை முன்னெடுப்பதில் அரசு தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவையின் மூலோபாய பங்கு தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அரசு தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிபுணர்களின் சங்கத்தினால் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகர் டாக்டர் ஆன்ஸ் விஜயசூரி ஆகியோரின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. அரசு நிறுவனங்களின் டிஜிட்டல் மயமாக்கல், அரசு சேவைகளை நவீன தொழில்நுட்பத்துடன் முன்னெடுத்தல் மற்றும் நிலையான டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளன. அத்துடன் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சிக்கு அரசு தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப சேவையின் பங்களிப்பு மற்றும் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கட்டுகாஸ் தொட்ட பகுதியில் உள்ள பல பிரதேசங்களுக்கு 48 மணி நேரம் நீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக தேசிய நீர்வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய கட்டுகாஸ் தொட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணியொன்றின் காரணமாகவே இந்த நீர் விநியோக தடை மேற்கொள்ளப்படுகிறது. இன்று காலை 9 மணி முதல் நாளை மறுதினம் முற்பகல் 9 மணி வரை நீர் விநியோகம் தடைபட உள்ளது. இதனால் நீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பழைய விவசாய ஓய்வூதிய திட்டத்தில் பங்களித்துள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவை ஓய்வூதியங்களை வழங்குவதற்கான திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை தீர்மானித்துள்ளது. இதற்கமைய திரைசேரியினால் வழங்கப்படும் நிதியொதுக்கீடுகளுக்கு அமைவாக 2025 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் இவ்வாண்டின் ஏப்ரல், மே மாதங்களுக்குரிய நிலுவை ஓய்வூதியங்களை செலுத்தும் நடவடிக்கைகள் இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட்டன. இதுவரை சுமார் 38 மில்லியன் ரூபாய் தொகை 2910 விவசாயிகளுக்கு வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மெகசின் சிறைச்சாலைக்கு போதைப்பொருளை கொண்டு செல்ல முயன்ற சந்தேக நபர் ஒருவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். அவரை கழுபோவில போதனா வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்று மேற்கொண்ட பரிசோதனையில் உடலுக்குள் மறைத்து வைத்திருந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை பொகவந்தலாவ நகரில் உள்ள வர்த்தக கட்டிட தொகுதியில் ஏற்பட்ட தீயில் ஒரு கடை மூற்றாக அழிவடைந்துள்ளது. அருகிலிருந்த மற்றொரு கடைக்கும் வீடொன்றுக்கும் பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதனிடையே சட்டவிரோதமாக தேக்கு மரக்குற்றிகளை ஏற்றிச் சென்ற ஒருவர் வாகனத்துடன் வெள்ளவாய போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுமதி பத்திரமின்றி தேக்கு மரங்களை வெட்டி எடுத்துச் சென்ற போதே அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: சவுதி அரேபியாவின் நாதரவுடன் செயற்படும் ஏமன் அரசு படையினர் பாப் அல் மந்த் கடல் சந்தியை அண்மைத்த பகுதியிலிருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களை வெளியேற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட துரித ராணுவ நடவடிக்கையில் துபாப் பகுதியிலுள்ள பல முக்கிய இடங்களை அரச படையினர் மீண்டும் கைப்பற்றியுள்ளனர். சவுதி விமானப்படையின் ஆதரவுடன் முன்னேறிய அரச படையினர் பாப் அல் மந்த் கடல் சந்திக்கு அருகிலுள்ள மெக்கா துறைமுக நகரையும் கைப்பற்றியுள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் இந்த ராணுவ வெற்றிகளின் முழுமையான நிலவரத்தை சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் ஹவுதி அமைப்பு அரசாங்கத்தின் கூற்றுகளை மறுத்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதேவேளை மக்கா மற்றும் மதீனாவுக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்களினால் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள நிலையில் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பை வலுப்படுத்த துருக்கி மற்றும் பாகிஸ்தான் அவசரமாக ராணுவத்தினரை அனுப்ப இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. அச்சுறுத்தல் காரணமாக பிரிட்டனின் ஃபேர்ஃபோர்டு விமான தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவின் B-1 ரக குண்டுவீச்சு விமானங்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஃபேர்ஃபோர்டு விமான தளத்தை அண்மித்து கடந்த 27 தேதி சந்தேகத்திற்கிடமான 3 வாகனங்கள் தொடர்பில் தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து பாதுகாப்பு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதனையடுத்து சுமார் 12 B-1 ரக குண்டுவீச்சு விமானங்கள் அமெரிக்காவுக்கு மீள அழைத்துச் செல்லப்பட்டதாக பென்டகன் அறிவித்துள்ளது. எனினும் ஃபிராங்க்ஃபர்ட் விமான தளத்தின் பாதுகாப்பு நிலைமை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரிட்டன் பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இலங்கைக்கு எதிரான டி டுவெண்டி தொடருக்கான பாகிஸ்தான் அணியின் புதிய தலைவராக ஷஹிப் ஜதா ஃபர்ஹான் நியமிக்கப்பட்டுள்ளார். டி டுவெண்டி உலகக்கிண்ண போட்டியில் அணியை வழிநடத்திய சல்மான் ஹலி அகாவிற்கு பதிலாகவே ஃபர்ஹான் இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அக்டோபர் 9 தேதி ஆரம்பமாகும் இலங்கைக்கு எதிரான தொடரில் விளையாடும் 15 பேர் கொண்ட பாகிஸ்தான் அணியில் சல்மான் அலி ஹஹா இடம்பெறவில்லை. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் நடைபெற்ற டி டுவெண்டி உலகக்கிண்ண போட்டியில் 383 ஓட்டங்களை குவித்து அதிக ஓட்டங்களை எடுத்த வீரராக திகழ்ந்த 30 வயதான ஃபர்ஹான் சமீபத்தில் நிறைவடைந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாகிஸ்தான் அணி வெள்ளிப்பதக்கத்தை வெல்ல காரணமாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: சிங்கப்பூரில் இருந்து வந்த ஷிராந்தி ராஜபக்ஷவுக்கு நிதி குற்ற புலனாய்வு பிரிவு அழைப்பு. சாதாரண உடையில் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார் ஞானசார தேரர். தொழிற்கல்வியை நவீனமயப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானம். சவுதி அரேபியாவின் பாதுகாப்பை வலுப்படுத்த துருக்கி மற்றும் பாகிஸ்தான் இணக்கம். இலங்கைக்கு எதிரான டி டுவெண்டி தொடருக்காக பாகிஸ்தான் அணியின் புதிய தலைவராக ஃபர்ஹான் நியமனம். இத்துடன் வசந்தம் FM-இன் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் FM செய்திகள் 24 நேரமும் அவதானத்துடன்.

செய்திகள். இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்.

0: குரு தலைவன் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடலோடு சந்தோஷமாக இன்றைய வசனத்தின் செவ்வாயிரங்கள் கொண்டு வரும் மதிய நேர புதுகளும் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா கூலா நாங்களும் ஆரம்பித்திருக்கிறோம். நேர்களின் தெரிவியல் நிகழ்ச்சிகளின் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம் நேரம் 12:20 நிமிடமாகின்றது. மற்றும் ஒரு புத்தம் புதினால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இனிமையான இடைக்கால பாடல்களோடு சந்தோஷமாக நாங்களும் செவ்வாயிரங்கள் கொண்டு வரும் மதிய நேர புதுகளும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம் 3 மணி வரை. தொடர்ந்து என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இங்கு இவர காணல காணல காணல அப்படின்னு சொல்லி நேர்கள் எல்லாம் அப்படியே தேடி தேடி தேடி தேடி இருந்தாங்க. இன்றைய தினம் வந்து எப்படியே நாங்க கண்டுபிடிச்சி கூட்டிட்டே வந்து உட்கார வச்சிருக்கோம் நிகழ்ச்சிக்கு. வணக்கம் அம்புல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஜி தேவி?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உங்களுக்கு முதியார் தின வாழ்த்து தெரிவித்து
0: ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிந்திய சிறுவர் தின நல்வாழ்த்து.
1: நன்றி நன்றி அக்கா நன்றி. அட சின்ன ஒண்ணு பெரிய உள்ள சார் பாபு குட்டிகளை சவுக்கார கட்டி விலை இந்த ஈரோ குடவுளை ஆசிக்காத மதிய நேர வழக்கம் ஜாலியா பேசலாம் சௌவாய் இந்த சின்னவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அபிலாஷனா வந்தீங்க அந்த மாதிரி ஆசிக்கான நினைத்தது தாரோ நினைக்காதது தாரோன்ற பாட்டுகள் வார சித்தி நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அப்புறம் ரொப்பினா சொல்லுங்கம்மா எப்படி இருக்கிறீங்க? என்ன
0: நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன். நீங்க இன்னைக்கு வந்து எஸ்கேப் ஆகலான்னு தான் இருந்தீங்க.
1: என்ன சொன்னாங்க நாய் ஒன்று வளர்த்தீங்க அது கையை கடிச்சு சொல்லுவாங்க.
0: சரி எப்படியோ எங்களுடைய சொந்தங்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன டபுள் ட்ரீட் அப்படின்னு சொன்னா உண்டு வந்து செவ்வாய் ராகங்கள். அடுத்தது வந்து நீங்க அவள் வந்து
1: அபிலாஷனா பாத்தீங்கன்னா செல்றீங்களே சீதி ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இங்க ஜாலியா இருங்க ஆட்சிக்கா இருங்க சந்தோஷமாயிங்க கவலையை தூக்கி வீச்சு போடுங்க இந்த பக்கம் வாங்க ஜாலியாயிங்க. அதுக்கு என்ன செய்யணும்
0: செய்யணும் எங்களோட இணைந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னா முந்தி கொண்டு அழிப்பு ஏற்படுத்தலாம். இப்பொழுது முதல் 0121 பூஜ்ஜியம் 1 அல்லது 0121 நீங்களும் கால் பண்ணுங்க.
1: அப்படி இல்லன்னு சின்ன முகநூல் வழியாக போய் தந்த இந்த பழைய கதையை அப்படி மனசுல வச்சு அதுக்கு கீழே போயிட்டு அபிலாஷனான ஆட்சிக்கான பாட்டு உள்ளோனு உமா நானா காக்கா சாச்சா மாமா சித்தி உம்மா தாய் புள்ளுவல் கூட்டாளிமாருக்கு பாட்டு வேணும் சொல்லி படப்படன்னு டைப் பண்ணி டமான் எடுத்து டுமின்னு போட்டீங்களா பட்டாருண்டு ஆஷிகான ஒரு பாட்டு வரும். ஆஷிகா பேசலாம் ஜாலியா பேசலாம் வாங்க இந்த பக்கம்.
0: நீர் இப்போது 12:21
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய சிலாம் வங்கி நாடுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

0: அணி, எங்களுடைய
1: நிகழ்ச்சியின்
0: முதல் சொந்தம் இணைந்திருக்கிறாங்க அழைப்பில். வணக்கம்.
2: அன்பான மதிய நேர வணக்கத்துடன் இருவருக்கும் முதியோர் தின வாழ்த்துக்களும்.
1: சிறுவர் தின அப்புமால் குமாருக்கு வாழ்த்துக்கள் பாப்பா.
2: தம்பி
1: ஊர் பக்கம் எல்லாம் எப்படி?
2: ஊர் பக்கம் எல்லாம் இப்ப மப்பும் வந்தாரமா இருந்து கொண்டிருக்கு.
0: மழை
2: நேரம் ஆகணும்னு மழை வரும்
1: வெளியே போட்டு ஈஷோ பேக்கட் பண்றேன். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பி ஈஷோபடை ஈஷோடே ஈஷோடே ஈஷோடே ஆகும். ஈஷோ படைக்கோ ஈஷோக்கு படை நேர்த்து அப்படி. அப்புறம் பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டி இல்ல போண்டாட்டி போண்டாட்டி அது சரி மிச்சம் பேச பாட்டு போடும். தாரெல்லாம் மீகா ஸ்ரீதேவி
0: நன்றி. ரொம்ப நன்றி. சரி போண்டாட்டி போண்டாட்டி
1: நல்லா இருக்கு.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
4: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்?
5: அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
6: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்க.
4: இப்போ என்ன பண்றது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வசந்தம் எஃப்எம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு

காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்.

0: அபுல் நிக்கட்டுமா போ,
1: நடக்கட்டுமா? இல்ல நீங்க நிக்கிறதா இருங்க, நடங்க, போறதுதான் நல்ல காத்து வர்றோம்.
0: பேசுங்க. சரி ஓகே, அப்புறம் சொல்லுங்க, இன்னைக்கு வேலைக்கு போனீங்களா? வீட்லயா?
1: இல்ல வீட்ல தான்.
2: வேலையில வேலையில வேலையில இருக்கேன்.
0: சரி, வேலை வேலையில வந்து அடிக்கடி உங்களை திட்டுறது யாரு? வேலை செய்யற இடத்துல
1: பாஸ் தான் ஒழுங்கா வேலை செய்யறது. யாரு
2: திட்டுறது? யாரு திட்டுறது?
1: ஏய், நீங்க ஒழுங்கா வேலை செய்யாம பாட்டு கேட்டுக்கிட்டு பாஸ் கேட்க மாட்டாரா?
2: பாஸ் இல்ல, நான் கவர்மெண்ட்ல
1: பாஸ் இல்ல, நீங்க தான் பாஸ் என்ன?
2: சொல்லுங்க.
0: வயசு அப்படி
1: சரி
0: சரி, நிகழ்ச்சி நடத்துறாங்க. கேட்க போறது இந்த மனத்தில் ஸ்டார் ஆஃப் திரை பாடல். இன்றைய ஸ்டார் யார் அப்படின்னு சொன்னா பாடலாசிரியர் புலமை பித்தன்.
3: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

ஆற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்.

0: ராகங்களை மீட்டும் வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள்
1: உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேரங்கள் நிகழ்ச்சியோட இந்த மனதிலத்தின் இறுதி நேரோட பேசலாம். வணக்கம்
2: அன்பான
1: சாப்பிடுங்களுக்கு சரி ஓகே. மும்தாஸ் பேகம் பாடல் தெரிவிகள் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இன்று
2: பாடல் சூப்பரா இருக்கிறது, உங்க இருவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
2: பாடல் தர முடியுமா?
3: என்ன பாட்டு?
2: தாய்க்குழுமை தாய்க்குழுமை படத்துல ஒரு வட்ட முகத்தில் நான் இட்ட நிலவு.
3: ஒரு வட்ட முகத்துல
1: என்ன
3: முகமோ தெரியாது, இப்ப இருக்கிற முகத்தெல்லாம் கிரீமா போட்டு அவிச்ச முட்டமா அவிக்க.

0: விசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் கிறிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜானகி சிறிவர்தன் ஆகியோரை எதிர்வரும் அக்டோபர் 16 தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் சற்று முன்னர் உத்தரவிட்டது. சந்தேக நபர்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ்போத்ரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தனியார் எரிபொருள் நிறுவனங்கள் விநியோகத்தை மட்டுப்படுத்தியதால் ஏற்பட்டுள்ள நிலைமை நாளை அல்லது நாளை மறுதினத்திற்குள் சீராகும் என அமைச்சர் அனுர கருணாதிலக இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நிலைமையை சீர் செய்வதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்னரை விட அதிக அளவில் எரிபொருளை விநியோகித்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பிளாக் நோய் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் பெண்ணொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ரஷ்ய அதிகாரிகளிடம் உலக சுகாதார ஸ்தாபனம் தகவல் கோரியுள்ளது. ரஷ்ய அதிகாரிகளால் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத ஊடக அறிக்கையின்படி மாஸ்கோவிற்கு கிழக்கே சுமார் 2500 மைல் தொலைவில் உள்ள சைபீரிய நகரமான இர்குட்ஸ்கில் அமைந்துள்ள பிளேக் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணியாற்றிய 28 வயதான பெண்ணொருவர் மரணத்தை தொடர்ந்து வைத்தியசாலைகளில் பலரும் தனிமைப்படுத்தப்பட்டு வருவதாக ரஷ்ய தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: முதலாளி திருவதற்காக பெற்ற ஒரு அருமையான பாடலோடு சந்தோஷமாக இந்த மனத்திரத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நேரம் இப்போது 1:09 இந்த நேரம் நிஷா இணைந்திருக்கிறாங்க மாவனல்ல இருந்து. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
0: சார் வந்து மௌன விரதம், பேச மாட்டாராம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சுகம் பண்ணிருக்கேன்.
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க, மாவனல்ல எல்லாம் எப்படி இருக்கு நிஷா?
1: மாவனல்ல மேடம் மழைதான் மேடம்,
0: ஒரே மழைதான். இப்பவும் மழையா?
1: என்ன
0: ஸ்பெஷல் லஞ்ச்
1: இன்னைக்கு?
0: சமையலுக்கு எல்லாம் உதவிக்கு யாரும் இருக்கிறாங்களா வீட்டுல?
1: யாரும் இல்ல மேடம், மட்டும்தான்.
0: நீங்க மட்டும்தான். உங்களுக்கு துணியா வசனம் இருக்கேன்னு?
1: ஆமா மேடம்.
0: சரி ஓகே நிஷா, அப்புறம் சொல்லுங்க அடுத்த பாடல் யாருக்காக நாங்க கேட்கலாம்?
1: நாளை பொருள் எனக்கு லைன் கிடைச்சது மேடம். எங்கட தங்கச்சி கம்பா சசிமா, சகோதரன் அப்துல் மஜித் நானா கம்பா, அதோட சேர்த்து அசுர்தன் முர்ஜஹான் நாசூர், ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு பாடு கொடுங்க மேடம். சேருக்கும் சேர்த்து கொடுங்க.
0: சரி ஓகே, அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி நிஷா. இதே போல சொந்தங்களை நீங்களும் பாடல்கள் விரும்பி கேட்க சந்தோஷமாக எங்களுக்கு நீங்க தொடர்ச்சியாக கால் பண்ணலாம். 0122-1125, 0101-1125, 0101-1125 கால் பண்ணுங்க. அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: எனக்கு ரெண்டில ஒண்ணு தெரிஞ்சாகணும்.
1: நீங்க கேக்குற மாதிரி ரெண்டில ஒண்ணு சொல்ல ரொம்ப நாளாகும்.
0: ரெண்டில ஒண்ணு சொல்ற வரைக்கும் நான் போறதா இல்ல.
2: இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: இப்போது மதியம் 1:20.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
3: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: பொருளாதாரமோ பட்டுக்காக விவசாய காணி ஒன்றை செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல்
6: கம்பெனி. நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்?
7: அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
8: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்க.
6: வசந்தம் FM முதல் வெள்ளி வரை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு தாக்க.

0: வணக்கம். திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து போய்ந்தது வசனத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கிற இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: அன்பான மதிய வணக்கம் சகோதரி ருபினா, நான் கம்பாயில இருந்து அப்துல் மஜித் பேசுறேன்.
0: மஜித் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறோம். நீங்க எப்படி சோமா இருக்கீங்களோ?
0: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கிறோம். அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம். அபுல் பேசுங்க. அபுல்
2: மஞ்சி பேசினா தானே பேசுவோம், உங்களோட பேசுவோம், நாங்க சும்மா பேசல.
1: அபுல் அபுல் நானா ஒரு கடைசி ஒரு நேயர் பேசினா அபுல் நானா காணல சொல்லு. அவன் நிஷா பேசினக்குள்ள நீங்க இல்லையா சொல்லி சொன்னாங்க.
2: யாரு என்ன
1: இல்லாம பாக்க போனீங்களா?
2: நான் இங்க இல்லையா ஐக்கிறேன். நீங்க அப்படி செல்லவா? நான் மஞ்சி மனசெல்லாம் சரி வேதனே.
1: இல்ல இல்ல, நீங்க இல்லன்னு சொல்லிதான் நான் உங்களோட பேசுறேன். நீங்க நிஷா பேசினது கூட நீங்க ஆள் இல்ல பொம்மை பீட்டாருன்னு சொல்லி
2: சொன்னாங்க. நிஷாவும் பக்கத்துலதான் இருந்தேன். அவங்க பேசல, யாரும் பேசாம நாங்க தட்டுங்க திறக்கப்படும் தானே சொல்லிங்க, உடையங்க திறக்கப்படும் சொல்லிலே. சரி
1: பரவாயில்ல,
2: நான் நினைச்சேன்
0: நீங்க பில்லாவை பாக்க போயிருப்பேன் நினைச்சேன்.
2: சரி மஜினா செல்லுங்க. இப்படி
1: நல்ல சிவமா இருக்கீங்களா? ஹீரோ கோல
2: நாங்க நல்லா இருக்கேன். ஹீரோ கோல எப்படி வேலையா வீட்லயா?
1: நான் இப்ப பவர் டூட்டில
2: இருக்கிறேன். தாராள மீக்கா பாட்டு கேக்கு.
1: பாடல் கேட்கறதுக்கு தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் செல்வனார் தம்பி மொய்டினுக்காகவும், கொழும்பு பயனாளிக்கு அன்பு சகோதரி மும்தாஜ் பேகம் அவரது கணவர் முகமது பயிர், தென் மகளுக்காகவும், மாமநிலை என்று மறவாத அன்பு சகோதரி நிஷா குடும்பத்துக்கும், சகோதரி பருத்தித்துறை திருப்புக்கு சொந்தக்காரர் அருள்மொழிக்காகவும் உங்களை இருவரையும் சேர்த்துக்கொண்டு பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு உங்கள் இருவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி மஜித்.
1: நன்றி மேடம்.
0: சரி ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் கிளிப்பேச்சு கேட்கவா திரைப்படத்துக்காக பெற்ற

சிற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: சூப்பரான பாடல். பொதுவா இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அபுல் ஹாசனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். அவர் தான் இந்த பாடல வந்து பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போன வீக்ல இருந்து கேட்டிருந்தாரு. ஆனா அபுல் மன்னிக்கணும், என்னன்னு சொன்னா நீங்க லாஸ்ட் வீக்
1: கேட்டீங்க, எனக்கு எப்படின்னா நேரலுக்கு எப்படி ஆகும் பாத்து கேட்டா கொடுங்க. பாட்டு
0: கேட்ட உடனே நாங்க பாடல் தருவோம்.
1: இருக்க போய் தான் லேட் ஆகுது, 2.5 மாசமா அவங்க பாட்டு கேட்டு அப்படித்தா.
0: ஆமா, இந்த நேரம் மழைப்பில் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: சிவபாலன். ரேடியோ கொஞ்சம் குறைச்சு வைக்கணும், ஈரகோளை ஊருக்கே கேக்குற மாதிரி வச்சுட்டீங்க பிள்ளையா.
2: ஈரசீலையோட வச்சுட்டேன்.
1: ஓ, ரேடியோ கொஞ்சம் சத்தம் போடுது. நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குறே இல்லை, நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குறே இல்லை. இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. என்ன செய்றீங்க பாலன்?
2: நானுங்க படம் வெளியாக்கு இங்க வந்து உள்ளுக்கு இருந்து பாட்டு கொண்டு பாட்ட கேட்டு கொண்டு
0: இருக்கேன். பிடிச்சிருக்கா இன்று
2: பாடம் பிடிக்காம இருக்குமா? இருக்கல
1: இதானே.
0: சரி ஓகே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இடைக்கால நடிகை யார் அப்படின்னு
1: சொல்லுங்க. சொல்லுங்க
0: கேப்பா.
1: மொத்தமா இவங்கள பிடிக்கும் அப்படி சொல்ற நடிகர் தாரு.
2: யாரு
0: பிடிக்கும்?
2: நீங்க உங்களை பிடிக்க மாட்டீங்க.
1: சரி சரி பரவாயில்ல சீதை. தாருன்னா மீகா சீதை வைக்கும்.
2: நிக்கிறவங்க எல்லோருக்காகவும் இந்த பாடலை நாங்கள்
1: என்ன தென்றல் வந்து என்ன சாத்தான் வந்து பேய விடுமா?
2: என்ன
1: மறுபடி விளப்பமா சொல்லுங்க.
0: தென்றல் வந்து என்னை தொடும்,
1: தோசை வந்து ஆப்பிள்
2: வந்து என்னை தொடும், சத்தம் வந்து முத்தம்.
1: ஐயோ, அந்த முத்தம்னு தான் சொல்றீங்களே, என்ன நீங்க
2: முத்தம்?
1: சரி ரொம்ப சந்தோஷம். இது யாருக்காவது படிச்சு காட்டிக்கீங்களா இந்த பாட்டு?
0: நன்றி. இருந்தாலும் வந்து சிரிப்பு தான் வேற லெவல்
1: பாத்தீங்களா. அதாவது மோட்டர் பைக் பெட்ரோல் ஓடும், பஸ் வந்து டீசல் ஓடும், நாங்க வந்து கடன்ல ஓடும்.
0: எவ்வளவு கடன்?
3: நட்சத்திரம்

கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். பிரஸ்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளம் நிகழ்ச்சியோடு நேரம் இப்போது 2 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகள்.

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம். மறுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: தமக்கென ஓரிடம் அழகான வாழ்க்கை வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட 5000 வீடுகள் உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டன. உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு தேவையான அளவில் அனைவருக்கும் நிலட்குடை என்ற துணிப்பொருளில் மாத்தறை மாவட்டத்தில் நிகழ்வு அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தலைமையில் அதிரலிய வேணகம பகுதியில் நடைபெற்றது. இதன்போது மாத்தறை மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்ட 175 வீடுகள் மக்கள் உரிமைக்காக கையளிக்கப்பட்டன. மேலும் 329 வீடுகளின் நிர்மாணப் பணிகள் நிறைவடையும் கட்டத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் பொருளாதாரம் நெருக்கடிக்கு முந்தைய நிலையை எட்டியதன் மூலம் ஒரு முக்கிய மைல்கல்லை அடைந்துள்ளதாக உலக வங்கி அறிவித்துள்ளது. உலக வங்கி குழுமம் வெளியிட்டுள்ள தனது அரையாண்டு பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பரந்த பொருளாதார மீட்சியுடன் ஒப்பிடுகையில் குடும்ப வருமானங்கள் மற்றும் தொழிலாளர் சந்தை முடிவுகள் இன்னும் பின்தங்கியே காணப்படுவதால் இந்த பொருளாதார மீட்சியானது முழுமையற்றதாகவும் சீரற்றதாகவும் உள்ளதாக உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது.
1: வசந்தம் எஃப்எம், வெளிநாட்டு செய்திகள்.
2: பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்யக்கோரி அவரது ஆதரவாளர்கள் ஆரம்பித்துள்ள பேரணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளும் இந்த பேரணி இஸ்லாமாபாத்திலிருந்து சுமார் 275 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லக்கி மார்வர் நகரிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இம்ரான்கானின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கும் நிலையில் சிறை அதிகாரிகள் உரிய மருத்துவ வசதிகளை வழங்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அரசாங்கத்திற்கும் இம்ரான்கானின் பிடிஐ கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள்
1: குறிப்பிடுகின்றன.
3: அவதானத்துடன் மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கி

விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: சொந்தக்காரன் திருப்பதுக்காக பெற்ற பாடல் இன்று மனத்திலத்தை முதல் பாடலாக ஒழித்து போய் இந்த நேரம் 2:09. சப்பாயுதங்கள் கொண்டு வரும் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு உற்சாகமாக இணைந்திருக்கிற இந்த நேரம் மலைப்பில் ராகுமா இணைந்திருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம்.
1: என்ன
2: குறை ரகுமா?
1: கட்டாமல்
2: எப்படி இருக்கிறீங்க? நல்லா
1: இருக்கீங்க.
2: முன்னே அந்த கம்பியில தொங்கி கொண்டு இருந்த இவங்க தானே? குழி ரவுண்ட்ல சுத்தி ஓடி ஓடி இருந்தாங்க.
0: மீட் பண்ணீங்களா?
1: ஆமா, எல்லாரும் பேசு. ஜிஆர் அவங்கள கூட்டி போயிட்டு தான் எல்லாரையும் சந்திச்சு பேசிட்டு அவங்க எல்லாம் கேட்டு அப்புறமா வருவீங்கன்னு சொன்னாங்க.
0: சரி, இருந்தாலும் உங்களை வந்து நாங்க மிஸ் பண்ணிட்டோம். நேர்ல பாக்காம
2: ரகுமா பாக்கலாம் போச்சு.
1: இருக்கிற
2: அவளுங்களை
0: பாக்க ரொம்ப பயமா இருக்கு.

0: திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 2:16 நிமிடம்.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
2: எனக்காச்சும் ரெண்டுல ஒண்ணு சொல்றியா தங்கம்?
3: ரெண்டுல ஒண்ணு சொல்ல எனக்கு டைம் வேணும்.
2: முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துக்கிறேன். இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட.
4: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
5: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
8: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
9: அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
10: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டீங்க.
8: இப்போ என்ன பண்றது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வசந்தம் எஃப்எம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு

0: ரொம்ப ரொம்ப ஒரு அழகான இனிமையான பாடல். என்ன
1: அதே பாடல் இனிமையில ஆதியில செய்தி வச்சு சொல்லி இருக்கிறீங்க. வருவார் மச்சான், அவசரப்படுவானா?
0: வருவாரா? என்ன ஆசை மச்சான்?
1: ஆசை மச்சான் அவளா தான் மச்சான்.
2: சாதாரணமா
1: ஜெயசுதாஸ் பேர் வைக்கிறே வந்து ஜெயசுதாஸ் மாதிரி பாடக்கூடிய ஆகல
0: ஐக்கியமேனா
1: பாடுங்க. ஜெயசுதாஸ்
2: பாட்டுதான் சூப்பரா இருக்குது. என்னன்னா செவ்வாய் ராகம் சொல்றது பழைய நினைவுகளை, பழைய காதல் நினைவுகளை. நான் உங்களுக்கு அப்படி இருக்குதா பழைய நினைவு காதல் இருக்கு?
1: பழைய இப்பயே எனக்கு காதல் இல்ல, அப்புறம் என்னத்துக்கு பாடல் நினைவு இல்ல? அது நினைவு ஜேசுதாஸுக்கு லைட்டா வருது போல. என்ன காதல்?
2: செவ்வாய்க்கிழமை வந்து ஞாபகம் வந்துடும். புதிய பாடலாம் கேட்கும் போது
1: புதிய புதங்கெல்லாம் மறந்துடும். என்ன
0: கட்டாயம்? சரி சரி,
1: ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம்?
2: நல்லா போகுது நானா?
0: சரி ஓகே, அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்னு சொல்லுங்க.
2: அன்பு மனைவிக்காகவும் மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனைவரும்.
0: சரி, அனைவருக்காகவும் நாங்க ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம்.
1: அன்பு மனைவினு சொல்லிட்டாரு, முதல்ல சொல்லிட்டாரு ஆரம்ப பழைய காதல் நினைவருதுன்னு சொல்லி சேப்பாவதுக்காக அன்பு
2: எனக்கு.
1: சரி, ரொம்ப நன்றி.
2: நன்றி,
0: ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, அதாவது வந்து என்ன சொல்றீங்க பழைய காதல் அப்படின்னு சொல்லி?
1: காதல் ஒண்ணு தானே, பழசா என்ன புதுசா என்ன காதல் தானே? நீங்க வந்து எல்லாம் மாற ஆள் இருப்பி. நீங்க உங்களுக்கு பழைய நினைவுகள் வார என்ன
0: வரும்? வரும், வரும், எல்லோருக்குமே வரும் இன்றைக்கு. ஏன்னா செவ்வாய் ராகங்கள பாடல்கள் அப்படி வருமா?
1: உங்களுக்கு

காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: ஃபாஸ்ட் மார்க் திரைப்படத்துக்காக
1: கிடைக்கிறது. பாருங்க என்ன ஃபாஸ்ட் மார்க் என்ன?
0: உங்களை நீங்க படிக்கிற காலகட்டம்
1: நான் ஸ்கூல் போகவில்லை. லண்டன் தானே, லண்டன்ல படிச்சு கனடால
0: இல்ல அங்கேயே ஸ்கூல் போகணும்.
1: அங்க போதில் வீட்டுக்கு டீச்சர் வருவே, வெள்ளக்கார டீச்சர் வருவே. பாபா பிளாக் சி வின் ஃபுல் த்ரீ பேக் ஃபுல் ஜன்னல் ஜம்ப்.
0: சரி, ஆனால் வந்து வீட்ல வச்சு தான் படிச்சிருக்கீங்க, ஸ்கூல் பக்கமே போனது இல்ல, அதுவும் லண்டன்ல.
1: லண்டன்
0: கல்விக்கு பிரசித்தி
1: பெற்ற ஒரு லண்டன். 10 ல இருந்து 20 வரைக்கும் பிரான்ஸ்.
0: வாவ்,
1: செல்ல வெளிய செல்லவே இல்ல.
0: அது பிறகு சரி, எல்லோரும் அடுத்த ஒரு அருமையான பாடல் அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனத்திலத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடல்.
1: ஸ்டாராக ஜெயித்துக் கொண்டிருப்ப புலமை பித்தன் அபிலாஷன் இல்லைன்னு
0: நினைப்பு.
2: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே காற்றலையல் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர்ணா வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் செவ்வாய் ராகங்கள்

0: ஆரம்பிக்கும் ஹலோ பிரதர் திரைப்பட பாடலோடு நாங்கள்
1: நீங்க
0: பிரதர் இல்ல அங்கிள்
1: அங்கிள் என்ன எங்க சிஸ்டர் ஒன்று இருக்கு சூக்கு போயிட்டு வந்தீங்க.
0: சரி ஓகே, நாங்களும் நிகழ்ச்சி சேர்ந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்தும் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு வந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி மற்றும் ஜி ஆர் இருவரும் வந்திருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: ஆல் விழுங்கி அபுள் ஆசன்
0: என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: பிரதர் நம்மளுடைய அபுல் ஹாசன் அவர்களுக்கும் மற்றும் ருஃபீனா அவர்களுக்கும் நன்றி.
1: தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது மாலை 3 மணி.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை.

0: தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவின் மனைவி உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்களையும் எதிர்வரும் அக்டோபர் 20ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சரண குணவர்தனவின் தண்டனையை குறைத்துக் கொள்வதற்காக மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவருக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நீதிமன்ற ஊழியர் ஒருவருக்கு லஞ்சம் வழங்க முற்பட்ட போதே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 5வது ஆசிய பரா விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க உள்ள இலங்கை வீர வீராங்கனைகளை வரவேற்கும் நிகழ்வு ஜப்பான் தூதரகத்தில் நடைபெற்றுள்ளது. ஜப்பானின் ஆய்ச்சி நக்கோயாவில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் பங்கேற்கும் இலங்கை வீர வீராங்கனைகளை வரவேற்கும் நிகழ்வு ஜப்பான் தூதுவர் அக்கியோ இஷமோட்டா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சின் செயலாளர் AHMU அருண பண்டார உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
1: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
2: பிரான்சில் மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தின் போது மாணவர் ஒருவர் கையில் வெடிப்பு ஏற்பட்டு பலத்த காயமடைந்துள்ளார். பாடசாலைகளின் மோசமான நிலை, வகுப்பறைகளில் அதிகரித்துள்ள நெருக்கடி மற்றும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டத்தின் போது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காயமடைந்த மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் பிரான்ஸ் போலீசார் விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர். கல்வித்துறையின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி இடம்பெறும் போராட்டங்களினால் பிரான்ஸ் முழுவதும் சுமார் 500 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் இதுவரை சுமார் 190 மாணவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரியவருகிறது.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

விசுவாசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கமானது.
1: வணக்கம் வணக்கம் ஜியார். நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கங்கள். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். அதே போல www.vasanamfm.lk என்ற இணையபக்கம் கூட இணைந்திருக்கலாம். இந்த நாள் முழுக்க இல்லையா எக்கச்சக்கமான இடைக்கால பாடல்கள் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. மனதுக்கு பிடித்த, மனதுக்கு அந்த மனசுக்குள்ள இருக்கிற, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக உங்க வசந்தத்தோடு இணைந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நேரம் 3:10 ஆகிக் கொண்டு இருக்கிறது.
1: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, இந்த செவ்வாய் ராகங்களோடு அப்படியே எக்கச்சக்கமான நியூஸ்களோடு நாங்களும் வந்திருக்கோம். எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து 5 வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சியில. உள்நாட்டுல என்ன நடக்குது, வெளிநாட்டுல என்ன நடக்குது, எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்க போறீங்க.
0: சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களோடு இணைந்திருக்கலாம் 5 வரைக்கும். குறிப்பாக அந்த காலை வேளையில வந்து கொண்டிருக்கும் போது ஒரு சில இடங்களை பாக்குற போது பெட்ரோல் பங்க் இருக்குதானே, அதெல்லாம் மூடப்பட்டிருந்தது. என்னடா 9 தாண்டியும் இன்னும் ஓபன் பண்ணாம இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு டவுட் எனக்குள்ள இருந்தது. சில இடங்கள்ல திறந்திருந்தாங்க, அது வேற விஷயம். சில இடங்கள்ல பொறுத்த வரைக்கும் மூடப்பட்டிருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இல்லை என பொதுமக்கள் வந்து குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தற்போது வந்து டீசல் சூப்பர் டீசல் மாத்திரமே சில எரிபொருள் நிலையங்களில் இருப்பதாகவும் அவருக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த முறை மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை திருத்தத்தின் போது தனியார் நிறுவனங்களுக்கு இந்த எரிபொருள் மானியம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை இருந்தது ஆனந்தி. ஆனா இப்ப பாக்குற போது தற்போதுள்ள அந்த செலவுகளுக்கு ஏற்ப எரிபொருள்களை விற்பனை செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறதாக இப்ப தனியார் நிறுவனங்கள் அறிவித்திருக்கிறது. இதனாலதான் சில நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கொழும்பு உள்ளிட்ட சில பகுதிகளில தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இருக்கு இல்லையா, சோ எரிபொருள் இல்லாததால் மக்கள் ஒரு நீண்ட வரிசையில காத்திருப்பதை ஒரு காணக்கூடியதாக இருந்தது. நானும் என்னடா ஏதாவது பிரச்சனையா, இல்ல மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்களா, இல்ல வேற ஏதாவது போராட்டங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஒரு சில இடங்களில் மூடப்பட்டிருந்தது, ஒரு சில இடங்களில் திறந்திருந்தது. அது மட்டுமல்ல, இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்துக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எந்த வித எரிபொருள் தட்டுப்பாடலும் இப்போதைக்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தனியார் நிறுவனங்கள் மட்டும்தான் இப்படியான சில விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நட்டம் ஏற்படுது, அதனால தான் இப்படி சொல்லப்பட்டதாகவும் மூடப்பட்டதாகவும் சொல்லிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க முடியும் இல்லையா.
1: பாதி நேரம் சியா சரியா, இந்த மாதத்தில் மட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல் 4 நாட்கள்ல வந்து 23,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வந்து வருகை தந்திருக்காங்க. அதன்படி இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் வருகை வந்து 1.7 மில்லியனாக கடந்து இருக்குது. இந்தியாவில இருந்து மாத்திரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10,062 சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வந்து வருகை தந்திருக்காங்க. இது மொத்தமான வருகையில் வந்து 43% எனவும் அறிக்கை வெளியிடப்பட்டு. மேலும் சீனாவிலிருந்து 2,128 சுற்றுலா பயணிகளும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 1,266 சுற்றுலா பயணிகளும் வந்து இலங்கைக்கு வந்து வருகை தந்திருக்காங்க. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை திருத்தப்பட்ட மதிப்பீடுகளின்படி முழு ஆண்டுக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை வந்து 2.37 பில்லியன் முதல் 2.6 பில்லியன் வரை இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டிருக்காடா. நானா நம்ம இங்கதான் இருக்கோம், நம்ம ஒரு இடத்துக்கும் போறதில்ல. ஆனா மத்த நாட்டுல இருந்து இங்க வந்து சுற்றுலா பயணிகள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க.
0: எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் கூட. அது மட்டுமல்ல, எங்களுடைய அயல் நாடான இந்தியாவிலிருந்து வருகை தருபவர்கள் எண்ணிக்கைதான் நாளுக்கு நாள் அதிகரித்து இருக்கிறது இல்லையா. சரி ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், நீங்களும் வந்தா சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. நல்ல பாடல் ஒன்று இருக்கு கேட்கலாம்.
1: தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில்
0: வருகிறது பாடல். எஸ்பி வரிகளில் இல்லை குரல்களில்

வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சில அன்வங்கி நாடுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: இடைக்கால இசைகளுக்கு ஒரு நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் ஒரு சூப்பரான ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறேன். நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின்
1: போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. அப்படியே செவ்வாய் ராகம் கொண்டு வரும் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. அப்படியே எக்கச்சக்கமான நியூஸ்கள்லாம் அப்படியே நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றோம்.
0: சரி, நேரம் 3:24 ஆகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஏஐ வந்ததுக்கு பிறகு ஆனது நிறைய போலி முகங்கள், போலி விளம்பரங்கள், இன்னொருத்தருடைய அதிகாரம் கொண்ட ஒருத்தர் ஒரு துறையில இருப்பாங்க, அவங்கள பயன்படுத்தி போலி விளம்பரங்கள், போலி செய்திகள் எல்லாம் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அதை நம்பி நிறைய மக்கள் வந்து ஏமாந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். உண்மை எது, உண்மையான செய்தி எது, உண்மையான விளம்பரம் எது, உண்மையான விஷயங்கள் எது அப்படின்னு திரிவுபடுத்த முடியாத அளவுக்கு ஏஐனுடைய வீடியோ ஆகட்டும், போட்டோவாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி இல்லையா, அந்த அளவுக்கு இப்ப ஏஐ ட்ரெண்டிங்கா இருக்கு. ஒரு எழுத்தாளராக இருக்கட்டும், ஒரு ஆர்டிக்கிளாக எழுதுவது இருந்தட்டும், உண்மையான ஆர்டிக்கல் எழுதுற அவங்களுடைய அந்த துறையையும் தாண்டி இப்போ போலியான துறைகள் அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல சொன்னா, இப்போ வந்து பிரதமர் ஹரிணி அமரசூரி ஒரு விஷயத்த சொல்ல இருக்கிறாங்க. என்ன சொன்னா, இந்த பிரதமருடைய பெயரை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் முதலீட்டு விளம்பரங்கள் குறித்து ஒரு அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. என்ன சொன்னா, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு முதலீட்டாளர்களையோ அல்லது முதலீட்டு திட்டங்களையோ விளம்பரப்படுத்த நான் முன்வைக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்த எங்களுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரி அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய உருவம் குரலை பயன்படுத்தி நிறைய சமூக ஊடகங்கள்ல பரப்பப்படும் அனைத்து காணொலிகளும் முற்றிலும் போலியானவை என அவங்க சொல்லிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அதாவது அவங்களுடைய குரலை பயன்படுத்தி பல்வேறு முதலீட்டு திட்டங்களுக்கு வந்து விளம்பரப்படுத்தும் போலி காணொலிகள் பல சமூக ஊடகங்கள் இப்ப பரவி வருவதாகவும் அவங்க சொல்லிருக்கிறாங்க. இவ்வாறான இந்த விளம்பரங்கள் இருக்கு இல்லையா, இதை பயன்படுத்தி வந்துட்டு எந்த இந்த விளம்பரத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த காணொலிகளை கண்டதுமானது போலியானவை என பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல இருக்கிறாங்க. எனவே சமூகத்தில் நிதி சார்ந்த விழிப்புணர்வையும் அது மட்டுமில்ல எழுத்தறிவையும் வளர்த்துக் கொள்வதன் அவசியத்தையும் பிரதமர் இதனூடாக சுட்டிக்காட்டிருக்கிறாங்க. அந்த நம்ப முடியாத அளவுக்கு அதிக லாபம் ஈட்டி தருவதாக வாக்குறுதிகள் அளிக்கும் இத்தகைய மோசடியான நிதி செயற்பாடுகள்ல எந்த ஒரு உண்மையும் இல்லை அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளும் அளவுக்கு பொதுமக்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு அறிவு, நிதி விழிப்புணர்வு இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல இருக்கிறாங்க பாருங்களேன் என்ன. எனவே பொதுமக்கள் உங்களுடைய நீங்க எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ஒரு பணத்தை சம்பாதிச்சிருங்க, வேலைக்கு போறீங்க, எவ்வளவு கஷ்டங்களை போராட்டங்களை எல்லாம் சந்திச்சு அந்த வேலையில சம்பாதிக்கிற பணத்தை மோசடிக்காரர்களிடம் நீங்க இழந்து விட கூடாது. எனவே அந்த பணத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சரியான ஒரு நிதி விழிப்புணர்வுடன் அவதானமாக நீங்க செயற்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொள்ளணும். உண்மையான விஷயம் இல்லையா?
1: இப்ப நீங்க சொன்னது மாதிரி தான் சியார், இந்த உண்மைக்கு புறம்பான தகவல்கள் சோசியல் மீடியாவிலையும் சரி எங்கேயும் பார்த்தா போலியான தகவல்கள் வந்து வெளியில வந்துட்டு தான் இருக்குது.
0: நாளுக்கு நாள் அதிகரித்து தான் இருக்கிறது. அதை கண்டு நிறைய பேர் ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறாங்க இல்லையா?
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்படும் என்ற செய்திகள் வந்து அரசாங்கம் முற்றுமுழுதாக வந்து மறுத்திருக்கு. கொள்கலன்கள் வந்து தேக்கம் காரணமாக தட்டுப்பாடு ஏற்படும் பரபரப்பு தகவல் வந்து உண்மைக்கு புறம்பானவை என வந்து வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க வந்து தெரிவித்திருக்காரு. துறைமுக நடவடிக்கைகள் வழமை போல இடம்பெற்று வருவதுடன் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் தடையின்றி தொடர்வதற்கு அவர் குறிப்பிட்டிருக்காரு. சீனி மற்றும் பருப்பு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வந்து இதுவரை தட்டுப்பாடு இல்லை, ஏற்படவும் இல்லை என அவர் வந்து தெரிவித்திருக்காரு.
0: பாருங்களேன், இல்லாத உண்டை இருக்குன்னு சொல்றதும், இருக்கிற உண்டை இல்லாத ஒண்ணு சொல்றதும் தான் இவ வந்துட்டு போலியான செய்திகள், போலி விளம்பரங்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ கவனமாக விழிப்புணர்வு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் கொள்ளணும். அது மட்டுமல்ல, மனசுக்கு ரிலாக்ஸ் ஆன நல்ல பாடல்களும் வரும், கேட்டுட்டே இருங்க. வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு.

0: வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: நேரம் 3:32.
2: முதல்வன்

வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். பொருளாதாரமா பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: சின்ன சின்ன தூரல் என்ன செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. செவ்வாய் ராகம் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு
1: 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். நேரம் 3:42 கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். குறிப்பாக இந்த கோவிட் தொற்றுக்கு பிறகு இல்லையா, மறுபடியும் ஒரு மர்மமான நோய் தொற்று வருமா அப்படின்னு ஒரு அச்சம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாஸ்க் போடணும், அந்த லாக்டவுன், அந்த நோய் தொற்றால் ஏற்பட்ட அவதிகள், இறப்புகள் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் ஒன்று, அதாவது வருட இறுதி வந்தாலேயே ஏதாவது ஒரு இயற்கை ரீதியான அனர்த்தம் வருவது சாதாரணமாக ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் எதிர்கூறி கொண்டு போயிடுவாங்க. இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 2-3 நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம், மறுபடியும் ஒரு கோவிட் தொற்றா, மர்மமான நோயா, வைரஸா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. எனவே ரஷ்யாவினுடைய சைபீரிய பிராந்தியத்தில் இந்த ஃபிளக் நோய் தொற்று குறித்து ஒரு ஆய்வு செய்யும் ஒரு ஆராய்ச்சி மையத்தில் தான் பணியாற்றிய இளம் பெண் ஒருத்தர், அவங்க வந்துட்டு திடீரென்று அந்த லேப்ல பரிசோதிச்சு கொண்டிருக்கும் போது அந்த உயிரிழந்த சம்பவம் இருக்கு இல்லையா. ஸோ ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம், அந்த உயிரிழந்த பெண் வந்துட்டு அவசரமாக வந்துட்டு அவங்க வைத்தியசாலையில் அனுமதித்த போது அந்த இடத்துல அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டு தான் உயிரிழந்திருக்கிறாங்க. இப்படியான ஒரு விஷயம், அதாவது அந்த லெப்ல வரிசோதி செஞ்சு அந்த வந்துட்டு தவறுதலாக உடைந்து விட்டது, அதனால தான் உயிரிழந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்தில் ஆராய்ச்சி செஞ்சதுக்கு பிறகு எல்லாரையும் கவனமாக இருக்க சொல்லியும் ஒழுங்கான முறையில் ஆடைகளை பயன்படுத்த வேண்டும், பாதுகாப்பான ஆடைகள், குறிப்பாக குறிப்பிட்ட இடங்களுக்கு வந்துட்டு மாஸ்க் அணிய சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் லாக்டவுன் போடப்படுமா அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இப்போ இருக்கிறாங்க. ரஷ்யாவை முழுக்க வந்துட்டு லாக்டவுன் போட்டாதான் இது வந்துட்டு ஏனைய இடங்களுக்கு பரவாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு பாரதூரமான ஒரு விஷயமாக இப்போ பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு மருத்துவமனை ஒன்று தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நூற்றுக்கணக்கான மருத்துவர்களை கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ரஷ்யா, அந்த பகுதியில் இருக்கிற மருத்துவர்களை வந்து கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் குறித்து சர்வதேச அளவில் வந்துட்டு ஆனந்தி அவதானிக்கப்பட்டு வருகிறது. ஏன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு கோவிட் தொற்று தாங்குகிற சக்தி இந்த உலக நாடுகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த கனடா அரசு இந்த நிலைமைகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. கனடா மக்களுக்கு இதனால் எந்தவித ஒரு ஆபத்தும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் உலக சுகாதார அமைப்பு ஏனைய நாடுகளுடன் இணைந்து நிலைமையை தொடர்ந்தும் கண்காணித்து வருகிறது. ஏன்னா ஏற்கனவே ஒரு நாங்கள் ஃபால்ட் செஞ்சிட்டோம், அதை நாங்கள் தவறு ஏனோ தானோண்டு இருந்ததுனால தான் உலகம் பூராக அந்த கோவிட் பரவி லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருந்தாங்க இல்லையா. அதுக்கு பிறகு இப்படியான ஒரு விஷயங்கள் நடக்குது, எங்கேயாவது ஒரு லெப்லேயோ இல்லை வேறு இடங்களையோ நடக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அதுக்கான ஒரு அவசர எச்சரிக்கை பிறப்பிக்க வேண்டும், அதை நிலைமை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனா உலக சுகாதார அமைப்பு உண்மையிலேயே ஒரு விழிப்புணர்வுடன் இருக்கிறது. இப்போ உலக அளவில் இந்த பொது சுகாதார புலனாய்வு வலையமைப்பு மூலம் இந்த நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் தற்போது கனடாவுக்கு எந்த

0: இருந்தாலும் இந்த உயிரிழப்பு குறித்து பல மர்மங்கள் இப்ப நீடிப்பதாக சொல்லப்படுகிறது. கனடாவினுடைய டொரண்டோ பகுதியை பொறுத்தவரைக்கும் அங்க இருக்கிற மருத்துவமனையில் இந்த தொற்று நோயின் நிபுணர்கள் வந்துட்டு கொஞ்சம் எச்சரித்திருக்கிறாங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து அவங்க கொடுத்த வாக்கு மூலம் அப்படியே என்ன நடக்கும்னு பார்க்கலாம். மறுபடியும் ஒரு கோவிட் தொற்றுக்கு ஆளாக கூடாது உலகம்.
1: இப்ப அதே நேரம் வந்து ஆப்பிரிக்கா நாடான போஸ்ட்வான் தனது 60வது சுதந்திர தினத்தை வந்து 30ஆம் தேதி வந்து கொண்டாடி இருந்தது. இதனையொற்றி நடைபெற்ற கொண்டாட்ட விருந்துக்காக 23 யானைகளை வந்து சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு அரசு அதிகபூர்வமாக அனுமதி வழங்கியதும் பெரும் சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்குது. உலகிலேயே அதிக எண்ணிக்கை, சரியா, சுமார் 1.3 லட்சம் யானைகள் வாழும் நாடான போஸ்ட்வானா உள்ளது. சரியா, கிராமப்புற மக்களுக்காக யானை இறைச்சியை வழங்குவதற்காக இந்த யானைகள் வேட்டையாட அனுமதி வழங்கப்பட்டதாக வந்து தெரிவிக்க வந்திருக்குது. யானைகளை கொள்வதற்கு வனவிலங்கு ஆழ்வாளர்கள் வந்து கடும் எதிர்ப்பு வந்து தெரிவித்திருக்காங்க. யானைகளை வேட்டையாடுவது, எஞ்சியுள்ள யானைகளை வந்து ஆக்ரோஷம் செய்வதும் மனித விலங்கு மோதலை மேலும் அதிகப்படுத்தக்கூடும் எனவும் வந்து அவங்க வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. எனினும் எதிர்ப்புகள் மத்தியில் திட்டமிட்டபடி யானைகள் வேட்டையாடப்பட்டதாம். சரியா, அவற்றை இறைச்சிகள் வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. எனவே வந்து யானைகள் வந்து 23 யானைகள், 1-2 இருந்தாலும் பரவாயில்லை, 23 யானைகளை வந்து இந்த சுதந்திர தினத்துக்காக வந்து கொண்டிருக்காங்க. சுதந்திர தினம் தான், அதுக்காக யானைகளுக்கு சுதந்திர தினம் இல்லையா?
0: பாருங்களேன், யானையும் கடைசி வரைக்கும் விட்டு வைக்கலன்னு. சரி, ஓகே, இன்னும் நிறைய பேசலாம், தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கு.

0: ஆஃப் தி டே. வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் புலமை பித்தன். ஒலிக்கும் பாடல் இது டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திற்காக.
1: இந்த நாள் முழுக்க எக்கச்சக்கமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: நூறாவது நாள் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. அடுத்த மணித்தேலத்தோடு முடிந்திருக்கலாம். நேரம் மாலை 4 மணி 1 நிமிடம்.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: தலங்கம தலவத்து கொட பகுதியில் வீடொன்றில் இணையம் ஊடாக சட்டவிரோதமாக பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட 8 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 6 கணனிகள் மற்றும் 39 கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைகளை நிறைவு செய்து வெளியேற முடியும் என 10 வைத்தியர்கள் அடங்கிய குழாம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதற்கமைய சுரேஷ் சலே இன்று மாலை மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் எடுக்கப்படுவார் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ட்ரோன் தாக்குதலால் ருமேனிய கடற்பரப்பில் தானியங்களை ஏற்றுச் சென்ற கப்பல் மூழ்கியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. கருங்கடலில் ருமேனியாவுக்கு சொந்தமான கடற்பரப்பில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போர் அண்டை நாடுகளுக்கும் பரவும் அச்சம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கப்பல் மூழ்கியதில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் 11 பேர் மீட்கப்பட்டதாக ருமேனியா தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு ரஷ்யாவே காரணம் என உக்ரைன் ஜனாதிபதி குற்றம் சுமத்தியுள்ள போதிலும் ரஷ்யா இதுவரை இது தொடர்பில் எந்த கருத்தையும் வெளியிடவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மனித்தள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

செய்திகள். இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள்.

0: தெய்வ வாக்கு திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல். வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க, 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க.
1: சரி, இரண்டாவது மணி தலத்தலும் முடிந்திருக்கலாம். நிறைய பாடல்கள் வரும், கேட்டுக்கொண்டே இருங்க வசந்தத்தோடு. நேரம் 4:10 கொண்டிருக்கிறது. அதாவது நேற்றைய தினம் நாங்க வந்து முக்கியமான நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லிருந்தே நிறைய பரிசுகள், அது மட்டுமல்ல நிறைய கண்டுபிடிப்புகளுக்கான பரிசுகள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் 3 பேருக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வருடத்திற்கான இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசை வென்ற பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹல்சன் என்பவருக்கு தான், பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் அவர், அவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்துட்டு ஆனந்தி ஐஸ் கியூப் நியூட்டனுடைய ஆய்வகத்தில் இவர் முக்கிய ஒரு பங்காளியாக ஆற்றியிருக்கிறாராம். ஒரு துறைக்கும் அமெரிக்காவின் பணியாற்றியவரும் இவர் நியூட்டோனின் தொடர்பான முக்கிய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்ல, இந்த விருது அளிக்கப்படுகிறது நோபல் நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமில்ல, இன்று இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசை வென்றவர் பெல்ஜியம் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹல்சன் அவருக்கு தான் இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கிறது.
0: அதே நேரம் வந்து நைஜீரியாவில் வந்து ராணுவ விமானம் வந்து ஆற்றில் விழுந்து விபத்துக்கு உள்ளாகியிருக்கு. சம்பவ இடத்திலேயே வந்து 32 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடான நைஜீரியா, இந்த நாட்டின் வந்து பெனின் நகரிலிருந்து லஷ்கோ நகருக்கு நேற்று இரவு வந்து ராணுவ விமானம் வந்து புறப்பட்டிருக்கு. அந்த ராணுவ விமானத்தில் தான் இந்த 32 பேரும் வந்து பயணம் செய்திருக்காங்க. இந்த நிலையில் வந்து லஷ்கோ நகரில் வந்து அருகே சென்ற போது விமானம் வந்து அப்பகுதியில் உள்ள ஆற்றில் விழுந்து விபத்துக்கு உள்ளாகி இருக்கு. இந்த விபத்தின் காரணமாக வந்து 32 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த தகவலை அறிந்த மீட்பு குழுவினர் வந்து மீட்புக்காக சென்றிருக்காங்க. உயிரிழந்தவர்களின் சிதைந்த பாகங்களையும் அவர்களின் உடல்களையும் மீட்டிருக்காங்க. ஆனால் இந்த விமான விபத்தில் உயிரிழந்த சிலரின் உடல்களை வந்து தேடும் பணியில் வந்து மீட்பு குழுவினர் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதேவேளை வந்து இந்த விமானம் வந்து ஏன் விபத்துக்கு உள்ளாகியது, என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அதிகாரிகள் வந்து தீவிர விசாரணை நடத்திட்டு வருவதாக வந்து தெரிய வந்திருக்கு.
1: நிறைய விமானங்கள் இப்ப அடிக்கடி விபத்துக்குள்ளாகிறது. அது மட்டுமில்ல, திடீர்னு காணாம போறது, திடீர்னு விமானத்துக்குள்ள பிரச்சனை வந்துருது, இப்படி எல்லாம் கொஞ்ச நாள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா.
0: சரி, பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருது. தங்க மனசுக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மனோ அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்,
1: நல்ல பாடல்.

0: 102.6 வசந்தத்தின் சவாராகங்கள் கொண்டு வரும் பொடுசாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க.
1: நேரமாலை 4:18.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: ஸ்டோரி
1: என்னன்னு சொல்றான் பாருங்க.
2: லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி, பே அட்டென்ஷன், லிசன் டு மீ.
3: குட்டி ஸ்டோரி,
0: குட்டி ஸ்டோரி.
4: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது.
5: வசந்ததின் இந்த மணித்தியாலத்துக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
6: ஒரு பெரிய மரத்தின் அடியில் வந்துச்சு யார், மூன்று எறும்புகள் வந்து மிக நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்து வந்திருக்கு. சரியா, அந்த மூன்று எறும்புகளுமே எப்போதும் பார்த்தாலும் ஒன்றாகத்தான் இருக்குமா. உணவு தேடுறதா இருந்தாலும் சரி, வேலை செய்யறதாக இருந்தாலும் சரி, ஆபத்து வந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்பாங்களாம். ஒரு நாள் மூன்று எறும்புகளும் உணவு தேடி வெகு தூரமா போயிருந்திருக்கு. சரியா, அப்போது வழியில் வந்து ஒரு பெரிய இனிப்பு துண்டு, சரியா, இரும்புனாலே இனிப்பு தானே, சரியா, இனிப்பு துண்டு ஒண்ணு கிடந்திருக்கு. அப்ப அந்த இனிப்பு துண்டை பார்த்ததும் முதல் எறும்பு சந்தோஷமாக, அடடா இவ்வளவு பெரிய உணவு கிடைச்சிருக்கு, நம்ம மூணு பேருமே இதுல பல நாளைக்கு வச்சு சாப்பிடலாம்.
5: முதல் எறும்புக்கு தான் இனிப்பு ரொம்ப பிடிக்கும் போல.
6: சரியா, எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போகலாம், ஒன்னா சேர்ந்து தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இரண்டாவது எறும்பு, ஆமா ஆமா, நம்ம மூணு பேருமே சேர்ந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக நம்ம வந்து கூட்டுக்கு கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த மூணாவது எறும்பு மட்டும் பேசாமல் அந்த உணவையே பார்த்துட்டு இருந்திருக்கு.
5: ரொம்ப பசி.
6: சரியா, என்ன என்ன என்ன பாக்குற, சரியா, என்ன பாக்குற, ஏன் அதை அப்படி பாக்குற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மத்த இரண்டு எறும்புகளுமே வந்து கேட்டிருக்கு. மூன்றாவது எறும்பு வந்து மெதுவாக சொன்னா, நான் உன்னை யோசிக்கிறேன், அதை சொல்லலாமா வேணாமான்னு தெரியலா அப்படின்னு சொல்லி
5: சொன்னதானு தெரியும்.
6: சரியா, அவன் இல்ல நீ எது யோசிச்சாலும் பரவாயில்ல, பெஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்லிருக்கு. சரியா, இந்த உணவை நம்ம கூண்டுக்கு எடுத்துட்டு போன பிறகு, சரியா, மற்ற எறும்புகள் எல்லாமே அதை எடுத்துக்கிட்டா என்ன செய்யறது, நமக்கு எதுவுமே கிடைக்காம போயிருமே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கு.
5: தப்பான யோசனை.
6: அதை கேட்ட முதல் எறும்பு சிரிச்சுட்டே சொன்னிச்சான், நம்ம நண்பர்கள் மேல நமக்கே சந்தேகம் வந்தா எப்படி. மூன்றாவது எறும்பு வந்து, இல்ல இல்ல, நான் யாரையும் சந்தேகப்படல, ஆனா ஏதாவது நடந்துருமோ, சரியா, நமக்கு இந்த உணவு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான், மத்தபடி வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. இரண்டாவது வந்து அமைதியாக சொன்னதா, நடக்காத ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துகிட்டே இருந்தா எப்போதுமே நம்ம முன்னாடி இருக்கிற நல்ல விஷயத்த நம்ம வந்து இழந்திருக்கோம். சரியா, அந்த வார்த்தைகள் வந்து மூன்றாவது எறும்பின் மனதுல வந்து ஆழமாக பதிந்திருக்கு. சரியா, அது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு பிறந்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக சொன்னிச்சான், சந்தேகம் வந்ததுக்காக நண்பர்களை இழக்க கூடாது, வாங்க நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மூன்று எறும்புகளும் சேர்ந்து அந்த உணவை வந்து கூட்டுக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. சரியா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். சரியா, ஒருவர் நம்மிடம் பேசவில்லை, அவர் நமக்கு பிடிக்கல, சரியா என்று நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒருவர் தாமதமாக பதில் சொன்னா அவர் நம்மள தவிக்கிறாரு, சரியா, நம்ம கிட்ட இருந்து பேச மறுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை வந்து அது இல்லை. சரியா, நம்முடைய சந்தேகம் தான் நம்ம வந்து அப்படி மாத்துது. ஃபர்ஸ்ட் வந்து சந்தேகப்பட்டதை நிறுத்தணும். சரியா, அவங்க ஏன் நம்மளோட பேசாம இருக்காங்க, நம்மள ஏன் நம்மளை விட்டு தள்ளி போறாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்.
5: அவங்களுக்கு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அதுவே குறிப்பாக சொல்ல போனா அந்த பயம்தான் நிறைய விஷயங்கள் எழுந்துரும். அந்த பயம் வந்துட்டு எங்களுக்கு சந்தேகத்தை தரும், நிறைய பொறாமைகள் போட்டிகளை உருவாக்கும். அதனால வந்துட்டு நிறைய நல்ல உறவுகள், அன்பான உறவுகள் எழுந்துருவோம், நல்ல பல விஷயங்கள் எழுந்துரும். முதல் பயத்தை விடணும், அதுக்கப்புறம் சந்தேகம், அதுக்கப்புறம் வர எல்லாத்தையும் விட்டோம்னு சொன்னா நல்லதே நடக்கணும்னு நினைச்சா நல்லதே நடக்கும்.
1: என்னன்னு
3: சொல்றான்
1: பாருங்க.

0: செம்பருத்தி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மனு அவரோடு இணைந்து ஜானகி பாடிய பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நிரம்பி பொழுது 4:32.
1: காற்றலையில் முதல்வன்.

பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 7 திகதி யாழ்ப்பாணம் யூனியன் கல்லூரி தெல்லிப்பளையில் பாதுகாப்பான பயணத்திற்கு. உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: வசந்தலே என்னை தொடு. சுபரான ஒரு அழகான நல்ல பாடல் கேட்டு வந்திருக்கிறீங்க. வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டிசாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நேரம் 4:43 நிமிடமாக கொண்டிருக்கிறது. இந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவின் மிஸ்கானா மாநிலத்தில் வந்து பழைய ஸ்டேட் விற்பனை ஒன்றிற்காக வெறும் $30 இந்தியா மதிப்பிலான சுமார் 2800 வழங்கப்பட்ட பழைய ஓவியம் ஒன்று வந்து சர்வதேச ஏலத்தில் வந்து 1.35 மில்லியன் டாலருக்கு வந்து சுமார் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 13 கோடி விற்பனையாகி உலக சாதனை படைத்திருக்காங்க. சரியா, அமெரிக்காவின் மிஸ்கானா மாநிலத்தில் வந்து கலமசூர் நகரில் வசிக்கும் கலைப்பொருள் சேகரிப்பாளர் ஒருவர் வந்து பழைய இந்த மியூசிக் ரெக்கார்டிங்களை தேடி வந்து ஒரு பழைய ஸ்டேட்டுக்கு வந்து விற்பனைக்காக சென்றிருக்காரு. அங்கு வந்து தூசி படிந்து கிடந்த ஒரு சிறிய ஓவியம் அவரது மனத்தை வந்து மிகவும் கவர்ந்திருக்கு. அந்த ஓவியத்தின் பின்புறத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆப்ரிக்ரேமின் என்ற பெயர் எழுதப்பட்டிருந்ததாம். அதை கவனித்த அவர் வந்து யோசிக்காமல் வந்து உடனடியாக ஒரு $30 கொடுத்து அதை வாங்கியிருக்காரு. அந்த ஓவியத்தை வாங்கிட்டு வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 13 கோடிக்கு விற்பனை செய்து உலக சாதனையும் படைத்திருக்கு.
1: அங்க இருந்து அவர் வாங்கிட்டு அவர் வித்திருக்கிறாரு. நானும் ஒரு ஓவியம் ரொம்ப காலமா வரைஞ்சி அப்படியே வச்சுட்டேன். பல சைனத்தானே அது வந்துட்டு மவுஸ் ஆகும், அது நல்ல வேலைக்கு போகும் அப்படின்றதுக்காக பாதுகாப்பா பத்திரம்.
0: இல்ல இது எப்படி தெரியுமா இருக்கு, அந்த தோலா படத்துல கார்த்திக் அந்த ஓவியம் மாதிரி
1: இல்ல. அது அது அப்படி சொல்லக்கூடாது, இது கொஞ்சம் கலப்பு அழகா நல்லா பிரேமணி வச்சிருக்கிறேன். ஒரு பழங்காலம் ஆனத்தானே அது நல்ல விலைக்கு வரலாம். சரி, அது போட்டுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த மனிதர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணுமானது என்னன்னு சொன்னா, நாளுக்கு நாள் வீதி விபத்துகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது இல்லையா. எவ்வளவு சொகுசான வாகனங்கள் வந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்த ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இந்த வீதி விதிமுறைகளை சரியா கடைபிடிச்சா மட்டும்தான் ஒருத்தர் மட்டுமில்ல எல்லாருமே சரியா கடைபிடிக்கணும். அப்பதான் இந்த வீதி விபத்துகள்ல இருந்து கொஞ்சமாவது குறைத்து கொள்ள முடியும். ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் வீதி விதிமுறைகளை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய விழிப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டமாக டேக் கேர் வேலை திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாம் கட்டமாக வெற்றிகரமாக பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த வீதி விதிமுறைகளை சரியாக எடுத்துரைக்கும் போது வீதி விபத்துகள்ல இருந்து குறைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே சுயாதீன தொலைக்காட்சி எப்பவுமே பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற பெயர்ல இதை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ITN, வசந்தம் FM, வசந்தம் டிவி, லக்கந்த FM அனுசரணையுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்போதும் உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமையட்டும்.

0: மனதில் வசந்தம் FM.
1: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
2: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
2: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு GI box bar ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு GI box bar அப்படின்னா அது மெல்வா GI box bar தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்லு. GI box bar.

0: இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்.

0: பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு
1: தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ ஸ்ருபி இணைந்திருப்பாங்க. மீண்டும் வாரம் அடுத்த நாளைக்கு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறும் நான் ஜி ஆர்
0: மற்றும் ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளை
1: என்றும் வசந்தத்தோடு இணைந்திருங்க ஸ்டேட் மக்களை.

0: நன்றி ஆனந்தி மற்றும் ஜி ஆர். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இருந்திருக்கலாம். நேரம் மாலை 5 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்.

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: 2024 ஆண்டில் பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக விநியோகிக்கப்படவுள்ள பாடநூல்கள் மற்றும் கற்றல் தொகுதிகளை அச்சிடுவதற்கான முதற்கட்ட கொள்முதல் நடவடிக்கைக்காக அமைச்சரவையின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 1, 2 மற்றும் 6 தரங்களுக்கான கற்றல் தொகுதிகள் உட்பட 421 வகையான பாடநூல்கள் மற்றும் கற்றல் தொகுதிகள் அச்சிடப்படவுள்ளன. முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்படும் மாத்தரையில் உள்ள பிரவுன்ஸ் ஹில் காணி பகுதி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு மாத்தரை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. குறித்த காணி எவ்வாறு கொள்வனவு செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் நிரூபிக்க முடியாமையினாலேயே இந்த காணி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் ஆதரவுடன் செயற்படும் யமன் அரசாங்கம் செங்கடல் கரையோர பகுதிகளில் முக்கிய ராணுவ நடவடிக்கை ஆரம்பித்துள்ளதாக அறிவித்துள்ளது. பப்பால் மந்தப் நீரிணை முதல் மக்கா நகரம் வரையிலான பகுதிகளில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும், கடந்த மாதம் ஈரான் ஆதரவு ஹூதி கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்ட பகுதிகளை மீண்டும் கைப்பற்றுவதே இதன் நோக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ராணுவ நடவடிக்கையின்போது செங்கடல் கரையோர பிராந்தியத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இருந்து ஹூதி கிளர்ச்சியாளர்களை விரட்டியடித்துள்ளதாக யமன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மனித்தியால செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான அனைத்து மனித்தியால செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இன்று மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளும் கூட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. செவ்வாய் ராகங்கள் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. இந்த டேல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல், அதடா இந்த பாடல் எல்லாம் எப்படா கேட்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த பாடலாம் நான் தரத்து காத்துட்டே இருக்கேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0127 5005 கதை போல 0127 5001 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பானவர்கள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாகவும் உங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கு விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0706 0407 1026 என்ற இலக்கத்தினூடாகவும் நீங்களும் கூட உங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கு விரும்பி பாடல்களும் கேட்கலாம். இப்ப கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: மாலை 5:16.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: மற்றும்
1: உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: ராகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம். சரி ஓகே, இது ஒரு சத்தம் தான் சொல்றேன். இன்னும் ஒரு சத்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: இனிய மாலை நேர வணக்கம் அக்கா, பாராட்ட சிவகுமார்.
0: இனிய மாலை நேர வணக்கம் சிவகுமார், எப்படி இருக்கீங்க?
1: நலவாகிற அக்கா, சும்மா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: பாடல் கேட்டுக்கொண்டிருக்கா, சேவா ராகத்தோடு பாடல், இனிமையான பாடல, கரும்ப பிடிச்சிருக்கு.
0: நன்றி நன்றி நன்றி. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஓ அக்கா, சோகமான பாடல் அக்கா, இனிமையான பாடல்.
0: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, இந்த பாடல் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: பாடல் கேட்கறது அபிஜானும், பிரேம்குமார், சிறுசான், மதுசாமனுக்காகவும், ரசானி, கவிதாக்காகவும், நலிந்த, பாராட்ட ஞானசேகரன், வெள்ளைய சௌந்தரன், கிரிபோடீசன், கண்ணத்தர வசனம், அனைத்து நேருக்கும் கேட்போம்க்கா.
0: ஓகே நன்றி
1: நன்றி அக்கா, நன்றி.

0: சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்
1: 102.6 102.8.
2: லெஜண்ட் சார் நீங்க.
3: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்
1: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
2: நிலா காயும் நேரம் சரணம்,
1: கடந்து போன காலத்தை மீண்டும்

0: 102.2 அலைவரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: மாவனல் அசீம் அக்கா. நேர்த்திக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அக்கா.
0: நன்றி நன்றி அசீம். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்குதா அக்கா? நீங்க எப்படி சோமா இருக்கீங்களா அக்கா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் அசீம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? வேலை வீட்லயா?
1: நான் இப்பதான் வந்தேன் அக்கா. நான் சவாரி தானே ஓடுறி. காலையில இருந்து வணக்கம் வசந்தத்துல இருந்து கேட்டுக்கொண்டு இப்பதான் கொஞ்சம் வந்து திரும்பி கேட்டாங்க.
0: ஓகே ஓகே அசீம். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: எல்லாம் குடிச்சிட்டேன் அக்கா.
0: ஓகே. ஊர் பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு?
1: ஊர் பக்கம் கொஞ்சம் மலைக்கு வாசா இருக்கு, ஆனா இன்னும் மழை பெய்ய தொடங்கல.
0: ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: திருவீர் பாஸ் நண்பர்களான அசீஃபுக்காகவும் ஆசிஃபுக்காகவும் பர்சானுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அக்கா எனக்கு ஒரு பாடல் ஒன்று தாரீங்களா அக்கா?
0: என்ன பாடல்?
1: எனக்கு அக்கா பூவே வருக பூஜை தொடங்கன்ற பாடல தாருங்களே அக்கா.
0: ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. சரியா?
1: நன்றி அக்கா, நன்றி.
0: ஓகே நன்றி.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகில்

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: இரண்டு இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் டிஎல்பி வாசி. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். இரண்டு இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய் அல்லது இ பைக் கொண்டு. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பொருந்தினால் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். இரண்டு இலக்கங்களின் மந்திரம் டிஎல்பி வாசி.

0: செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இருக்கிறோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது? ஓகே, அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் யாருக்காக கேட்க போறீங்க?
1: மனைவி ஜெயலலிதா, மச்சன் குடும்பமான வடவலையை சேர்ந்த ஸ்ரீராஜ், தர்ஷினி, ரித்திக் ரோஷன், யுதன் தமிழரசி, சுஷிலா தேவி, அடன்சனை சேர்ந்த அகிலன், பேபி, யுதன், இந்திரா டியூஷனை சேர்ந்த முருகராஜ், கனகராஜ், ஜம்னா ராணி, மலர்மதி, மூர்த்தி, ரங்கசாமி, குமாரண்ணன் குடும்பத்துக்காக, பிரசாந்த் குடும்பத்துக்காகவும், அண்ணன் குடும்பத்துக்காகவும், நூரலியா பூப்பன பணியக்கணக்கை சேர்ந்த மச்சான் திவ்யா குடும்பத்துக்காகவும், வசனம் கேட்க சொந்தங்கள் உங்களுக்காக அனைவருக்காக.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: ஓகேக்கா.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: ஏற்று ஏறுதலில் சாதனை படைத்த ரோமேஸ் உலகின் சிறந்த மெய் வல்லுநர்களுக்கான விருது பட்டியலில். எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை, தேவையற்ற அச்சம் வேண்டாம் என பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் தெரிவிப்பு. எரிபொருள் விலையை அதிகரிக்குமாறு IMF கோரிக்கை விடுத்தாலும் அதன் சுமையை மக்கள் மீது சுமத்தப் போவதில்லை, அமைச்சர் நலிந்தவிடமிருந்து உறுதி. பெசல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்படும் பிரவுன்ஸ் ஹில் காணியை முடக்கி நீதிமன்றம் உத்தரவு. சிங்கப்பூர் சென்ற சிறந்தி நாடு திரும்பிய நிலையில் நாமல் மீண்டும் விளக்கமறியலில் சலே வைத்தியசாலையிலிருந்து CIDக்கு. பாபால் மந்தப் கடல் சந்தியை அண்மித்த பகுதிகளில் இருந்து ஹூதி போராளிகள் வெளியேற்றம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் மாலை நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் புதிதாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் இருவர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதற்கமைய மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதி HMRM திலகரத்ன ஆகியோர் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களாக ஜனாதிபதி முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். தற்போது வெற்றிடமாக நிலவும் இரண்டு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் பதவிகளுக்காகவே இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்கு சனத் குமாநாயக்கமும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். இந்த மாதத்தின் இறுதி வரை எரிபொருள் விலையை அதிகரிக்காமல் தற்போதைய விலையிலேயே பேண முடியும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிச்சு ராஜகர்ணா தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலான சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். எதிர்பார்க்காத பெரிய பிரச்சினைகள் எதுவும் ஏற்படாவிட்டால் எதிர்வரும் 3 மாதங்களுக்கும் தற்போதைய எரிபொருள் விலை மற்றும் விநியோக நிலையை தொடர்ச்சியாக பேண முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். ஏனைய தனியார் எரிபொருள் நிறுவனங்கள் விநியோகத்தை குறைத்துள்ளமையால் சில பிரதேசங்களில் தற்காலிக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என சுட்டிக்காட்டிய அவர், இத்தகைய நிலைமை ஏற்படக்கூடிய 62 பகுதிகள் சுமார் 3 வாரங்களுக்கு முன்பே அடையாளம் காணப்பட்டு அந்த பகுதிகளுக்கு கூடுதல் எரிபொருளை விநியோகிக்க குறித்த நிறுவனங்களுடன் உடன்பாடு எட்டப்பட்டு தெரிவித்தார். எனவே நாட்டில் எரிபொருள் தொடர்பில் பாரிய நெருக்கடி எழுவதற்கு வாய்ப்பில்லை என குறிப்பிட்ட அவர், வீண் வதந்திகளை நம்பி கலக்கமடைந்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகளில் காத்திருக்க வேண்டாம் என பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். தனியார் நிறுவனங்களின் நிரப்பு நிலையங்களில் தட்டுப்பாடு அல்லது நீண்ட வரிசைகள் காணப்பட்டால் அருகிலுள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிரப்பு நிலையங்களுக்கு செல்லுமாறும் அங்கு போதிய அளவு எரிபொருள் விநியோகிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் கையிருப்பில் எவ்வித பிரச்சினையும் இல்லை என்றும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை கையிருப்பு தொடர்பில் ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய ஆய்வின் போது மேலும் 2 எரிபொருள் கப்பல்களை விரைவாக வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மாதத்துக்கு தேவையான அளவை விட கூடுதல் எரிபொருள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் பல பிரதேசங்களில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் விரிவாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ தெரிவித்தார். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் லாப நோக்கை கருத்தில் கொண்டு தனியார் எரிபொருள் நிறுவனங்கள் விநியோகத்தை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உலக சந்தை விலை உயர்வை அடுத்து அரசாங்கம் மானியங்களை வழங்கிய போதிலும் அந்த மானியம் தமக்கு போதாது என கூறி அந்த நிறுவனங்கள் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இதற்கு எதிராக அரசாங்கம் சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் நாடளாவிய இறுதியில் 55 பிரதான இடங்களில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இல்லை எனவும் எனவே அந்த பகுதிகளை சூடவுள்ள நிரப்பு நிலையங்களுக்கு தற்போது அதிக அளவில் எரிபொருளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு லாபத்தை மட்டும் நோக்காமல் எரிபொருளை விநியோகிக்க முன்வருமாறு ஏனைய நிறுவனங்களிடம் அவர் கோரிக்கை விடுத்தார். அமைச்சர் நலிந்த ஜெயதீச மேலும் கூறுகையில், உலக சந்தையில் விலை அதிகரிக்கும் அதே விலைக்கு நாங்கள் மக்களுக்கு எரிபொருளை வழங்குவதில்லை. அதில் ஒரு பகுதியை அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது. அதற்கமையவே கடந்த முறை 57 பில்லியன் ரூபாயையும் இம்முறை 41 பில்லியன் ரூபாயையும் அரசாங்கம் திரைசேரியிடமிருந்து எரிபொருள் மானியமாக வழங்கியது. கடந்த முறையும் இந்த பிரச்சினை எழுந்தபோது அத்தொகை போதாது என சில நிறுவனங்கள் கூறின. உண்மையில் இதனால் அவர்களின் லாப பங்கு மட்டுமே குறைகிறது. அதனால் அவர்கள் சந்தைக்கு விடுவிக்கும் எரிபொருள் அளவை குறைக்கின்றனர். தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் மற்றொரு வழக்கு தொடர்பில் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார். இஸ்லாமியர்களின் புனித குர்ஆன் தொடர்பில் அவர் வெளியிட்ட கருத்துக்கள் அந்த மதத்தை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக கூறி சட்டம் அதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஞானசார தேரருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு அண்மையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து மருத்துவ அறிக்கை ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் பிணையாளர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. வழக்கை சுருக்கமாக முடித்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் அது தொடர்பில் சட்டம் அதிபரிடம் பிரதிநிதித்துவம் சமர்ப்பித்துள்ளதாகவும் ஞானசார தேரரின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். எனினும் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கையில் திருப்தி அடைய முடியாது என தெரிவித்த மேல்நீதிமன்ற நீதிபதி பிணையாளர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாததையும் கருத்தில் கொண்டு ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாண பிறப்பித்தார். ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வருவதால் சிறைச்சாலை அதிகாரிகளால் ஞானசார தேரர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். கிரிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் குறித்த நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளரான ஜானகி சிறுவரத்தன் ஆகியோர் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் சட்டத்தரணி அமா விஜயசிங்க விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கை ஒன்றை நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார். கிரிஸ் டிரான்ஸ்வர்க் நிறுவனத்தின் கணக்காளரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் மூலம் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிமேல் பெரேரா என்பவருக்கு நிறுவனத்தின் வளமையான நடைமுறைக்கு மாறாக பணம் செலுத்தப்பட்டமை தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த பணம் நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையின் அனுமதியுடன் செலுத்தப்பட்டதாகவும் பின்னர் நிமேல் பெரேராவின் வங்கிக் கணக்கில் வைப்பிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பணம் வழங்கப்பட்ட போதிலும் நிமேல் பெரேரா தமது நிறுவனத்துக்கு எந்தவொரு சேவையையும் வழங்கவில்லை எனவும் கணக்காளர் தனது வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. கிரிஸ் நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட 70 மில்லியன் ரூபாய் சிலோன் பிரீமியர் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் கணக்கில் வைப்பிடப்படவில்லை என்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் கால்டன் சூப்பர் 7 போட்டித் தொடருக்காக கிரிஸ் நிறுவனத்தினால் அனுசரணை வழங்கப்படவில்லை என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. கிரிஸ் நிறுவனத்தின் முன்னாள் இந்திய பணிப்பாளர்களான அமித் கட்டியார் மற்றும் ராஜேந்திர பிரசாத் குப்தா ஆகியோர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவித்தும் அவர்கள் முன்னிலையாகாததால் சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை பிடியாணை பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கிரிஸ் நிறுவனத்துக்கு நாமல் ராஜபக்ச நன்றி தெரிவித்து கடிதம் அனுப்பியிருந்ததாகவும் அந்த பணம் ரக்பி விளையாட்டுக்காக பயன்படுத்தப்படவில்லை என விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக குறித்த கடிதம் தொடர்பான விசாரணைகளுக்காக நாமல் ராஜபக்சவின் கையெழுத்து பரிசோதிக்க தேவையான உத்தரவை பிறப்பிக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல நாமல் ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி பிணை கோரி எழுத்துமூல சமர்ப்பணங்களை முன்வைக்க உள்ளதாக தெரிவித்தார். குறித்த பணம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டதாகவும் அதனை எவ்வாறு லஞ்சமாக கருத முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அமித் கட்டியார் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அவரது மோசமான சுகாதார நிலை காரணமாக நாட்டை விட்டு வெளியேற முடியாத நிலையில் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்தார். சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கைகள் தொடர்பான லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் நிலைப்பாட்டை எதிர்வரும் 12ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அதுவரை நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிலந்தி ராஜபக்சவுக்கு எதிர்வரும் 13 தேதி நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிலிய சபைய கணக்கு தொடர்பான விசாரணைக்காக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காகவே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சிலந்தி ராஜபக்ச தாக்கல் செய்துள்ள முன்பிணை மனு இன்று மாளிகக்கந்த நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்காக நிதி குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பு அதிகாரிக்கு நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது. வெளிநாடு சென்றிருந்த சிரந்தி ராஜபக்ச நேற்றிரவு நாடு திரும்பியுள்ளார். கடந்த 16 தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் சென்றிருந்த அவர் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து நாடு திரும்பியுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேறுவதற்காக 216 அமெரிக்க டாலர்கள் செலுத்தி விசேட விருந்தினர்களுக்கான கோல்டு ரூட் வசதியையும் அவர் பயன்படுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்சவுக்கு சொந்தமான மாத்தறை எளியக்கந்த பகுதியில் அமைந்துள்ள காணி இன்று முதல் முடக்கப்பட்ட சொத்தாக மாற்றப்பட்டுள்ளது. கொழும்பு நிதி குற்ற விசாரணை பிரிவினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2 ஏக்கர் மற்றும் 2 ரூட் பரப்பளவை கொண்ட இந்த காணியில் வீடொன்றும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. குறித்த காணி 500 மில்லியன் ரூபாய் செலவில் கொள்வனவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் காணியை கொள்வனவு செய்த விதம் தொடர்பில் பெசில் ராஜபக்சவினால் இதுவரை உறுதிப்படுத்த முடியாத நிலையில் குறித்த சொத்து முடக்கப்பட்ட சொத்தாக மாற்றப்பட்டுள்ளதாக நிதி குற்ற விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த காணி தொடர்பான வழக்கு மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. நீதிமன்றத்துக்கு விடயங்களை அறிவித்த பின்னரே குறித்த சொத்து முடக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவித்தல் அடங்கிய பதாகை ஒன்றும் காணியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த காணிக்கு உரிமை கோரும் எவரும் 14 நாட்களுக்குள் மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி தமது உரிமையை உறுதிப்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அரச புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சலு இன்று மாலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் ஒப்படைக்கப்படவுள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக சுரேஷ் சலுவைக்கு எதிரான வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சுரேஷ் சலுவுக்கு சிகிச்சை அளித்த வைத்தியக்குழுவைச் சேர்ந்த 9 வைத்தியர்களும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சம்பத் இந்திக்க பெர்னாண்டோவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்பே பீரிஸ் மன்றில் தெரிவிக்கையில் சுரேஷ் சலு 119 நாட்களாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிட்டார். மருத்துவர்களின் பரிந்துரைகளுக்கு அமைய சுரேஷ் சலுவை இன்று வைத்தியசாலையிலிருந்து விடுவித்து மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் ஒப்படைக்க வைத்தியர்கள் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அவருக்கு தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பு, பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் மருத்துவ முகாம்களுக்கு அழைத்துச் செல்வது உள்ளிட்ட 6 பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருந்ததாகவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சுரேஷ் சலை பயன்படுத்திய 2 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணனியின் கடவுச் சொற்களை வழங்குமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவை அப்பிள் நிறுவனத்தின் சாதனங்கள் என்பதால் அவற்றை திறப்பதற்காக வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அனுப்பினால் அந்த நிறுவனங்களின் அதிகாரிகளை வழக்கு விசாரணைகள் சாட்சிகளாக அழைக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்தார். கடவுச் சொற்களை வழங்காத பட்சத்தில் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் மற்றும் மொரட்டுவ கொழும்பு பல்கலைக்கழகங்களின் கணினி பிரிவுகளும் சாதனங்களை ஒப்படைத்து அதற்கான தீர்வை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் எனவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். இதன்போது சுரேஷ் சலுவின் உடல்நிலை தொடர்பாகவும் அவரது வைத்திய சிகிச்சைகள் தொடர்பாகவும் அரச தரப்பு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தது. அதற்கு சுரேஷ் சலு சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சவீந்திர பெர்னாண்டோ கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். தமது சேவை பெறுநரின் உடல்நிலை தொடர்பில் அரச தரப்பு தெரிவித்த கருத்துக்கள் அவதூறானவை எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி குறிப்பிட்டார். இதனிடையே சுரேஷ் சலுவுக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர்களை தொடர்புபடுத்தி மருத்துவ ரீதியான சதி இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்பே பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்ட அனைத்து விடயங்களையும் பதிவு செய்த நீதவான் வழக்கு எதிர்வரும் அக்டோபர் 21 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டார். முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவரத்தனவின் மனைவி உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்களும் எதிர்வரும் 20 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவரத்தனவுக்கு எதிரான வழக்கில் இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனை வழங்குவதற்காக நீதிபதியை தூண்டுவதற்கு நீதிமன்ற ஊழியர் ஒருவருக்கு 50,000 ரூபாய் வழங்க முயற்சித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் சந்தேக நபர்களான முன்னாள் பிரதி அமைச்சரின் மனைவி, நீதிமன்ற ஊழியர் மற்றும் மெனுவாங்கோட நீதவான் நீதிமன்ற பதிவாளர் ஆகியோர் எதிர்வரும் 20 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களின் கையடக்க தொலைபேசிகளை பரிசோதித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். மருத்துவர்கள் என கூறிக்கொண்டு சட்டவிரோதமாக சிகிச்சை வழங்கிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒஸ்கல சேம்பலகமுவ மற்றும் மீகலவ பகுதிகளில் மருத்துவ சிகிச்சை நிலையங்களை நடத்தி வந்த இருவர் அவர்கள் தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் வலான மத்திய ஊழல் ஒழிப்பு அதிரடிப்படையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதன்போது 64 மற்றும் 33 வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைகளில் அவர்கள் தந்தை மற்றும் மகன் என்பது தெரியவந்துள்ளது. குறித்த மருத்துவ நிலையங்களை சோதனையிட்டபோது 15 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான மருந்து தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. இதில் தடை செய்யப்பட்ட மருந்துகள் மற்றும் காலாவதியான மருந்துகளும் இருந்ததாக வலான மத்திய ஊழல் ஒழிப்பு அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: சவுதி அரேபியாவின் ஆதரவுடன் செயற்படும் யமன் அரச படையினர் பாப் அல் மந்தப் கடல் சந்தையை ஆண்மித்த பகுதிகளில் இருந்து ஹூதி போராளிகளை வெளியேற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவாக முன்னெடுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையின்போது துபாய் பகுதியில் உள்ள பல முக்கிய இடங்களை அரச படையினர் மீண்டும் கைப்பற்றியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சவுதி விமான தாக்குதல்களின் ஆதரவுடன் முன்னேறிய அரச படையினர் வாப் அல் மந்தப் கடற்சந்தை கரையில் உள்ள மக்கா துறைமுக நகரம் வரை முன்னேறியுள்ளனர். மக்கா துறைமுக நகரம் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக யமன் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளதாக ரைட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. துபாய் பகுதியிலுள்ள விமானத்தளம் உள்ளிட்ட பல மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களும் அரச படையினரால் மீண்டும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கடலையும் ஏடன் வளைகுடாவையும் இணைக்கும் பாபால் மந்தப் கடல் சந்து உலகளாவிய கடல் மற்றும் எரிசக்தி போக்குவரத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பாதையாக கருதப்படுகிறது. எனினும் அரச படையினரின் வெற்றிகளின் முழுமையான அளவை சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அரசாங்கத்தின் இந்த கூற்றுக்களை ஹூதி அமைப்பு மறுத்துள்ளது. இதேவேளை மக்கா மற்றும் மதீனாவை இலக்கு வைத்து ஹூதிகளிடமிருந்து அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பை பலப்படுத்த அவசரமாக ராணுவத்தினரை அனுப்புவதற்கு துருக்கியும் பாகிஸ்தானும் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்யக்கோரி அவரது ஆதரவாளர்கள் ஆரம்பித்துள்ள பேரணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இம்ரான்கானுக்கு ஆதரவாக 1,000,000 ஆதரவாளர்கள் இந்த பேரணியை ஆரம்பித்துள்ளனர். 74 வயதான முன்னாள் பிரதமரின் உடல்நிலை கடந்த சில மாதங்களில் மோசமடைந்துள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். சிறைச்சாலை அதிகாரிகள் அவருக்கு தேவையான மருத்துவ வசதிகளை வழங்க தவறியுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இம்ரான்கானின் வலது கண்ணின் பார்வை தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். 100 மேற்பட்ட வழக்குகளில் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள இம்ரான்கானுக்கு ஊழல் குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு 17 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இஸ்லாமாபாத் நகரிலிருந்து 275 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லக்கீவ் மாவாட் நகரிலிருந்து இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பேரணி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் அரசாங்கத்துக்கும் இம்ரான்கானின் பிடிஐ கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து பேரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: உலக தடகள சம்மேளனம் வழங்கும் 2026 ஆண்டுக்கான சிறந்த தடகள வீரருக்கான விருதுக்கு இலங்கையைச் சேர்ந்த ரமேஷ் தரங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். இந்த ஆண்டில் கலந்து கொண்ட 14 போட்டிகளில் 13 வென்றுள்ள ரமேஷ் வேர்ல்ட் அல்டிமேட் சாம்பியன்ஷிப், பொதுநலவாய விளையாட்டு விழா, ஆசிய விளையாட்டு விழா மற்றும் டயமண்ட் லீக் பட்டங்களையும் வென்று இலங்கைக்கு பெருமை சேர்த்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: ஈட்டி எறிதலில் சாதனை படைத்த ரூமேஸ் உலகின் சிறந்த மெய்வல்லுநர்களுக்கான விருது பட்டியலில். எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை, தேவையற்ற அச்சம் வேண்டாம் என பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் தெரிவிப்போம். எரிபொருள் விலையை அதிகரிக்குமாறு IMF கோரிக்கை விடுத்தாலும் அதன் சுமையை மக்கள் மீது சுமத்தப் போவதில்லை, அமைச்சர் நலிந்தவிடமிருந்து உறுதி. பெசில் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்படும் பிரவுன்ஸ் ஹில் காணியை முடக்கி நீதிமன்றம் உத்தரவு. சிங்கப்பூர் சென்ற சிலந்தி நாடு திரும்பிய நிலையில் நாமல் மீண்டும் விளக்கமறிகளில், சலே வைத்தியசாலையிலிருந்து CID. பாபால் மந்தப் கடல் சந்தியை அண்மித்த பகுதிகளில் இருந்து ஹூதி போராளிகள் வெளியேற்றம். இத்துடன் வசந்தம் FM இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வணக்கம். நேர்களை புது முதல் நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி உலகர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். கப்பற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 2481 வெற்றி இலக்கங்கள் முறையே 5, 47, 50, 55. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 5, 47, 50, 55. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து இசட். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து இசட். சூப்பர் இலக்கம் 39, சூப்பர் இலக்கம் 39. அந்த கோட்டிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 3131 வெற்றி இலக்கங்கள் முறையே 40, 52, 60, 70. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 40, 52, 60, 70. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து டி. ஜயசம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 513 வெற்றி இலக்கங்கள் முறையே 0, 6, 4, 9. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றி இலக்கங்கள் 0, 6, 4, 9. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கியூ. சுப்பிர தின சம்பத்துவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 1039 வெற்றி இலக்கங்கள் முறையே 2, 6, 0, 6, 4, 9. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 2, 6, 0, 6, 4, 9. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து கியூ. சூப்பர் போலிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 3305 வெற்றி இலக்கங்கள் முறையே 6, 24, 45, 63. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 6, 24, 45, 63. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து கியூ. ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 5017 வெற்றி இலக்கங்கள் முறையே 37, 48, 49, 53. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 37, 48, 49, 53. வெற்றியீட்டிய ராசி கடகம். மீண்டும் ஒரு முறை ராசி கடகம். சனித்தவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 5466 வெற்றி இலக்கங்கள் முறையே 18, 27, 29, 80. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 18, 27, 29, 80. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து யூ. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து யூ. சசிர்விற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 1135 வெற்றி இலக்கங்கள் முறையே 17, 18, 43. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 17, 18, 43. அபிவிருத்தி லோத்தர் சபையின் வாசி டிக்கெட்டுக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிழப்பு வாரம் 5 வெற்றி இலக்கங்கள் முறையே 29, 84. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 29, 84. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எஃப். மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எஃப். இவர்கள் தான் நேற்று தினம் சீட்டிழக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். நேரம் மாலை 6:30.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: அப்படியானால் நீர் அன்றையிலிருந்து கூலி வேலைதான் செய்கிறேன். சொல்லும் பார்ப்போம். உனக்கு திடீரென்று தங்கடகை வாங்க, எலக்ட்ரிக் பைக் வாங்க, இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சது?
3: தெரியாதா சார், இப்ப எல்லா இடத்துலயும் வாசி தானே.
2: எங்க இருந்து வாசின்னு தான் மனசே கேக்குறேன்.
3: வாசி வேறங்க சார் கிடைக்க போகுது? டிஎல்பி வாசி டிக்கெட்ல மட்டும்தான்.

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. ஞாபகப்படுத்தம் ஞாபகப்படுத்தம் இன்றைய நாள் இன்றைய நாள்.
1: இன்று அக்டோபர் மாதம் 6 திகதி சர்வதேச புவி பல் வகைமை நாள் என்று நாம் வாழும் இந்த பூமியை பற்றி நினைக்கும் போது மரங்கள் செடிகள் விலங்குகள் பறவைகள் என உயிரினங்களை பற்றித்தான் முதலில் நினைப்போம். ஆனால் உயிர்கள் இல்லாத இயற்கையின் மற்றொரு மிகப்பெரிய உலகம் நம்மை சுற்றி இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் 6 திகதி சர்வதேச புவி பல் வகைமை நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. பூமியின் பாறைகள் கனிமங்கள் படிமங்கள் மண் மலைகள் பள்ளத்தாக்குகள் ஆறுகள் ஏரிகள் கடற்கரைகள் போன்ற இயற்கை அமைப்புகளின் பல்வேறு தன்மைகளை புரிந்து கொள்வதற்கும் அவற்றை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கும் தான் இந்நாள். புவி பல்வகைமை என்பது எங்கோ தொலைவில் இருக்கும் மலைகளில் மட்டுமில்லை, நாம் தினமும் பார்க்கும் மண் கற்கள் மலைகள் ஆறுகள் ஏரிகள் கடற்கரைகள் என நம்மை சுற்றியுள்ள இயற்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இது இருக்கின்றது. நாம் நடக்கும் மண்ணுக்கு கூட ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது. நாம் பார்க்கும் ஒரு பாறை கூட பூமியின் பல கோடி ஆண்டுகால மாற்றங்களுக்கு சாட்சியாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் புவி பல்வகைமை மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. விவசாயத்திற்கு தேவையான மண்ணும் நீரும் நாம் பயன்படுத்தும் பல்வேறு இயற்கையின் வளங்களும் பூமியின் புவியியல் அமைப்புகளுடன் தொடர்புடையவை. அது மட்டுமல்லாமல் ஒரு நிலப்பரப்பில் புவியியல் அமைப்பு அங்கே உருவாகும் உயிரியல் சூழலுக்கும் அடித்தளமாக இருக்கின்றது. அதனால் புவி பல்வகைமையும் உயிர் பல்வகைமையும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. ஆனால் இயற்கை வளங்களை அளவுக்கு மீறி பயன்படுத்துவது நிலப்பரப்பை மாற்றுவது சுற்றுச்சூழல் பாதுகாப்புகள் போன்றன இந்த இயற்கை அமைப்புகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். அதனால் இந்நாளில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்மை சுற்றியுள்ள இயற்கையை கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். ஒரு மலை ஒரு பழமையான பாறை ஒரு ஆறு ஒரு கடற்கரை நாம் தினமும் பார்க்கும் மண்ணுக்கு கூட ஒரு கதை இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வோம். பூமி என்பது வெறும் நாம் வாழும் இடம் மட்டுமில்லை, பல கோடி ஆண்டுகளாக உருவாகி வந்த ஒரு இயற்கை வரலாற்று புத்தகம். அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பாறையையும் ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு நிலப்பரப்பும் ஒரு கதை சொல்கிறது. அந்த கதையை புரிந்து கொள்வோம், இயற்கையை மதிப்போம். எதிர்கால தலைமுறைக்காக இந்த பூமியின் இயற்கை வளங்களை நாம் பாதுகாப்போம். இயற்கையின் ஒவ்வொரு அடுக்கிலும் ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றையும் நம் பூமியின் புவி பல்வகைமையையும் போற்றி பாதுகாக்க வேண்டிய இந்த அழகான நாளை நினைவு கூர்வதில் பெருமிதம் கொள்கிறது வசந்தம் FM.

0: வரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் இனிமையான மாலை. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான் வந்து ஜால்பாத் இருந்து பிரீபன்
0: கேக்குறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு, நல்லா சொன்னிருக்கேன். வசந்த நேசமிட செவ்வாய் ராகங்கள் கேட்டு சந்தோஷமா இருக்கு. நீங்க பேருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? வேலையா வீட்லயா?
1: இப்ப வேலை முடிஞ்சு வீட்டதான்.
0: அப்படியா? ஓகே ஓகே. ஊர் பக்கம் எல்லாம் எப்படி இருக்குது?
1: கொஞ்சம் மப்பு மந்தரம் இருக்கு. நேற்று தினம் வந்து அடமலை,
0: அதாவது
1: வந்து வெளிச்சம் மட்டும்தான் இல்ல, அவரு தந்த கீச்சு இருக்கு தானே, வெப்பம் இருக்கு
0: தானே,
1: அந்த வெப்பம் அப்படியே தான் இருக்கு.
0: ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல யார் யாருக்காக கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து இந்த இடைக்கால பாடல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலயும் நீங்க வசந்த செவ்வாய் ராகங்களை வந்து தவறாம கேக்குறேன்.
0: அப்படியா?
1: என்னன்னு சொன்னாலும் நல்ல விருப்பம். அதுல எனக்கு ஒரு பிடிச்ச பாடம் இருக்கு, அது எனக்கு ஓடிங்களா?
0: என்ன பாடல்?
1: பெண்கள் வந்து தேடும் போது பொது மனசுல.
0: அடடா, நிகழ்ச்சியில ஆரம்பத்திலேயே இந்த பாடல் வந்து ஒழிச்சதை நீங்க கேட்கலையா? சரி,
1: ஒழிச்ச பாட்டு தானே. அப்ப சில நேரங்கள்ல கேட்கும் போது நாயகம் அதாவது கள்ள கண்ட நாயக்கான நாயக் கண்ட கள்ளக்கான
0: நன்றி.

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: பொருளாதாரமோ பாட்டுக்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை மூன்று நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட
1: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. இடைக்கால இசைகளுக்கு ஓர்ண

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். நேரம் இரவு 7 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலாம் வங்கியை நாடுங்கள்.

0: நேரங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இருக்கிறோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் மார்கரெட், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்படியா, ஓகே ஓகே. டெய்லி வந்து சமையல் குறிப்பு ஏதாவது சொல்லுவீங்க தானே? அதுதான் இன்னைக்கு ஸ்பெஷலா என்ன வச்சிருக்கீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அடடா மார்க்கெட் வருவாங்களே அப்படின்னு. நிச்சயமா கண்டிப்பா,
1: நிறைய பேர் இல்ல, வீட்டுல மூணு பேர் தானே.
0: அப்படியா,
1: அதனால என்ன சரி ஒரு சமையல் சமைச்சுதான் சாப்பிடுவோம்.
0: ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: உதயகுமார், புஷ்பராணி, உதயனி, சுடிபுத்தா, பூஜா, குமுதா, நாகேந்திரன், சத்யசீலன், இவங்க எல்லாத்துக்காகவும் வசந்தம் சொந்த அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. இது போல நீங்களும் கூட தொடர்ந்து மழை நிற்பதெல்லாம் அழைக்க வேண்டிய இலக்கு 0-3-2-7 5 0-0-3 கதை போல 0-3-2-7-5-1-1-1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாக இணைத்துக் கொள்ளலாம். அப்படி மெல்லாம் எங்களோட வாட்ஸ்அப்புக்கு மனது 0-7-6-0-47-102-6.

கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி உடனிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப இனிமையான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். இப்ப என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். யாழ்ப்பாண மகனாவில இருந்து சிவபாலன்.
0: சிவபாலன், எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கிறேன் ஐயா. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: ரொம்ப மகந்த வேகம் கேட்டுக்கிறேன். முடிச்சிட்டு.
0: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: கண்டிப்பா.
0: பலாங்குடியிலிருந்து குமாரி வந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் சொல்லி தூத்துக்குடி பாலசுப்ரமணியமும் வந்திருக்காங்க. அதே போன்று அன்பு வணக்கங்களோடு மாவன் நிலையிலிருந்து நிஷா வந்திருக்காங்க. மகிழ்வான வணக்கங்கள் சொல்லி பசரியூர் ஏஸ் பாலச்சந்திரனும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா பகிர்ந்திருக்காங்க. ஹாய் ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி புவனேஸ்வரன் மங்கையரசியும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இரவு நேர வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சியுடன் நானும் இணைந்திருக்கிறேன்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்து இதே ரத்தினம் வந்திருக்காங்க. ஹாய் சகோதரி, இதமான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன்னு சொல்லி லிந்துலையிலிருந்து எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கம் சகோதரி. நவட்காண்டில இருந்து ரெஜினால்ட் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான மாணவியர் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி வெள்ளவத்திலிருந்து செல்வதுரை நந்தகுமாரும் நிகழ்ச்சி நடந்திருக்கதா பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கங்கள் சொல்லி இந்த கிழ அரசும் நிகழ்ச்சி நடந்திருக்கதா பகிர்ந்திருக்கிறாங்க. எனக்கு கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காக மொழிக்கிறது பாடல்.

0: அடிக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: பெரிய கூட்டு பேசு
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.
3: இரண்டு இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் டிஎல்பி வாசி. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். இரண்டு இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய் அல்லது இ பைக் கொண்டு. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். இரண்டு இலக்கங்களின் மந்திரம் டிஎல்பி வாசி.
1: அன்னிசாயம் பிறவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அருள்.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: நன்றி. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: அருள்மொழி, சாந்தனி, ராஜலட்சுமி, சண்முகநாதன், ஈடன், இமானுவேல், சுலைமான், கோகுலன், அசான் இவர்களுக்காகவும், லெவன் தோட்டத்தில் இருக்கும் மோகன் குடும்பத்தினர்களுக்காகவும், வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் சொந்தங்கள் எல்லோருக்காகவும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்ததின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் புலமை பித்த.

0: மணித்தேரத்தின் ஸ்டார் உதடி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். யார் இது?
1: கோகிலன் வாகனேந்திரன்.
0: கோகிலன் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சும். நீங்க அக்கா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் கோகிலன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: சாப்பிட்டு முடிச்சு கொண்டிருக்கேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. இன்னைக்கு வீட்டுல என்ன சாப்பாடு?
1: பார்வதி தங்கஜி கோவிலரி வா நந்தினி டிசேந்தினி தம்பி டக்ஷன் பானு டிசேந்தன் பருத்தித்துறை அருள்மொழி அக்கா ஆட்ட விஸ்வநாதன் முந்தாசி அக்கா ஆகியோ எல்லாருக்காகவும் நாங்கள் கேட்குற பாட்டு ஒன்று தெரியுங்களா?
0: என்ன பாடுது?
1: எட்டு மடி பிச்சேலை இடுப்பு சுத்தப்பட்ட ஒரு சோலை பட்டம் கொடுத்ததே எனக்கு காதல் பாதி எண்ணிக்கிதே வழக்கு.
0: ஓகே, தொடர்ந்து
1: நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: என்ன
0: பாடல்?
1: முத்தமிழ் கலையே வருக, முக்கணி சுவையும் தருக. முத்தமிழ் கலையே வருக, முக்கணி சுவையும்

0: வருக முக்கணு சுவையும் தருக காதல் என்னும் தீவினிலே காலங்கள்லாம் வாழ நாள் வந்தது முத்தமிழ் கலையே வருக முக்கணு சுவையும் தருக. மேடம் இந்த பாடலே அன்பு மனை ரமாக்காவும் வசந்த கேட்கும் அனைவரும் தாங்க மேடம்.
1: ஓகே ரொம்ப நன்றி.
0: நன்றி மேடம். நன்றி.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை மூன்று நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சில அன்பு நாடுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: சகலகலா வல்லவன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம். வணக்கம், யார் இது? வாணி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகம்க்கா.
0: ஓகே வாணி, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் இல்லக்கா.
0: ஓகே ஓகே, என்ன சமையல் இன்னைக்கு வீட்டுல?
1: நன்றி.
0: நன்றி. அதே போல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சொல்லி மூத்தூர் பட்டித்தடல இருந்து வடிவேல், வசந்த மானொலியின் அபிமான நீர் நானும் வசந்தத்தோடு தான் சொல்லியிருக்காங்க. இனிமையான இரவு நேரம் வணக்கம் சொல்லி சப்மல் கந்தையில இருந்து பெரிய குனியாணி வசந்தகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. ஹாய் ஸ்ரீ ஸ்ரூபி அக்கா, அன்பான இரவு நேரம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி பண்டாரவள்ளியில இருந்து வினோதன் வந்திருக்காங்க. வினோத், லதா, கிருஷாந்தன், ரோஷன், சபினாஷியும் நிகழ்ச்சி சொல்லி அன்பான வணக்கம் சகோதரி. நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி கருங்காலிச்சோலையிலிருந்து மில்டன் வந்திருக்காங்க. அதே போன்று இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாகவே உள்ளதுன்னு சொல்லி மயிலம்பாவையிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியுடன் அன்பு வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி பெரிய நிலாவணையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. அதே போன்று அன்பான வணக்கம் வசந்த உறவுகளுக்கு செவ்வாய் ராகத்துடன் நாங்களும் இணைந்திருக்கிறோம் சொல்லி எந்தான முயனவிட்டையிலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க வசந்தகுமார். நிகழ்ச்சியோடு கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.
2: மணியே மணி குயிலே, மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடி மலரே,

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அர

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள், செவ்வாய் ராகங்கள்.

0: 102.2 சுமிட்டாலை வரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இப்போ கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் திருவி.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: வர்த்தல அட்பட கருணாண்ணா.
0: கருணாண்ணா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குமா? நீங்க எப்படி?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வேலை வீட்லயா?
1: ஏதோ வேலை முடிச்சு பார்த்தா வந்து சாப்பிட போல எடுத்து பார்த்தேன்.
0: நன்றி.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் புலமை பித்தன்.

0: இசை உலகின் நட்சத்திரம்
1: மணித்தேலத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
1: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: சுரேஷ்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நன்றி.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

ஒலிக்கரம்பிக்கு பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் உங்களுடன் போனேன். விடைபெற்ற செல்லும் நான் என்றும் கிளம்பின் ரூபகுமார், ஸ்ரீ ஸ்ரூபி, வணக்கம் என்று சொன்னீங்களே.

நன்றி ஸ்ரீ சுரூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வசந்த நிலா நிகழ்ச்சி. நேரம் இப்போது 9 மணி.

0: காற்றலையில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று நீங்கள் ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். வாட்ஸ்அப் வழியாக முடிந்து கொள்ளுங்கள். மெசேஜ் வழியாக 076 047 102 6 என்ற இலக்கத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள். இப்போது மாவனிலிருந்து அசீம். வணக்கம் அசீம்.
1: ஹலோ. வணக்கம் அண்ணா.
0: எப்படி இருக்கிறீங்க அசீம்?
1: நல்லா சோமா இருக்கிறேன் அண்ணா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. அந்த
1: பாடலே வேற லெவல் அண்ணா.
0: அப்படியா, பிடிச்சிருக்கா பாடல்?
1: யாரெல்லாம்
0: மன்னித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாடல் கேட்பதற்காக, எனக்காகவும் உங்களுக்காகவும், வசந்த நிலா கேட்கும் அனைவருக்காகவும் அண்ணா எனக்கு ஒரு பாடல் தெரியுங்களா?
0: என்ன பாடல்?
1: எனக்கு அண்ணா, பெண் மனசு ஆழம் வந்து ஆம்பளைக்கும் தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும். அந்த பாடலும் இத்தனாலா கேட்கலண்ணா.
0: சரி, கட்டாயம் தர முயற்சிக்கிறேன். சரியா,
1: கட்டாயம் அண்ணா. நன்றி
0: நன்றி.

0: இரவு நேர தாளாட்டாய் இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டு கிடந்தது. பழைய நினைவுகளை தூண்டக்கூடிய பாடல்கள் காதுகளுக்கு தேனாக வந்து கொண்டிருக்கிறது. நினைவுகளை மீட்டக்கூடிய பாடல்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் சாந்தா வந்திருக்கிறாங்க. வணக்கம் சாந்தா.
1: வணக்கம் அண்ணா.
0: சாந்தா எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறோம் அண்ணா. சாப்பிட்டீங்களோ?
0: சாப்பிடாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: ஓ, நான் சாப்பிட்டேன்.
0: சரி சரி, பாடல்கள் பிடிச்சிருக்குதாமா?
1: ஓ, பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கு.
0: சரி, இப்ப என்ன செய்றீங்க? வேலை செய்றீங்களா?
1: இல்லையண்ணா,
0: வீட்டுல தான் இருக்கிறீங்களா? சரி, செவ்வாய் ராகம் நாள் முழுவதும் கேக்குறீங்க அப்படியா?
1: ஓ,
0: சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேக்குறதுக்கு? பாடல் தாருங்க. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 9:34 இப்போது எங்களோடு அழைப்பில். வணக்கம் ஸ்ரீயானி. அழைப்பில் ஸ்ரீயானி இருந்தாங்க, வத்தல் இருந்து அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல பண்ணுகிறேன். இன்னும் ஒரு சொந்த இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: பாடல்கள் அபூர்வ சகோதரர்கள் படத்துல வந்து ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன்.
0: என்ன காரணம்?
1: இல்ல, அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல் சாரு.
0: அதனால பிடிக்குமா?
1: அதனால பிடிக்கும்.
0: சரி, யாரெல்லாம் மன்னித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: அந்த பாடலை கேட்பதற்காக நண்பன் தலைவர்களை கிருஷ்ண பக்தர், நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், சோப்பு கொச்சு கடையீரன், வத்தலை ஐயா கண்ணர், வசந்த கமகுத்தன் ராஜா, சிலவட்ட குணசூரன், செந்தூர் பத்திரை வீராட்சி, புனரகலை தனலட்சுமி, மற்றும் அண்ணன் பாதுகை சின்ன தம்பி, அருள்மொழி மச்சந்திரன், கந்தலாய் சிப்பார், இவர்களுக்காக கேட்போம்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி
0: நன்றி. இதே போன்று எங்களோடு ஃபேஸ்புக் வழியாக அன்பான வணக்கம் போனிஷன் சொல்லிக்கொண்டே செல்வ சன்னதியிலிருந்து சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். லெந்துலை எல்ஜின்லிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பு கலந்த வணக்கம் தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்கார். வணக்கம் பாலசுப்ரமணியம், எப்படி இருக்கிறீங்க? தரிசனி குணசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பு வணக்கம் மோதரை 15 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறாங்க. அக்கறை பெற்ற பொப்டிலர் டிசார் அன்பு கலந்த வணக்கம் என்று பார்த்திருக்கிறார். வெள்ளத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் செல்லதுரை நந்தகுமார். பிரியமான இரவு நேர வணக்கம் போனிஷண்ணா. செவ்வாய் ராங்கள் வசந்த நிலாவோடு வழமை போலவே நாங்களும் இணைந்திருக்கின்றோம். எங்களை விண்ணித்த பாடல் தாருங்கள். அண்ணம்மார்களான இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், காயத்ரி, தக்ஷிலா தேவி, கிருதார்த்திக், சன்வித்யா, ஞானகுரு, மணி, பதுலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. பூங்கிலியே ஆசை பூங்கிலியே அன்பை ஆறு உயிரை என்று பாடலும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. முயற்சிக்கிறேன்.

பறிசம்னித்துளியின் இந்த அழகான காளி படத்தை இன்னும் அழகாக்க உங்கள் வாழ்த்துக்களோடும் விருப்ப பாடல்களோடும் நகர்கிறது வசந்த காற்றலையில் விடியல் விடியல். வார நாட்களில் அதிகாலை 5 மணி முதல்

0: தங்கமே ஞான தங்கமே.
1: ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம், மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும்? கொட்டுமழை காலம் உப்பு வைக்க போனேன். என்ன அருமையான பாடல் இல்லையா? இனிமையான பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது எங்களோடு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்கிறார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? மழைதான் பெய்யுதுனா? சரி, எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க நீங்க? சிவபிரகாசம், பாடல்கள்லாம் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்குதா உங்களுக்கு?
2: ஒண்ணுமே இல்ல,
1: சரியான மழை பெய்யுது. இப்ப தூருதா மழை? சரி, மழை தூரலோடு நாங்கள் இசை தூரலையும் ரசிப்போம். சரிதானே? சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்பதற்கு?
2: அனைவருக்கும் உங்களுக்கும் சேர்த்து கேட்கணும்.
1: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி.
2: நன்றி.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. காற்றலையில் இனிமையான பாடல்களை சுமந்த வண்ணம் வந்து கொண்டிருக்கிறது. நேரம் இப்போது 10 மணி.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0312 7175 0001 அல்லது 0312 7175 111 நிலக்கத்தோடு அழைப்பு ஏற்படுத்துங்கள். இப்போது ஏறாவூர்ல இருந்து ரத்னராசா. வணக்கம் ரத்னராசா.
1: வணக்கம் தம்பி. நிச்ச நாளாக போற தம்பியோட உறவாளர்கள்.
0: அதுதான், ரொம்ப நாளைக்கு பிறகு பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டேன். பாடல்கள் பிடிச்சிருக்குதான்
1: என்ன?
0: சார், உங்களுடைய சொந்த ஊரே ஏறாவூரா? சரி சரி, யாரெல்லாம் மன்னித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: என்ன
0: காரணம்?
1: அந்த பாடல்ல கொஞ்சம் கருத்து இருக்குது. நல்ல பாடல்.
0: வாங்கி வந்தேன். சரி, நன்றி
1: நன்றி
0: நன்றி. ஆரம்பிக்கும் ரமேஷ் ஊருடாவத்த தமிழ்நாடு தொட்டது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். பல்லாங்குட வேணி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பு கலந்த வணக்கம் போனிஷனா. பெரியண்ணன் பன்னீர் அப்புத்தலை பிரடத்தர் மலை என்று சொல்லியிருக்காங்க. ஓகே, பிட்ரத் மலை அங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக வந்திருக்கிறாங்க. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, நல்ல பிடித்த பாடலான்னு சொல்லிக்கொண்டே ஜனனி வந்திருக்கிறாங்க. அன்பு கடந்த வணக்கம் என்ன இன்னும் இணைத்துக் கொள்ளுங்கள். பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம் அர்ஜுன், கிருபா சீதா, கிருஷ்ணன் கோபி பாலு, சுஷ்மா பிரகல்யாவுக்காக பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மூதூர் மூன்ஹா டைலர்ஸ் ப்ரீத் ஹவுஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பார்த்தாக
2: இணைந்திருக்கிறார்.
0: இந்த பாடலை ஆட்டோ விஸ்வநாதன் விரும்பி கேட்டிருந்தார்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நினைவுகளை மீட்டிய வண்ணம் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் கோகிலன். வணக்கம் கோகிலன்.
1: வணக்கம் அண்ணா.
0: எப்படி இருக்கிறீங்க கோகிலன்?
1: நல்ல
0: சந்தோஷமா இருக்கேன்.
1: பாடலை அத்தனை அருமை அண்ணா. இதுக்கு முதல் போன பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்.
0: அப்படியா? சரி சரி. உங்களுக்கு ரொம்ப பிடித்த நடிகர் யார்? இடைக்கால நடிகர்கள்.
1: எனக்கு நடிகர் நடிகர் வந்து மோகன்.
0: ஆஹா, மோகன் தான் பிடிக்குமா? சரி சரி.
1: நல்ல பாலசுப்ரமணியம் பாட்டெல்லாம் இருக்கிறதுல.
0: சரி,
1: பாலசுப்ரமணியம் பாட்டு ஒன்று
0: என்ன பாடல்?
1: அடி நாம் பொடிச்செகிலியே வாசமலர் கொடியே என் மனசு தவிக்கிறடி.
0: அந்த பாடல் வேணுமா? முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாடலுக்காக வசந்தம் கேட்டு கொண்டிருக்கீங்க. அப்பா நெல்ல தம்பி, அம்மா பார்வதி, தங்கச்சி டிசேந்தினி நந்தினி கோவில தீபா, தம்பி டிசேந்தன் டக்டன் மனோஜன், மகன் திலக்தன், தேங்காய் வியாபாரம் செய்யும் கிரான் என்று வாகன இருக்கி மயந்திர சித்தப்பா இருக்கா. உங்களுக்கு அண்ணா நாங்கள் பாட்டல் முடிந்தா தாருங்கள்.
0: சரி, நன்றி.
1: நன்றி அண்ணா, வணக்கம்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 10:37 ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியின் வழியாக இணைந்திருக்கிறார்கள். இப்போது அக்கரைப்பட்டிலிருந்து லவன், வணக்கம், எப்படி இருக்கிறீங்க லவன்? அக்கரைப்பட்டு பக்கம் என்ன மாதிரி மழையா வெயிலா? சரி சரி, அப்புறமா
1: சாப்பிடாஜனா?
0: சரி, சந்தோஷம். யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: என்னோட
0: வேலை வாய்ப்பு கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இதயத்தை வருடும் பாடல்கள் இசையாக காற்றலையில். நேரம் இப்போது 11 மணி.

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பு ஏற்படுத்துங்கள் 0312 7 75 0 1 அல்லது 0312 7 75 1 என்ற ஒரு அழைப்பு ஏற்படுத்துங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் அருள்மொழி. வணக்கம் அருள்மொழி.
1: வணக்கம்.
0: வணக்கம் அருள்மொழி, எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: அன்பான வணக்கம் சொல்லிக்கொண்டு பேர்வளை சமத் மாவத்திலிருந்து நசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அது போல இனிமையான வணக்கம் தம்பி அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவனாசி வைந்தி மாறா நிகழ்ச்சி கேட்பதாக எழுந்திருக்கிறாங்க. கந்தலாயிலிருந்து உபயதின், நீ மடித்து வைத்த உன் கைக்குட்டையை மறுபுறம் புரட்டிப்பார், நீ அழுது வடித்த கண்ணீர் துளிகள் என் கவிதையாய் பாடும். அருமை. ஹாய் பிரதர், வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சி ரொம்ப படுத்திக்கிட்டு சொல்லிக்கொண்டு கொழும்பு எழுந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். பத்மாதான் அந்த கமெண்ட்ஸினை பதிவேற்றுகிறார்.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 11:32 ஆகிறது. இப்போது எங்களோட அழைப்பின் வழியாக கிருஷ்ணவேணி. வணக்கம் கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி, என்ன செய்யறீங்க இப்ப? வேலையா? வீட்டுலதான் இருக்கீங்களா? ஹவுஸ் ஒய்ஃபா. சரி, பாடல்கள் பிடிச்சிருக்குதாமா?
1: நல்ல பாடல் அண்ணா.
0: கிருஷ்ணவேணி, சொந்த ஊரே கொழும்பா?
1: நன்றி.

காலை வசந்தத்தில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க வாணி? ஹட்டன்ல இருந்து வாணி என்ன? சரி சரி வாணி, சொல்லுங்க வாணி, இன்றைய பாடல்கள் எப்படி? அப்படியா, ரொம்ப பிடிச்சது? லைன் கிடைக்கிறது தான் கஷ்டம் என்ன? நன்றி. நன்றி. ஒலிக்க வருகின்ற பாலோடு நானும் விடைபெறுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சி இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நானும் உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வர் ராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கை எண் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

சொந்த அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்கள். நாடு முழுவதும் 102.6 102.8 www.vastamfm.org என்ற இணையதள முகவரியூடாகவும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்னைக்கு நாங்க வழக்கமா சொல்ற நேர்மறை எண்ணங்கள் நம்பிக்கை பத்தின சிந்தனையை தவிர கொஞ்சம் வித்தியாசமா நாம எல்லோருக்குமே நம்ம எல்லோரும் தினமும் பண்ற ஒரு விடயத்தை பத்தி பேசலாம் இல்லையா? அதாவது நாம ஏன் அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ட்ரை பண்றோம் அப்படின்றது இப்ப வரைக்குமே நம்ம எல்லோருக்குள்ளயுமே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இன்றைய வித்தியாசமான சிந்தனை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மள பல செய்யற மிக பெரிய தவறு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு கற்பனையான பயத்திற்காக நமக்கு பிடிச்ச பல விஷயங்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது தான். உண்மையை சொன்னா உலகத்துல இருக்கிற யாருக்குமே உங்களை பத்தி யோசிக்க அவ்வளவு நேரம்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க அவங்களுக்கு 1000 கவலைகள் 1000 வேலைகள் இருக்கும் இல்லையா? அவங்க வாழ்க்கையை வாழவே நேரம் சரியா இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களை பத்தி ஏன் அவங்க யோசிக்க போறாங்க? சோ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு உங்க விருப்பங்களையும் கனவுகளையும் மூட்டை கட்டி எப்போதுமே வைக்காதீங்க. சரியான பாதையில நீங்க செல்வீங்களா இருந்தா அடுத்தவங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த வாழ்க்கை உங்களுக்கானது, அதனால உங்களோட தனித்துவத்தை யாருக்காகவுமே விட்டு கொடுக்கவே விட்டு கொடுக்காதீங்க. நீங்க சரியான பாதையில போவீங்களா இருந்தா, சரியான நேர் வழியில போவீங்களா இருந்தா நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய தடைகள் வரலாம், ஆனா அந்த முயற்சியை நீங்க தொடர்ந்தும் செய்வீங்களா இருந்தா கண்டிப்பா அது வெற்றியாக மாறும் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக நானும் பகிர்ந்து கொள்கிறேன். தர்ஷகன் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் மன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-0003 0712-775-111 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0706-4710-1026 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0706-4710-1026 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் வசதி நோத்தேவபூர்வமான முகநூல் வழியாக உங்கள் மனவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

வாழ்த்துக்களோடு

எல்லாம் கேட்டு பார் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து ஓய்கிறது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 21 நிமிடமாக மீந்தவரை நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக தெல்தோட்டிலிருந்து ஆதி மூலம் வந்திருக்கிறாங்க. கதிர்காமம் விஜயா ஸ்வீட் வயசுல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஆனந்த் மற்றும் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தெஹிவேலை ஜனனி ஸ்டோர்ஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை ராசையா சிவஞானம் குடும்பத்தினாலும் பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. பெரியகலா உதயபுரம் முதியின் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கேஷாயினி மற்றும் ஜிதுவை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. ஹெடன் கேம்லேருந்து சுந்தர் தங்கசனம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மயிலம்பாவிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இன்றைய நாள் நல்ல பல சுபகம் இருப்படி என்று அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, அதே போல குமாரி ஆகியோருக்கும் பாடல்கள் கேட்டுக்கிறாங்க. பாதுகை சின்னதம்பி வந்திருக்கிறாங்க. துளசுவல பூமிகா சின்னதம்பி, நித்ய பிரபா ஸ்ரீதரன், சாரங்க பிரபா அபிஷரன், ஈசானி பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகுசுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், சுக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்ன மகாதேவன், மிஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியாந்துட்டி சிவாஞ்சலக்கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் என்று கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு வெளிமடலிருந்து செல்வராம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியுடைந்து கொண்டு பாடல் என்று கேட்டுக்கிறாங்க. சும்மதுரை வகத்தொடர்ந்து சின்ன மகாதேவன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு யாழ்ப்பாணத்தில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக தயாகரன் வந்திருக்கிறாங்க. யதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன், அன்பர் ரோஷாந்தன் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் அக்கா. மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், தீபா குடும்பம், சாந்தின் குடும்பம், கட்டுக்கல் ட்ரைட்டன் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. கணபதி மனோகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு லிந்துளை எல்ஜி நந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. பெரிய நிலாவணை கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. இனிமே எனக்கு காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கிண்ணியா மஃபு நகர்ந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கம். வெள்ளவத்திலிருந்து சில சமய பிரபாத் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மணிவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மஸ்கரை சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இங்கிருந்து உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாராஸ்டேட் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு போனாகலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. அன்பு மனைவி ரத்ன செல்வி மற்றும் குடும்ப உறவுகள் யாவரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சுபயோகம் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வியோ இருந்து பவானி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் இன்றைய நாள் நல்ல பிரசுபம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மதுஷா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல். ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடல் இது லீலை திரைப்படத்துக்காக.

0: நேரம் காலையா 5 மணி கடந்து 28 நிமிடம்.
1: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.